திறம்பட கையாள்வதற்கு பல்வேறு தரப்பினரின் வியூக ஒத்துழைப்பு அவசியமாவதாக தேசிய காவற்படை தலைவர் டெத்துஸ்ரீ முகமது கலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தின் முன்னோட்டமாக அதன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் உயர்நிலை நிகராளிகளும் பங்கேற்க உள்ளனர். மேற்காசிய போரினால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கை தொகுப்பை பிரேசில் அறிவித்தது. அக்டோபரில் நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு காட்பந்து. இன்டர் மிலான் 2-0 என்ற கோல் கணக்கில் லாசியோவை வீழ்த்தியதில் இத்தாலிய கிண்ணத்தை வென்ற வேளை தங்களது 21வது சிரி ஆ பட்டத்தையும் தன்வசமாக்கி இரட்டை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம், இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. மோகன் புவனா இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, அதுவும் அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
0: உங்க வீட்டு கதை தான் சொல்ல போறீங்க, அதனால ரொம்ப சுவாரஸ்யம் கொட்டி கிடக்க போகுது.
1: வீட்டு கதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யம்,
0: நல்லா தானே இருக்கும் இல்லையா?
1: இங்க உட்காந்து தலையாட்டு சிரிச்சுக்கிட்டு, சரி என்ன கேட்க வரோம் அப்படின்னா, கண்டிப்பா யாரு மேலேயும் நமக்கு கோபம் அடிக்கடி இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா யாருக்காவது கோபம் வரும். ஆனா வேற வழி இல்ல, அவங்க மேல கோபமா இருப்போம் நம்ம, வேற வழி இல்ல, பேசிதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும், இல்ல பசிச்சா சாப்பாடு கொடுத்துதான் ஆகணும், ஆனா கோபம் இருக்கும்.
0: ஆமா,
1: எப்படி கோபப்படுவீங்க நீங்க அவங்க கிட்ட
0: எப்படி கோபத்தை காட்டுவீங்க அப்படின்றத இன்று கழிச்சு சொல்ல போறீங்க. அதாவது உங்க தெரிஞ்சவங்க தான், உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், அந்த மாதிரி தெரிஞ்சவங்க மத்தியில, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மத்தியில இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படி உங்க கோபத்தை காட்டுவீங்க?
1: அதாவது முகத்தை கூட ஒரு சிலர் பார்த்து பேச மாட்டாங்க, இல்ல சைக மொழியில தான் பேசுவாங்க, புருவத்துல பேசுவாங்க,
0: ஓ
1: அப்புறம் சாப்பிடுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு போவாங்க.
0: ஆமா,
1: வழக்கமான அன்பு இருக்காது. சில நேரத்தில் மேசில ஏதாவது புக்க தூக்கி போடுறது, அப்புறம் வேகமா கதுவை சாத்துறது, இந்த மாதிரி மிராஜோ சொல்லுவாங்க
0: தெரியுமா,
1: அந்த மாதிரி எப்படி நீங்க
0: அழைத்து சொல்ல போறீங்க? ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்போ நம்ம அறிவிப்பாளர் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு மத்தியில கோவம் தான் கூட காட்ட கூட முடியாது இல்ல?
1: முடியாது மோகன், எல்லாம் நம்பிடுவாங்க. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு,
0: சந்தோஷமா பேசலையா போனா?
1: ஏன் இந்த அளவுக்கு?
0: சரி சொல்லுங்க, எப்படி எல்லாம் உங்க கோவத்தை காட்டுவீங்க?

0: இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க.
1: அதாவது உங்களுடைய கோபம், உங்களுக்கு ஒரு சரியான கோபம் ஒருத்தவங்க மேல, எப்படி அவங்க கிட்ட அந்த கோபத்தை காட்டுவீங்க? எப்படி நான் கோபத்துலதான் இருக்கேன் அப்படின்றத காட்டுவீங்க?
0: உஷா வந்திருக்கீங்க, சொல்லுங்க உஷா, நீங்க எப்படி காட்டுவீங்க?
2: இப்ப என் வீட்டுக்காரனா அவர் மூஞ்ச பாக்க மாட்டேன், அப்படி சொல்லுவேன், இல்லைன்னா அது கூட சொல்லவே மாட்டேன்.
1: அப்புறம்
2: நான் கோவமா இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும்.
0: இப்போ எத்தனை நாட்களுக்கு அந்த மாதிரி ஓட்டுவீங்க?
2: ரொம்ப நாளா போவாது மோகன். இந்தி கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு மேபி ஒரு மூணு நாலு நாளே போவோம். இப்ப எல்லாம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க கேட்பாங்க, ஏமா அப்பா கேக்குறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களை நோண்டி விட்டுருவாங்க.
1: அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கும். சரி, முதல்ல யாரு பிரச்சனை வந்தா முதல்ல யாரு இறங்கி வருவா?
2: என் வீட்டுக்காரர் தான். நான் ரொம்ப ஸ்டபன் மகன்,
1: உங்களுக்கே தெரியுது.
2: அவர் தங்கமான மனுஷன், இறங்கி வந்துருவாரு. என் மேல தப்பு இருந்தாலும் கூட அவர் தான் சாரி கேட்பாரு.
0: அப்படியா? அப்படிப்பட்ட மனுஷன் யாரு? யார் சாமி இவரு? சரி சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த நல்லபடியா குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும் இல்லையா, அதான் முக்கியம்.
1: நன்றிங்க, வணக்கம்.
2: நன்றி.
0: சரி, இவங்க எப்படி சொல்லிருந்தாங்க, நீங்க எப்படி கோபம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி எல்லாம் காட்டுவீங்கன்றதான் சொல்ல போறேன்.
1: சொல்லிருங்க, வீட்டுல ஏதாவது பறக்கும் அப்படின்னா அதையும் சொல்லிருங்க, பிரச்சனையே இல்ல. கேட்க நாங்க தயாரா.
0: என்ன பறக்கும்?
1: தட்டு, குவளை. அதான் அமைதியா தான் இருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன் அப்படின்றது கூட வேணாம். நாங்க இன்னும் எதிர்பார்க்கறோம்.
0: கதை சொல்லுங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இது நீங்கள் அழைத்து சொல்லுங்க. கோவம் வந்துச்சுன்னா உங்க கோவத்தை நீங்க எப்படி எல்லாம் காட்டுவீங்க அப்படின்னு கேட்டுருந்தோம்.
0: குணேஸ்வரி சொல்லுங்க.
2: கோவத்தை காட்டுறதுன்னா அமைதியா இருந்தாலே கோவத்தை கட்டுறது, அமைதியா இருந்தே கோவத்தை கட்டுவேன். யாருக்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன், ஜோக் பண்ண கூட சிரிக்க மாட்டேன். அப்படி அமைதியாவே அது வந்து இன்னும் பெரிய தண்டனையா இருக்கும். அவங்க
1: சிரிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: சிரிப்பு வந்துச்சுன்னா ரூம்ல பேசி வச்சுட்டு அப்புறம் வெளியே வருவேன்.
0: எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருத்தங்க முயற்சி பண்ணி நகைச்சுவை பண்றாங்க,
2: அவங்க வெறுப்பேற்றும் கோவத்துல இருக்கோம்னு அவங்க தெரியாதுல்ல. அப்புறம்
1: அப்ப வந்து ரூம்ல போய் சிரிச்சுட்டு வர்றீங்கன்னா ஒரு ஈகோ உங்களுக்கு.
2: ஆமா, எப்படியாவது அவங்களுக்கு சொல்லிருந்தேன் நான் வந்து கோவத்துலதான் இருக்கேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க பண்ணது எனக்கு கோபம் ஆயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்ல, கோவத்துல இருக்கும்

0: நிறைய சாப்பிடுவேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் எனக்கே தெரியாது எனக்கு அந்த எப்படைட் இருக்கும், அவ்வளவு எப்படைட் இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பேன். அவங்க தெரிஞ்சிடும், ஓ இது சாப்பிட்டுட்டே இருக்கேன், எங்க அம்மா கோவப்படாத, வீட்டுல உள்ள சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடும், தயவுசெய்து அமைதியாரு, அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க நிறைய.
1: அந்த அளவுக்கு ஆனா நம்ம நிறைய சாப்பிடும் போது உங்களை அமைதிப்படுத்துதோ?
0: நான் ரிலாக்ஸ் ஆயிருவேன், ஏன்னா போக்கஸ்ல வந்து சாப்பாடுல போயிடும், அந்த ப்ராப்ளம் வந்து மைண்ட்ல ஓடாது. அது எப்படி செஞ்சிருக்காங்க, என்ன எப்படி பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரி பேக்கரியில செஞ்சிருப்பாங்க, இத பத்தி எல்லாம் யோசிப்பேன் சாப்பிடும் போது. என்னோட மைண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா நான் சாப்பிடறத வச்சு எங்க அம்மா கண்டுபிடிப்பாங்க, ஏதோ இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சம்பவம்
1: ஒரு பிரளயம் இருக்கு,
2: எரிமலை எப்படி பொறுக்கும்,
0: அப்படிதான் இருக்கும்.
1: சரி, இவங்க அப்படி சொல்லிருந்தாங்க, நீங்க எப்படிங்க, எப்படி எல்லாம் உங்க கோவத்தை காட்டுவீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க.
2: 3-3-7-4-7-8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
1: எப்படி எல்லாம் கோபம் காட்டுவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை வந்து கேட்டிருந்தோம்.
2: அழைப்பு வந்துகிட்டு இருக்குது.
1: உமா சொல்லுங்க. உமா
3: அம்மா
1: என்ன சொல்லுவாங்க? ஐயா அனுப்பிராத ஐயா
2: போயிருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் சாப்பிட்டா சரி பாப்பீங்களா இல்லையா?
3: மறுநாள் வந்து
1: கோவத்துல நம்ம அதெல்லாம் பாக்க முடியுமா?
2: ஆமா,
1: பசி சோறு முக்கியம் இல்ல.
3: ஆமா.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: பாலகங்காதர திலகர் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் லயிச்சிருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆசிரியர், பாலகங்காதர திலகர். பேசிக்கலி அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் அப்படியே வெற்றியாகி மேலே வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக வருவீர்களா பிரதமராக வருவீர்களான்னு அவருடைய திக் ஃபாலோயர்ஸ்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிரதமரா ஜனாதிபதியா நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்க அப்படின்னு திலகருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கூட இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் நிச்சயமாக பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு. அதுக்கு திலகர் பதில் சொன்னார், நான் என்ன இந்தியாவோட பிரதமராக வரணும். திலகர் சொன்ன வார்த்தை, நான் என்ன இந்தியாவோட பிரதமராக வரணும். பின்ன என்னன்னா, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். ஒரு பிரதமருடைய பதவியை விட பிரதமரை உருவாக்குகிற ஆசிரியர் பதவி மேல் என்று எண்ணினாரே. அவர் தன் தொழிலை நேசித்தது போல் தொழிலை நேசித்தால் யாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை, பூமியை நோக்கி சொர்க்கம் தானாக வரும். ஏன்னா மேலேந்து எல்லாம் பூமிக்கு வந்தாக வேண்டும். அதுக்கு என்னன்னா, நாம் செய்கிற செயலை நேசித்து செய்ய வேண்டும்.

0: கோபத்தை வெளிப்படுத்துறதும் நல்லதுதான்.
1: நல்ல கருத்து சொல்றேன்.
0: நான் ஏதோ ஒரு வழியில வந்துகிட்டு இருக்கேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த ஒருத்தவங்க எப்படி கோபத்தை காட்டுவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. கேளுங்க
1: வேணுமதி வாங்க.
2: பொதுவா
1: சொல்லுவாங்க கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு
0: சொல்லுவாங்கல்ல.
1: உடன்பட்டு
2: உங்களுக்கும்
0: பழகி போச்சு அவருக்கும் பழகிருச்சு.
2: ஆமா கொஞ்ச நாள் அதே பழகிருது. ஆமா ரெண்டு பேர்ல ஒரு நாள் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்தானே போனோம். ஆமா இருப்பாரு
0: அமைதியா இருப்பதும் கோவம் தான் அப்பலாம்.
1: அவர் அமைதியா இருக்கும் போது உங்க மனசு பதறுமா ஐயோ என் புருஷன் என்கிட்ட பேசலையே அப்படின்னு.
2: அதுக்குதானே அவரு செய்யறாரு. அதுக்குதானே அவர் வந்து அமைதியா.
1: சில சமயங்கள் நமக்கு என்ன தோணுதுன்னா பேசாம அமைதியா இருந்துட்டு போயிருமான்னு தோணுது. ஏன்னா ஒரு முக்கியமான விவரம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய குடும்ப வன்முறைகள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஒரு பாடலுக்கு பிறகு அதை பத்தி கொஞ்சம் பேசணும் போவனா.
0: ஆமா சரி. ஆனா அமைதியாவே இருந்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னீங்களே, என்னைக்கு நான் உங்களை அமைதியா பார்த்ததே?
1: ஓ பழி வாங்குறீங்க. அதை நான் பண்ணதுக்கு பழி வாங்குறீங்க.

0: வணக்கம். இல்ல, இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்போ குடும்பத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நீங்க எப்படி கையாளுவீங்க, குறிப்பா கோபப்படும் போது எப்படி எல்லாம் காட்டுவீங்க அப்படின்னு நம்ம நேர்களை கேட்டிருந்தோம்.
1: அந்த கோபத்தை சரி பண்ண பிரச்சனை இல்ல, ஆனா அந்த கோபம் வந்து வன்முறையில போகவே கூடாது. அதுதாங்க நிறைய நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த குடும்ப வன்முறை, அந்த வீட்டுக்குள்ளார நடக்கிற வன்முறை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. உண்மைதான், அது நடக்குதுதான். ஆனாலும் அதில் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்கன்னு வந்திருக்கு.
0: இந்த ஒரு முக்கியமான தகவல் வந்து மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த வருடமே பார்த்தனா 7000 அதிகமான புகார்கள் இந்த குடும்ப வன்முறை சார்ந்து நாடு தழுவிய நிலையில வந்து எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய புகார்கள் வந்து முன் வச்சிருக்காங்களாம். அதுல ஆண்களும் வந்து அதிகமான பாதிக்கப்படுறாங்க. 1/4 வந்து ஒரு ஆணா இருக்காங்க. அப்ப பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இந்த மாதிரியான சம்பவங்களால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால குடும்ப வன்முறை எப்படி வருது அப்படின்னா, ஒரு பிரச்சனைனால வரும், சண்டைனால வரும், தீர்க்க முடியாத விஷயம்னால வரும். ஓகே, இதெல்லாமே ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. அதனால அதை தீர்ப்பது, அதை சரியாக்குவது அப்படின்றது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றாங்க.
1: அதாவது இந்த விஷயங்கள்ல சில ஆண்கள் பாத்தீங்கன்னா, இது வெளியில எப்படி நான் சொல்றத, நான் ஒரு ஆண் ஆச்சே அப்படின்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த வன்முறையில நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதவியை நாடி வாங்க. உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க நிறைய பேர். இப்ப மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சிருக்காங்க, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது மகளிருக்கான ஒரு அமைச்சு. அது கிடையாது. குடும்பம்னு ஒண்ணு இருக்குது, சமூகம் ஒண்ணு இருக்கு, அதுல ஆண்களும் அடங்கி இருக்காங்க. அதனால தாராளமா உங்களுக்கான சேவைகளும் அந்த அமைச்சில இருக்கு. அதுக்குதான் தலையன் கசி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1-5-9-9-9 ஏதாவது உங்களை வன்முறை பண்ணாங்கன்னா மகன் தயவு செய்து போயிட்டு புகார் பண்ணிருங்க. வாங்கினீங்கன்னா சொல்லிருங்க,
0: சொல்லிடுறேன்,
1: படக்கூடாது.
0: அதான் 24 எப்ப அடி வாங்கினாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க.
1: ஒரு அழைப்பு கொடுத்துருங்க.
0: அதே சமயத்துல நீங்க வாட்ஸ்அப்போ வந்து நீங்க செய்யலாம். 0919-261-5999 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். பிறகு உங்க அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையோ அல்லது நீங்க முக்கியமா காவல் நிலையங்களுக்கு சென்று கூட இது பற்றி விவரங்கள், புகார்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சில பேர் என்ன பண்றாங்க, இது குடும்ப பிரச்சனையா இருக்கு, குடும்பத்துக்காக இந்த அடியை எடுத்துக்குவோம், குடும்பத்துக்காக இதை பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்றது ஒரு புறம் இருந்தாலும், உங்கள் உடல் ரீதியா மன ரீதியா நீங்க பாதிக்கப்படும் போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து. அதனால ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இது போன்ற உதவியை நாடி போறது ரொம்ப ரொம்ப நல்லது, உதவியா இருக்கும் உங்களுக்கு.
0: அதனால மனசை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கோபத்தெல்லாம் காட்டலாங்க, அதுவும் ஒரு விதமான உணர்வு தான். ஆனா ரொம்ப காலம் நீட்டிக்காம பாத்துக்கோங்க. அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுதான் இன்றைய வணக்கம் மின்னல் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கு.

0: மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1909729119.
1: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறிக்கிறதுக்கு காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
2: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
1: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

0: ஹிப்ஹாப் தமிழா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அடிக்கடி இந்த கோபம் வரும்போது எப்படிலாம் நீங்க காட்டுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நேர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க.
1: இந்த கோபத்தை சரி செய்யறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, குடும்பத்தோட வெளியில போறது, சாப்பிட போறது, சுத்தி பார்க்க போறது, இந்த குடும்பத்துக்கான நேரத்தை, முழுமையான நேரத்தை நம்ம ஒதுக்கும் போது ஒரு ஒரு ஒரு அன்பு அதிகமா பெருகுது அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா, இதையொட்டி பேசும்போது அதிகமான பெரியவர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், பெரியவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப தனிமையில இருக்காங்க அப்படின்ற ஒரு விவரமும் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதனால அவங்களோட நேரத்தை செலவு பண்றதை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, மனசு விட்டு பேசுங்க. அது வீட்டில் இருக்கவங்களை, நம்ம சுத்தி இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாங்க, சரியா? கோவப்படுற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சா கூட அதை எப்படி சரிப்படுத்துற மட்டும் பாருங்க.
1: நீங்க அறிவுரை அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு ஆலோசனை மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தோட பரபரப்பா ஓடுறோம், வேலை நேரத்துல அதிகமான நேரத்தை, மன உளைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நமக்கு ஆறுதலே குடும்பம் மட்டும்தான். அது கூட அன்பாகவும் முழுமையான நேரத்தை செலவு பண்ணணும். அந்த ஆறுதல் நமக்கு இன்னும் இனிமையா இருக்கும் இல்லையா?
0: ஆறுதல் தேடி எங்கெங்கயோ போறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க நாங்க பெரிய ஆறுதலே.
1: கண் கலங்குது, வேர்க்குது
0: வேர்க்குது, ரொம்ப வெயிலோ.

0: அரசாங்க உதவிகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் சிறு வணிகர்கள் விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் இங்கிலாந்தும் பசுமை ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான பசுமை ஆற்றல் துறை ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக துணை பிரதமர் டத்து ஸ்ரீபடில யூசுப் தெரிவித்துள்ளார். அந்நாடு மலேசியாவின் முக்கிய வியூக வர்த்தக பங்காளியாகவும் இருதரப்பு நன்மைக்காக பல்வகை முனைப்புகள் விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே நிலையான எதிர்காலத்தை நோக்கி இத்துறையில் மலேசியாவும் பிரிட்டனும் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் கூறினார். இந்தியாவில் இன்று தொடங்கும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் டத்து ஸ்ரீ மொஹமட் ஹசன் பங்கேற்கிறார். நாட்டின் நலன்களுக்கு ஏற்ப பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்தும் வகையில் அவரின் பங்கேற்பு அமைந்துள்ளது. இவ்வேளை இலக்கவியல் உருமாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மலேசியா கொண்டுள்ள கடப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாக இந்தியாவுக்கான மலேசிய தூதர் டத்து முசாஃபர் ஷா முஸ்தபா கூறினார். பிரிக்ஸில் உறுப்பியம் பெற நாடு இலக்கிட்டுள்ள நிலையில் ஆர்வமுள்ள துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே செப்டம்பர் மாதம் இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சநிலை கூட்டத்தின் முன்னோட்டமாக அதன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் உயர்நிலை நிகராளிகளும் பங்கேற்க உள்ளனர். இன்று காலை 10:30 பாரத் மண்டபத்தில் முதல் அமர்வு தொடங்கும் வேளை இதில் உறுப்பு நாடுகள் உலகளாவிய வட்டார விவகாரங்கள் குறித்து விவாதிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லவ்ரோ நேற்று டெல்லி வந்தடைந்த வேளை ஈரான் வெளியுறவு அமைச்சர் சயீத் அப்பாஸ் அரக்சி தமது பங்கேற்பை உறுதி செய்துள்ளார். 2024 பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இணைந்த பிறகு நடைபெறும் முக்கிய கூட்டம் இதுவாகும். அரசாங்கத்தின் நிதி உதவி திட்டங்களில் சிறு வியாபாரிகளின் பங்கேற்பு விகிதம் குறைந்துள்ள நிலையில் அவர்களுடன் கலந்துரையாடலை நடத்துமாறு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தொடர்புடைய அமைச்சுக்கு உத்தரவிட்டுள்ளார். பேங்க் சிம்பனா நேஷனல் உட்பட தெக்குன் நேஷனல், அமானா இக்தியார் மலேசியா போன்ற நிறுவனங்களிடமிருந்து அங்காடி கடை நடத்துனர்களுள் 5 விழுக்காட்டினர் மட்டுமே உதவி பெறுவதாக கசானா ஆய்வுக் கழகம் KRI மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. அடுத்து பிரதமர் இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் தெரிவித்தார். சிறு வியாபாரிகள் தங்கள் வணிகத்தை முறையாக பதிவு செய்யாதது பங்கேற்பு விகிதம் குறைந்துள்ளதற்கான காரணங்களில் ஒன்றாக விளங்குகிறது. மற்றொரு நிலவரத்தில் பிரதமர் துறை சட்ட விவகார பிரிவின் கீழ் இயங்கும் மடானி நடுநிலை மைய திறப்பு விழாவையும் அமைச்சரவை கவனத்தில் கொண்டுள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். இதனிடையே 250,000 ரிங்கிட்டிற்கும் குறைவான மதிப்புள்ள வணிக சமரச சேவைகளை அந்த மையம் கட்டணமின்றி அல்லது இலவசமாக வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். மடானி நடுநிலை மையம் மே 18 தலைநகரில் திறப்பு விழா காண்கிறது. மலேசியா உலக நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இது பொருளாதார செயல்திறனை அடைவதற்கும் மீள்தன்மைக்கும் முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது என்று நிதி துணை அமைச்சர் லியூ சின்தோங் கூறினார். குறைந்த விலையிலான பொருள்களை உற்பத்தி செய்வதில் நிலவிய போட்டி ஆதிக்கத்தில் இருந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு உலகளாவிய சூழல் அடிப்படையில் மாற்றம் கண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் மீள்தன்மை கூறுகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்று தொடங்கி மே 20 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். உதவித்தொகை வழங்கப்படாத ரூ.95 பெட்ரோல் விலை 15 சென்ட் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 3.87 ரூபாய்க்கு விற்கப்படும். ரூ.97 பெட்ரோல் விலை 20 சென்ட் குறைந்து லிட்டருக்கு 4.70 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. தீபகற்பத்தில் டீசல் விலை 30 சென்ட் குறைக்கப்பட்டு லிட்டருக்கு 4.87 ரூபாய்க்கு விற்கப்படும். புடிமடானி திட்டத்தின் கீழ் ரூ.95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1.99 ரூபாய்க்கு நிலைநிறுத்தப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. சபா சரவா லாபுவானில் டீசல் லிட்டருக்கு 2.15 ரூபாய்க்கு விற்கப்படும். இயங்கலை, இணைய மோசடி, எல்லை கடந்த குற்றங்கள் போன்ற நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட கையாள்வதற்கு பல்வேறு தரப்பினரின் வியூக ஒத்துழைப்பு அவசியமாவதாக தேசிய காவற்படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இணைய மோசடி குற்றங்கள் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாகவும் கடந்த ஆண்டு மொத்த இழப்புகள் 2.7 பில்லியன் ரிங்கிட்டை கடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது செயலாக்க நிறுவனங்களால் மட்டும் தனித்து தற்போதைய பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க முடியாது என்பதை காட்டுவதாக முகமது காலித் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு barita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் barita.rtm.gov.my.
0: வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு இந்திய மாநிலமான மணிப்பூரில் பதுங்கியிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் தேவாலய தலைவர்கள் மூவர் கொல்லப்பட்டனர். சுராண்டாபூர் மாவட்டம் லம்காவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட பின் கங்போக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் தாக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். இவ்வேளை இது ஒரு கோழைத்தனமான செயல் என்றும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் மாநில முதலமைச்சர் யும்னாம் கெம்சாந்த் சிங் தெரிவித்தார். மியான்மரை ஒட்டியுள்ள மணிப்பூரில் 2023 தொடங்கி மேய்தே சமூகத்தினருக்கும் கூக்கி பழங்குடியினருக்கும் இடையே மோதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு சிற்றரசு UAE-க்கு ரகசிய வருகை மேற்கொண்டதாக கூறப்படும் செய்திகளை மறுப்பதாக அந்நாடு கூறியது. முன்னதாக ஈரானுக்கு எதிரான போரின் போது இஸ்ரேலிய பிரதமர் UAE-க்கு பயணம் மேற்கொண்டார் என்றும் அங்கு அவர் UAE அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நயானை சந்தித்தார் என்றும் நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருந்தது. ஈரானுடனான போரின் போது இஸ்ரேல் தனது அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவற்றை இயக்குவதற்கான பணியாளர்களையும் அந்த வளைகுடா நாட்டிற்கு அனுப்பியதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹுக்கபி அறிவித்த ஒரு நாள் கழித்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மேற்காசிய போரினால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கை தொகுப்பை பிரேசில் அறிவித்தது. அக்டோபரில் நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட தொடக்கக்கட்ட விலை குறைப்பு திட்டத்தில் சேர்க்கப்படாத பெட்ரோல், டீசல் ஆகியவற்றுக்கு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டி சில்வாவின் அரசாங்கம் உதவித்தொகைகளை அறிவித்துள்ளது. 80 வயது மூத்த இடதுசாரி லுலா 4வது முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிடுகிறார். விளையாட்டு காட்பந்து. இன்டர் மிலான் 2-0 என்ற கோல் கணக்கில் லாசியோவை வீழ்த்தி இத்தாலிய கிண்ணத்தை வென்ற வேளை தங்களது 21வது சிரி ஆ பட்டத்தையும் தன்வசமாக்கி இரட்டை வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஆடம் மெருசி புகுத்திய சொந்த கோல் இன்டருக்கான வெற்றி வாய்ப்பினை தொடக்கி வைத்த நிலையில் லவ்டோரோ மார்டினஸ் புகுத்திய கோல் அவ்வணியின் வெற்றியை உறுதி செய்தது. இந்த சிறப்பான பருவத்திற்கு பிறகு கிண்ணங்களை வெல்லும் தகுதியை தாங்கள் கொண்டுள்ளதாக இன்டர் மிலான் பயிற்றுநர் கிறிஸ்டியன் ஷிஃபு குறிப்பிட்டார். அரசாங்க உதவிகளை பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் சிறு வணிகர்கள் விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்துமாறு பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் இங்கிலாந்தும் பசுமை ஆற்றல் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மோகன் புவனா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு May 14 இருக்கும் கடகடனு மே மாதமும் பிறந்து டக்கு டக்குன்னு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு.
1: ஆமா, இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக அமையட்டும். இன்றைக்கு பிறந்த நாளா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம் உங்களுக்காக.
0: கடந்த வாரம் எப்படி அன்னையர் தினம் பற்றி நம்ம யோசிச்சோம், செயல்பட்டோம், இன்ப அதிர்ச்சியெல்லாம் வழங்கியிருந்தோம், அதே மாதிரி இந்த வார இறுதி நாட்களும் ஆசிரியர் தினம் கொண்டாட போறோம். அதுல என்னன்னா, வரக்கூடிய வாரங்களிலும் இந்த விடுமுறை இந்த மாதிரிலாம் வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே அதற்கான திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருங்க அப்படின்றத நினைவுபடுத்துறோம்.
1: நீண்ட விடுமுறை எல்லாம் இருக்குது இல்லையா, அப்ப எங்க போக போறோம், எப்படி போக போறோம், டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டோமா, அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்குவோம்.
0: சரி, அடுத்து உங்களுக்காக நரேஷ் ஐயர் சாதனா சருகம் குரல்ல பாடல் வருது, கேட்கலாம்.

0: அடானி உங்களுக்காக
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோர் விடுபடாமல் இருக்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளில் முதல் முறையாக நிதி அதிகரிக்க

0: மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன் தொடர்புக்கு 01 09 07 29 19.
1: கோழி ரெண்டங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
2: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
1: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
2: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
1: அப்ப அதை பார்த்து செஞ்சிடலாம்.
2: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சை இலை, மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
3: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேன்.

0: ஒரு மாணவி, இவங்க திடீர்னு பார்த்தா அவங்க தங்குற அந்த விடுதியில வந்து முதல் மாடிக்கு வெளியே உட்கார்ந்துருக்காங்க. அந்த பால்கனி வாங்க இல்லையா, அது கூட இல்ல, அதுக்கும் வெளியே அந்த சுவர்ல அமர்ந்திருந்தது வந்து ஒரு பெரிய பதற்றத்தை அங்க உண்டாக்கிருச்சான்.
1: அதாவது என்ன காரணம் அப்படின்னு ஒரு படபடப்பு, அந்த என்சைட்டின்றாங்கல்ல, அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது மோகன். ஆக்சுவலி அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களாது இப்போ மருத்துவமனைக்கு போறாங்க, அவங்க சிகிச்சை முடிச்ச உடனே அந்த மருந்து சாப்பிட்டு அவங்க சரி பண்றதுக்கான வழிகள் இருக்கு. ஆனா இந்த என்சைட்டி வந்து மன ரீதியான மிக பெரிய பாதிப்பு கொடுத்துரும். உடல்ல நடக்கிறதுக்கு எல்லாமே அதுதான் காரணம் அப்படின்றத நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்குவோம்.
0: அதனால கொஞ்சம் இதை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த மாணவிக்குமே ஒரு பதற்றம் வந்திருக்கு, திடீர்னு ஒரு பய உணர்வு வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தங்கக்கூடிய அந்த இடத்துல முதல் மாடியில அமர்ந்த உடனே கீழே இறங்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அப்புறம் தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி இல்ல நீங்க இறங்குங்க அப்படின்னு. இந்த ஒரு சம்பவம் வந்து காலையில வந்து அதுவும் நடந்திருக்கு. காலையில அப்படி அவங்களுக்கு என்ன பதற்றமோ எந்த அளவுக்கு பயமோ அப்படின்லாம் தெரியல.
1: இதுல அதிகமா எப்போ நடக்குதுன்னா, இந்த என்சைட்டி அட்டாக் அப்படின்னு வேற சொல்றாங்க. தனியா இருக்கும் போது அதிகமா
0: நினைக்கிறோம்
1: அப்புறம்
0: அரசாங்கம் தொடர்ந்து இதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. அதற்கான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தான் என்னன்னா, மனசை சரிப்படுத்துகின்ற சில முக்கியமான அழைப்பு எண்கள்லாம் வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால உங்களுக்கு தனிமையில இருக்கீங்களா, ஏதாவது மனசு விட்டு பேசணுமா, உங்க பக்கம் யாரும் இல்லையா, இந்த மாதிரி எண்களுக்கு அழைத்து மனசு விட்டு பேசுங்க.
1: கண்டிப்பா.

வேல்முருகன் பாடிய பாடலையும் நம்ம கேட்டோம். புவனா, நேற்றைய தினம் ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா வந்தது. அந்த அந்த பெண், அந்த மாணவி ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு கல்லூரி பயில்கின்ற

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைன் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக் கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ராகுல் நம்பியா ரீட்டா பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. சரி, இப்போ அடையாள அட்டை அது புதுசா வரப்போகுது அப்படின்ற விவரங்களை நம்ம தொடர்ந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப கட்டம் கட்டமா அடுத்த மாதம் தொடங்கி வந்து அவங்க மாற்றம் செய்யலாம், அதான் அதை பற்றி விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னு அமைச்சு சொல்லியிருந்தாங்க இல்லையா.
1: ஆமா, இதற்கிடையில சில பேர் நினைக்கலாம் எங்களுக்கு வந்து உதவித்தொகை எல்லாம் கிடைக்குது, அப்புறம் வந்து சாரா உதவித்தொகை, அப்புறம் பொருட்களை வாங்குறதுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி கிடைக்குது. இந்த புதிய அடையாள அட்டை மாத்துனா இதுல ஏதாவது பிரச்சனை வருமா எங்களுக்கு பணம் உள்ள வர்றதுக்கு அப்படிலாம் நினைக்கலாம், ஆனா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: தேசிய பதிவுத்துறை தான் இதை சொல்லியிருக்காங்க, நீங்க அடையாள அட்டையை மாற்றணும், ஆனா அவசரம் எல்லாம் பட வேணாம், கட்டம் கட்டமா நீங்க அடுத்த மாதம் தொடங்கி மாற்றலாம். ஆனா என்னன்னா இதனால உங்க உதவித்தொகைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அது பாட்டுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி.
1: அடையாள அட்டை உங்க அடையாள அட்டை என்னோட வந்துகிட்டு இருக்கு, ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மாற்றம் என்ன நடக்குது அப்படின்னா டச் அண்ட் கோ இருக்கிறதுக்கு அப்புறம் இருக்காது அடையாள அட்டையில.
0: ஆமா
1: ஆமா, அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதுல
0: என்னன்னா 23 பாதுகாப்பு அம்சங்கள் இப்ப நம்ம பயன்படுத்துற அடையாள அட்டையில இருக்கா.
1: ஆமா,
0: வரப்போகுது இல்லையா புதுசா ஒண்ணு, அதுல 53 விதமான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய விஷயம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, இந்த மாதிரியான புதிய புதிய விஷயங்கள் வந்து புதிய அடையாள அட்டையில வர காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய அடையாள அட்டையை மாத்த போற கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஜூன் 1st தேதிக்கு அப்புறம் நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இதுல பயன்படுத்திக்கலாம்.
0: சரி, பாடல் வருது கேட்கலாம். இது வடக்கம் இன்னல்

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. சிறுகதை தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை 7:15

0: கார்த்திக் கல்பனா பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம் மின்னல் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே சாதனைகள் அப்படின்றது பல பேர் சாதனை படைக்கிறாங்க. இப்போ எவரெஸ்ட் சிகரத்தை பிடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சாதனை. இந்த பல வருட காலமாகவே மனிதர்கள் நிறைய பேர் போயிட்டு உச்சியை தொட்டு சாதனை படைச்சிட்டு இருக்காங்க.
1: ஆமா, நேற்று பாத்தீங்கன்னா 13 மே உலக அளவுல வந்து பல தினங்கள் கொண்டாடப்பட்டன. ஆனா நேத்து ஒரு விஷயம் 1995 ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளா இருந்தது.
0: சமூக வலைதளங்கள் தான் இவங்களை பத்தியான ஒரு பகிர்வுகள் கிடைச்சிட்டு இருக்குங்க. அதாவது அலிசன் ஹார்கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி 31 வருடங்களுக்கு முன்ன முதல் பெண்மணியா, எனவே எவரெஸ்ட் மலை எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் அதை மலை ஏறுவாங்க இல்லையா, முதல் பெண்மணியா அந்த மலை உச்சியை வந்து அடைந்த ஒரு சாதனை பெண்மணியா அவங்க இருக்காங்க.
1: ஆமா, இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் டேங்க் இருக்கு இல்லையா, இந்த பிராணவாயு டேங்க் இல்லாமலேயே, உதவி இல்லாமலேயே அவங்க நேரம் மலை ஏறி இருக்கிறாங்க.
0: ஆமா, முக்கியமா அலிசன் பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் இருவருக்குமே வந்து மலையேறக்கூடிய நடவடிக்கைனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒரு பெரிய உற்சாகத்தில் தான் இவங்களுமே வந்து இந்த ஒரு களத்தில் இறங்கி அதை நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1995 மே 13 கிட்டத்தட்ட நண்பகல் அந்த மணி வாக்கில் தான் வந்து அவங்க மலை உச்சி அதாவது சிகரத்தை வந்து தொட்டிருக்காங்க.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேடியோ இருக்கும், ஒக்கி டோக்கி மாதிரி ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்க கையில, என்ன எங்க இருக்கிறாங்கன்னு விஷயத்த சொல்றதுக்கு. இவங்க மலை உச்சிக்கு போயிட்டு அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நான் உலகத்தின் மிக உயரத்துல நின்று உங்ககிட்ட பேசுறேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இந்த மாதிரி பல சாதனைகள் நம்மில் பலரும் நிகழ்த்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டில இருந்து கூட பலரும் வந்து இந்த மலையேறக்கூடிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்றாங்க. அது குறிப்பா அந்த வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே எங்கேயாவது மலை ஏறணும், அந்த மாதிரி ஆரோக்கியமான நடவடிக்கைகள் ரொம்ப அவசியம். அதுல இந்த மாதிரியும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க.
1: அடுத்த வருஷம் நீங்க ஏறீங்களா?
0: எங்க சிகரத்தியா மனசு வச்சா
1: ஏறிடுறது. தொட்டு இமயமலையில உங்களை நான் சந்திக்கிறேன்.
0: இமயமலையில
1: எவரெஸ்ட் மலை.
0: ஓ, அதுக்கு முன்னாடி நீங்க பேருங்களேன்னா. சரி, பாடல் வருது கேட்டுடலாம்.

0: கமலக்கண்ணன் பாடிய பாடலை நம்ம கேட்டு அடுத்த ஒரு பாடல் உடனே வணக்கம் மின்னல் நிகழ்ச்சிக்கும் நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க.
1: எங்களோட தொடர்ந்து இணைந்திருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு அழைத்து பேசின நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
0: அடுத்து இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். மோகன்,
1: நான் புவனா வீரமோகன்,
0: மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலாக்கா மாநில வரவு செலவு திட்டத்தில் 22 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ராவ் யூசோ தெரிவித்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் அத்துறையை வலுப்படுத்த இந்நிதி பயன்படுத்தப்படும் என்றார் அவர். இவ்வாண்டு மார்ச் மாதம் தொடங்கி கிளாந்தான் முழுவதும் திறந்தவெளி எரிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் பணிச் செலவினம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக ஏப்ரல் மாதத்தில் டீசல் செலவு மட்டும் 217,000 ரிங்கிட்டை எட்டியுள்ளது. பொதுவாக மாதத்திற்கு 45,000 ரிங்கிட் முதல் 60,000 ரிங்கிட் வரை மட்டுமே செலவிடப்படும் நிலையில் வறட்சி நிலையை தொடர்ந்து இந்த தொகை அதிகரித்துள்ளதாக அத்துறை இயக்குநர் ஃபர்ஹான் சுஃபியான் புர்ஹான் சுட்டிக்காட்டினார். நேற்று செப்பாங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற அணிவகுப்பு பயிற்சியின்போது மயங்கி விழுந்த 36 வயது காப்ரல் கைரில் இட்சார் ரோசி உயிரிழந்தார். டது அபுபக்கர் பகிண்டா காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த அவர் அரச மலேசிய காவல்துறையில் 17 ஆண்டு பணி அனுபவத்தை கொண்டவர். அவரது மரணத்திற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஹந்தா வைரஸ் நச்சுயிரி தொற்று பரவலால் புதிய உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகாத நிலையில் உலகளாவிய பொது சுகாதார ஆபத்து குறைவாகவே உள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு WHO தெரிவித்துள்ளது. இதுவரை 11 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அதனோம் கெப்ரியேசஸ் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். அவர்களில் எண்ணர் ஆண்டஸ் நச்சுயிரியால் பாதிக்கப்பட்டவர்கள் என ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் அவர். அமெரிக்கா கியூபா மக்களுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மனிதநேய உதவிகளை வழங்கும் திட்டத்துடன் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளது. மேலும் அது முந்தைய உதவி திட்டங்களை நிராகரித்ததாக கூறப்படும் அந்நாட்டின் இடதுசாரி அரசாங்கத்தையும் சாடியுள்ளது. தேசிய காட்பந்து மேம்பாட்டு திட்டம் NFTP-இன் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்கவிருப்பதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் KVS உறுதியளித்துள்ளது. நாட்டின் காட்பந்து மேம்பாட்டு முயற்சிகளை பாதிப்பதாக கூறப்படும் நிதி நெருக்கடிகள் குறித்த கவலைகளை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் முகமது தாஃபி ஜுஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

விளையாட்டங்கங்கள் எல்லாமே கைவசம் வைத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பாடல்களை கேட்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க தொடக்கமாக கப்பல் கப்பலன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல்.

சஜித் ஹத் மற்றும் அனிலா ரஜீவ் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இப்போதுமே மலையாள பாடல்களை கேட்கும் போது இந்த தென்னிந்திய சினிமா பக்கமா என்னெல்லாம் தகவல் வந்திருக்குப்பா அப்படின்ற மாதிரி எட்டி பார்ப்போம். என்ன புதிய திரைப்படங்கள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்ப்போம். இப்ப தென்னிந்திய சினிமா அப்படின்னு சொல்லும் போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கோங்க. விஜய் தேவர் கொண்டார் நடிக்கும் படம் பார்த்தீங்கன்னா ரவுடி ஜனார்த்தனா, ரவி கிரண் கோலா இயக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடிக்கிறாங்க. 1980களில் கிழக்கு கோதாவரியை களமாக கொண்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் கன்னடம், மலையாள மொழிகள்ல வெளியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் முதல் தோற்றம் வரவேற்பை பெற்ற நிலையில விஜய் தேவர்கொண்டாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய போஸ்டரை வந்து படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதுலதான் பார்த்தீங்கன்னா அவர் கையில் துப்பாக்கியுடன் ஒரு தீவிரமான ஒரு தோற்றத்துடன் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரியான காட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. நிறைய விசிறிகள் வந்து இதனை சார்ந்து பல கருத்துக்களை தெரிவித்து வராங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: கொஞ்சம்
0: இந்த வயசுலயும் எப்படி இருக்காரு?
1: நேரம் தான்.
0: என்னயா
1: இல்ல, சாப்பாடு குறைச்சுக்கிறேன்னு சொன்ன. இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
3: கயல் காஷ்மீரி மிளகாய் தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய் தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்வேதா மோகன் மற்றும் ஸ்வேதா சோமசுந்தரம் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து கைபேசியை கொடுக்க கூடாது அப்படின்னு அதிகமா சொல்லுவாங்க. அதுவும் 2 வயதிற்கு முன்னதாக வந்து கைபேசியை கொடுக்க கூடாது, அதிகமா அதை பழக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு நீங்க இன்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதற்கான காரணத்தை இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். இதை பத்தின நிறைய விஷயங்கள் இணையதளத்துல சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். இதுதான் முக்கிய காரணங்கள் அப்படின்றத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம கேட்கலாம்.

சரி, இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து ஏன் வந்து கைபேசியை பயன்படுத்தக்கூடாது, தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாது? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கேஜெட்ஸ், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த எதிலுமே வந்து பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது இரண்டு வயதிற்கு முன்னதாக அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதற்கு அந்த வெளிச்சம் மட்டும் காரணம் இல்லை. வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு வீணாயிடும் இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது மட்டும் முக்கிய காரணங்கள் கிடையாதுங்க. முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு வயதிற்குள்ளதான் பிள்ளைகள் வந்து பேச கற்றுக்கொள்வாங்க, பார்க்க கற்றுக்கொள்வாங்க, உணர கற்றுக்கொள்வாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்ப மனிதர்களோட அவங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்தால்தான் சீக்கிரமா பேச தொடங்குவாங்க, சீக்கிரமா நடக்க தொடங்குவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எப்போ வந்து ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்து அவங்க இருக்காங்க, கைபேசி தொலைக்காட்சி இதெல்லாம் பார்க்கிறாங்களோ, அப்போ அவங்களுடைய திறன், அதாவது இந்த அதிகமா பேசுற, திரும்ப திரும்ப பேசுவாங்க சில குழந்தைகள், இந்த திறன் எல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும், சில விஷயங்களை யோசிக்க சொல்லும் போது நேரம் எடுப்பாங்க பெருசாக பெருசாக. ஏன்னா தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேலி சித்திரங்கள்லாம் காண்பிக்கும் போது கேலி சித்திரமே கேள்வி கேட்டு கேலி சித்திரமே பதிலும் சொல்லிடும் அப்படின்ற மாதிரியான சூழல் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால பிள்ளைகளுக்கு யோசிக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து ரொம்ப குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குங்க. உங்க வீட்டிலயும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, ஏன் எந்த வயதுல இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தேடி தெரிந்து கொள்ளும் போது அது அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி நினைவு ஊட்டல். சரி, இப்போ வாங்க கபில் கபிலன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் கேட்கலாம்.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

ஹரிஹரன் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். பாடல்களை கேட்ட பிறகு 11 மணிக்காக செய்திகள், அதனை தொடர்ந்து நீங்களும் எங்களுக்கு அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. இப்ப வாங்க ஜெயதேவன் வாசுதேவன் மற்றும் சஹீத்தி சங்கத்தை கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். ஈரானுடனான அமெரிக்காவின் அமைதி பேச்சு ஆக்ககரமான முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தெஹ்ரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அனுமதிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் வாஷிங்டன் உறுதியாக உள்ளது என்று அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் வலியுறுத்தினார். ஈரான் தனது அணுவாற்றல் வசதிகளை வாஷிங்டனிடம் ஒப்படைப்பதை உறுதி செய்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசு தந்திர வழியை தேர்ந்தெடுப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு தரப்பினருக்கும் இடையிலான போர் நிறுத்தம் கடந்த மாதம் 8ஆம் நாள் செயல்படுத்தப்பட்டது. இருப்பினும் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அந்த அமைதி பேச்சு நீடித்த உடன்படிக்கையை ஏற்படுத்த தவறியது. ஈரான் மீது போர் தொடுத்துக் கொண்டிருந்தபோது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஐக்கிய அரபு சிட்டரசு யுஏஇ தலைவரை சந்தித்ததாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் செய்தி வெளியிட்ட பின் நெத்தன்யாஹு யுஏஇக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுவதை அது மறுத்துள்ளது. இஸ்ரேல் தனது அயன்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அவற்றை இயக்குவதற்கான பணியாளர்களையும் ஐக்கிய அரபு சிட்டரசுக்கு அனுப்பியதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹுகபி அறிவித்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மேற்காசிய போரின் காரணமாக பல மாதங்களாக முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்த இணைய சேவை மீண்டும் முடுக்கிவிடப்பட்டது. ஈரானிய தொழில்நுட்ப ஊழியரான அமீர் ஹசான் ஒரு சிறப்புரிமை சேவை மூலமாக மட்டுமே அதனை பயன்படுத்த முடிந்திருப்பதாக கூறினார். பிப்ரவரி 28ஆம் நாள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து மில்லியன் கணக்கானோர் இணையத்தை அணுக முடியாமல் தவிக்கின்றனர். குறிப்பிட்ட தொழில் வல்லுநர்கள் மற்றும் வணிக உரிமையாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ப்ரோ இன்டர்நெட் எனப்படும் அமைப்பை வாங்குவதன் மூலம் மீண்டும் இணையத்தை பயன்படுத்த வாய்ப்பளித்தபோது இது சாத்தியமானது. உலக கிண்ணத்தை காண்பதற்காக அமெரிக்கா வர விரும்பும் குறிப்பிட்ட காட்பந்து ரசிகர்களுக்கான விசா விண்ணப்பத்துக்கு முன்பணம் கோரும் நடைமுறையை தளர்த்துவிருப்பதாக வாஷிங்டன் அறிவித்தது. அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த குடியேறிகளை கட்டுப்படுத்தும் திட்டங்களில் ஒன்றாக வளர்ந்து வரும் 50 நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வரும் மக்கள் விசாவுக்காக 5,000 முதல் 15,000 அமெரிக்க டாலர் வரை முன்பணம் செலுத்தும் நடவடிக்கை அதில் அடங்கும். சொகுசு கப்பலுடன் தொடர்புடைய ஹாந்தா தொற்று பரவலால் மே 2ஆம் நாளுக்கு பிறகு புதிய மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. அதேவேளை உலகளாவிய பொது சுகாதார இடர் குறைவாகவே உள்ளது என்றும் அது கூறியது. இம்மாதம் 12ஆம் நாள் வரை WHO-விடம் 11 நீர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெட்ரஸ் அதனம் கப்ரியசஸ் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். அதில் 8 ஆண்டஸ் ால் ஏற்பட்ட தொற்றுகள் என ஆய்வக பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கனமழை புயல் காரணமாக பெண்கள் சிறார் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்தனர். அந்த மாநிலம் முழுவதும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56க்கு உயர்ந்துள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அகப்பக்கம் குறிப்பிடுகின்றது. பிராக்யராஜ் பதோஹி மாவட்டங்களில் முறையே 16 இறப்புகளும் ஃபத்தேபூரில் 9 முடவுனில் 5 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. இதனிடையே டெல்லிக்கு செல்லும் பெரும்பாலான விமானங்கள் ஜெய்ப்பூர் சண்டிகர் லக்னோ விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. அதிகாலை எத்திஹட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி 3-0 என கிறிஸ்டல் பேலஸை வீழ்த்தியதன் மூலம் சிறந்த வேகத்தை தொடர்கிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து 77 புள்ளிகளை கொண்டுள்ள பெப் கார்டியோலா தலைமையிலான அந்த அணி லீக்கில் முதலிடத்தில் உள்ள ஆர்சனலுடனான இடைவெளியை குறைத்துள்ளது. இந்த பருவத்தில் இன்னும் 2 ஆட்டங்கள் மீதமுள்ள நிலையில் ஆர்சனல் 2 புள்ளிகள் முன்னிலையில் உள்ளது.
நிறைவாக இத்தாலி ஏடிபி டபிள்யூடிஐ பொது டென்னிஸ் போட்டி. ஆடவர் காலிறுதியில் நார்வேயின் கேஸ்பரோ ரஷ்யாவின் கேரன் கச்சோனாவை 6-1, 1-6, 6-2 எனும் செட்களில் வென்றார். உபசரணை நாட்டின் லூசியானோ டடெரி ஸ்பெயினின் ரஃபல் ஜோடாரை 7-6, 5-7, 6-0 எனும் செட்களில் தோற்கடித்தார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

நினைச்சுகிட்டே இருக்கிற விஷயங்கள் அதிகமா நடக்கும், நாம நம்புற விஷயங்கள் தான் நடக்கும் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நீங்க எதை நம்புறீங்களோ அதை இன்னும் அதிகமா நம்புங்க. நடக்கும் அப்படின்றத தவிர எந்த சந்தேகமும் உங்க மனசுக்குள்ள இருக்க கூடாது. சரி, இப்போ வாங்க சில பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம். சந்தியன், கிரேஸ் மற்றும் ஸ்வீதா கொண்டு வரும் பாடல் அடுத்ததாக உங்களுக்காக.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ஜாஸ்தி சிப்ஸ் மற்றும் சித்ரா கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை தாராளமா நீங்க கேட்கலாம். எப்பொழுதும் அழைக்க நேர்கள் இருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல். இப்பவே நீங்க அழைத்து படித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை கேட்கலாம். சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
1: சுமிகாசா ஷூ.

0: ராஜகுமாரி.
1: ராஜகுமாரி, எந்த ஊரு ராஜகுமாரி?
0: பேராக.
1: பேராக ஒரு ராஜகுமாரியா? சொல்லுங்கம்மா, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: எனக்கு திருமண நாள், என் ஹஸ்பண்ட்காக வாழ்த்துக்கள் சொல்றேன்.
1: உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். எத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு?
0: 23.
1: அட்டா, சரி, கணவருக்காக என்ன பாடல கேட்க போறீங்க?
0: உனக்காக பிறந்தேனே.
1: சரி, நிச்சயமா அடுத்ததான் அந்த பாடலை ஒளிபரப்புறோம்.
0: நன்றி.
1: நன்றி.

0: உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். அடுத்ததாக ஒரு நீர் அழைப்பா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சண்முக பிரியா பேசுறேன்.
0: சண்முக பிரியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். வீட்டுல சமைச்சிட்டீங்களா?
1: அடடா,
0: சரி சரி சொல்லுங்க. இன்றைக்கு யாருக்காக பாடல் விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நான் என்னோட கணவருக்காக கேட்கலாம் அப்படின்னு நினைச்சே அழைச்சேன்.
0: என்ன இன்றைக்கு திடீர்னு கணவருக்காக பாடல கேட்கணும்ன்ற யோசனை?
1: அது டெய்லி உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு பாடல் கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அப்பப்ப லைன் கிடைக்கும், கிடைக்காது, கிடைக்கும் போது கேட்டுக்க வேண்டியதா.
0: சரி, இன்றைக்கு கணவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் அவரு பார்த்த முதல் நாள் இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே வந்து ஐ லவ் யூ.
0: அடடா, அது ஒரு வெக்கத்தோட சொல்றீங்க பாருங்க, எங்களுக்கே வெக்கமா இருக்கு. சரி, மிக்க நன்றி இன்றைக்கு எங்களோட அழைத்து பேசியதற்கு. ரொம்ப நன்றி சண்முக பிரியா.
1: ரொம்ப நன்றி.
0: சரி சண்முக பிரியா, பாத்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொன்ன உடனே கணவருக்காக ஒரு பாடலை ஒளிபரப்புவீங்களா, ரொம்ப அழகா கேட்டிருந்தாங்க. நீங்களும் பாடலை விரும்பி கேட்க போறீங்க அப்படின்னா 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வணக்கம் அக்கா, நான் கிருஷ்ணிகா பேசுறேன்.
1: என்ன ஒரு புன்னகையோடு பேசுறீங்க, வேலையில இருக்கீங்களா இப்படி?
0: இல்லக்கா, நான் ஸ்டூடெண்ட்.
1: ஓ, ஸ்டூடெண்டா, அதனாலதான் மகிழ்ச்சியா இருக்கீங்க. சரி சொல்லுங்க, மாணவி பாடல் என்ன பாடல், யாருக்காக விரும்பிக்கை கழிச்சிருக்கீங்க?
0: அக்கா, இந்த மாசம் 3ஆம் தேதி என்னோட அத்தைக்கு பிறந்த நாள்.
1: சரி,
0: நாளைக்கு என்னோட அத்தை மக சாதனா சிவனிஸ் அவங்களுக்கு பிறந்த நாள். 27ஆம் தேதி அண்ணன் சசின் முருகன் அவங்களுக்கு பிறந்த நாள். அப்புறம் அக்கா, நாளைக்கு என் அண்ணனுக்கும் பிறந்த நாள் அக்கா.
1: இந்த மாதம் நிறைய செலவா இருக்குமே.
0: அப்படி எல்லாம் இல்லக்கா, ஒரேடியா எல்லாருக்கும் ஒரேடியா கேக் வெட்டிடுவோம்.
1: ஒரேடியா வந்து கேக் வெட்டிடுவீங்க பாருங்க. 1ஆ வந்து பிறந்த நாள் வந்தா இதுதான் அதிகமான அணிச்சல் கேட்க முடியாது. சரி, அவங்களுக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: அவங்களுக்காக பவளமல்லி பாட்டு கேட்கறதா அழைச்சிருக்காங்க.
1: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததாக பாடலை கேட்கலாம். மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
0: நன்றி அக்கா.

0: சாயாபியங்கார் மற்றும் ஸ்ருதி ஹாசன் கொண்டு வந்த பாடலை தான் நாம கேட்டு ரசித்திருந்தோம். இந்த இணையை நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம், அப்படி ஒரு இணையை வந்து இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்ததாக பாத்தீங்கன்னா பவித்ரா ஜேபில இருந்து அழைத்திருக்காங்க. அவங்க யாருக்காக பாடலை கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். பவித்ரா, யார நினைச்சீங்க, யாருக்காக பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க சொல்லுங்க. கணவருக்காகவா? ஓ சரி, அப்ப தூரத்துல இருந்த காதல் இது, அப்படியா?
1: ஆமா.
0: சரி, என்ன பாடலை அவருக்காக விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: மனத்தினின் சத்தியம்.
0: அட்டட்டா, கணவருடைய பெயர் என்ன?
1: மணிகண்டன்.
0: எப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு வார்த்தையை தான் பதில் சொல்லலான் இருக்கீங்களா எப்படி?
1: இல்ல, ஏன்னா இப்போ ரீசனா ஒரு 1 வீக்கா நாங்க வந்து ஒரு சண்டேலயே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு, ஏன்னா இது கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சண்டையா இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா நம்ம வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பாட்டுக்கு 2 வெர்ஷன் இருக்கும், ஆணும் பாடிருப்பாங்க பெண்ணும் பாடிருப்பாங்க. அதனால யாரு மேல தப்பு அப்படின்னா அவங்கள ஆப்போசிட் ஜெண்டரோட பாட்டு வந்து கேட்கணும் அப்படின்னு. தப்பு வந்து அவர் பண்ணாரு, அதனால என் பாட்டு அவர்
0: கேட்டுடா. பாடலே பாருங்க எப்படி சேர்த்து வைக்குது உங்களை. சரி, நிச்சயமா உங்க சண்டையெல்லாம் இந்த ஒரு பாடல்ல தீரும்னா அது தாராளமா நாங்க ஒளிபரப்புறோம். நன்றி.
1: தேங்க்யூ.

இந்த ஒரு பாடலுக்குள்ள இவ்வளவு காதல் அடங்கி இருந்ததுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம். இதெல்லாம் இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா உறவுகளுக்குள்ள. சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேல உங்களுக்காகவே ஒரு பாடலை எங்களுக்காக பாட சொல்லி உங்களை நாங்க கொடுமைப்படுத்துவோம். நல்லபடியா பாடிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பாடலை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். 12 மணிக்கு மேல அந்த அங்கத்தில் நாம இணைந்திருக்க போறோம். இப்போ வாங்க செய்திகளுக்கு முன்னதாக சில பாடல்களை நாம நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம். இது உங்கள் அபிமான மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் பாதுகாப்பை காரணம் காட்டி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளுக்கான ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்த நோர்வேவின் முடிவை மலேசியா கடுமையாக கருதுகிறது. ஒரு தலை சார்பான இந்த முடிவு குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கஸ்தோரிடம் தொலைபேசி வாயிலாக விவாதித்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 2018 முதல் மலேசியா தொடர்புடைய உடன்பாட்டின் கீழ் உள்ள ஒவ்வொரு நிபந்தனையையும் எவ்வித சந்தேகமும் இன்றி முழுமையாக நிறைவேற்றியுள்ளது என்றார் அவர். நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி அமைப்புகள் தங்கள் அதிகார வரம்பிற்குட்பட்ட வணிக வளாகங்கள், கடைகள், உணவு கூடங்களுக்கான வாடகை கட்டணங்களை இவ்வாண்டு இறுதி வரை குறைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து அதிகரிக்கும் செயல்பாட்டு செலவுகளை சமாளிக்கும் சிறு வணிகர்களுக்கு உதவும் நோக்கில் இப்பரிந்துரை முன்வைக்கப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்தார். நாட்டின் திறன்மிக்க மனித மூலதன வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்காக மனிதவள அமைச்சு கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படும். வேலை வாய்ப்புகளை பெறுவதில் உற்பத்தி திறன், திறன் மேம்பாடு ஆகிய அம்சங்களை வலியுறுத்தும் உலக வங்கி அறிக்கையின் தரவுகளுக்கு இணங்க இது உள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் 2026 உலக அருங்காட்சியக நாளை முன்னிட்டு 18 குவாலலம்பூர் கோபுரம் நீல வண்ணத்தில் ஒளிரவுள்ளது. இந்த முனைப்பு பாரம்பரிய அறிவுசார் கல்வி கழகங்களாக அருங்காட்சியகங்களை பெருமைப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படுவதாக ஒற்றுமை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் முதன்மை புவிசார் அரசியல் சவாலாகவும் வாஷிங்டன் நிர்வகிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான உறவாகவும் சீனா இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ விவரித்துள்ளார். உலக அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கு இந்த விவகாரங்களை திறம்பட கையாள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு. பிரெஞ்சு லீக் ஒன் கார்பந்து. பாரிஸ் சென் ஜெர்மைன் PSG 2-0 சுழியம் என லென்ஸை வீழ்த்தியதன் மூலம் தொடர்ச்சியாக 5வது முறையாக பட்டத்தை வெல்வதை உறுதி செய்துள்ளது. இன்னும் ஓராட்டம் மட்டுமே மீதமுள்ள நிலையில் இந்த வெற்றியின் மூலம் PSG 9 முன்னிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

பொறுத்திருந்து பார்க்கலாம். திப்பு பூர்ணிமா கொண்டு வரும் பாடலை இப்ப நாம கேட்டு வரலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீர்களும் நிறைய பேர் அழைத்த வண்ணம் இருக்காங்க, ஆனா எல்லாருமே பாட கொஞ்சம் வெக்கப்படுற சூழல்ல இருக்காங்க. அச்சச்சோ திடீர்னு பாட சொன்னா வரலையே அப்படின்லாம் அழைத்து சொல்லக்கூடாது. நீங்க பாட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க, வம்புக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறோம். சுலபமான பாடல்கள் தான், கைவசம் வைத்திருக்கோம், பயமெல்லாம் வேண்டாம். நீங்க அழைத்தது ஒரு பாடலை பாடுனீங்க, அதாவது நாங்க கொடுக்கிற பாடலை திரும்ப அதே மாதிரி பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்காகவே பாடல்களை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். நீங்க பாட தயாரா இருக்கீங்க அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

திரைப்படத்துல இருந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தவங்க, சரி இன்றைக்கு வந்து நேர்கள் நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க, பாட போறீங்களா நீங்களும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களுக்காக 4 பாடல்களை நாங்க வரிசையில் வைத்திருக்கோம். உங்களுக்கு பிடித்த எண் எந்த எண் அப்படின்னு தேர்வு செய்ய போறீங்க. அந்த எண்ணில் எந்த பாடல் இருக்குதோ அந்த பாடலை தான் நீங்க பாட போறீங்க. என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இப்பவே எங்களுக்கு அழைக்க மறந்துடாதீங்க.

0: மெல்லிசியான பாடல் ஒன்று இந்நிகழ்ச்சியில் நாம பேசியிருந்தோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா யோகேஷ் அழைப்புல இருக்காங்க, அவங்களோட தான் பேச போறோம். பாட தயாரா இருக்கீங்களா யோகேஷ்?
1: சூப்பரா தயாரா இருக்கேன்.
0: சூப்பரா தயாரா இருக்கீங்களா? மதிய உணவு சாப்பிட்டீங்களா? தெரியல, முதல்ல கேட்டு பாக்கலாம்.
2: Mommy?
3: Pyaari jaanu, give me a look.
0: Avlo da, Yogesh, vilindu vilindu sirikkiringa engalukku inge varaikku kekkudhu. Naangal inga, neenga da unga adishtam enna thervu seidhinga.
1: Okay, adishtam na, adishtam na, super.
0: Seri, rukku rukku, adhe madri kural ella maathi paadanum.
1: ஐயோ அதே மாதிரி வராது.
0: என்ன யோகேஷ், அதுதான் போட்டி, நீ பாடினாதான் பாடல் கொடுப்போம். சரி, அதே மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஒன்று இரண்டு மூன்று.
1: அரே பாபா ருக்கு,
0: நடுவுல அந்த ஆண் குரல் மாறுமே.
1: ஓ மை ஜான்,
0: அதுக்காகவே ஒரு பாடல் தரும். என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க? சரி சரி, பாடலை கேட்டுட்டு நீங்களும் வெரசா போயிடாதீங்க, மெதுவா போங்க.
1: கண்டிப்பா.
0: நன்றி.

அத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்து நீங்க பாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3228257333 அல்லது 4768. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அழைத்து உங்களுக்கான பாடலை நீங்க தாராளமா கேட்கலாம். இப்ப அடுத்ததாக மாளவிகா மனோஜ் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு வருவோம்.

0: நம்மை சுற்றி
1: இன்றைய நம்மை சுற்றி அங்கத்தில் 2026 ஆண்டுக்கான மத்திய மண்டல தேசிய ஒற்றுமை வாரம் நாளை முதல் 17 நாள் வரை கொண்டாடப்படுகிறது. நிகழ்ச்சிகள் தேசிய அருங்காட்சியகம் மியூசியம் நிகாராவில் நடைபெறும். மக்கள் விளையாட்டு மலேசிய வண்ணமய படைப்பு அருங்காட்சியகத்தில் ஓர் இரவு, நாங்கள் மலேசிய மைந்தர்கள் கண்காட்சி என பல நிகழ்ச்சிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் இந்த ஒற்றுமை வார நிகழ்ச்சிக்கு வருகை அளித்து ஒற்றுமைக்கு அணி சேர்க்குமாறு ஒற்றுமை அமைச்சு கேட்டுக்கொள்கிறது. மேல் விவரங்களுக்கு ஒற்றுமை அமைச்சின் சமூக ஊடகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி
1: மலேசிய இந்திய இளைஞர் மன்ற ஸ்லாங்கூர் மாநில பேரவை நடத்திய முதலாவது திருக்குறள் ஒலிம்பியாட் போட்டிக்கான பரிசளிப்பு விழா வரும் 16 நாள் சனிக்கிழமை காலை 9 முதல் கில்லான் ஹொக்கியன் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டி மலேசிய சாதனை புத்தக அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. மேல் விவரங்களுக்கு விக்னேஷ் அவர்களுக்கு அழைக்க 01956 9596 என்ற எண்களை அழைக்கலாம்.
0: நம்மை சுற்றி
1: துவாரகமாய் KL சாய்பாபா இயக்கம் பார்த்தீங்கன்னா மே 23 நாள் சனிக்கிழமை சுகாதார முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. காலை 9 முதல் ஜலான் இப்போ கம்போங் காசிப்பிள்ளை புத்ரா மெஜஸ்டிக்கில் இந்த இலவச மருத்துவ முகாம் நடைபெறும். கண் பரிசோதனை, சுகாதார விழிப்புணர்வு, உரை, உளவியல் ஆதரவு உரை ஆகியவை இடம்பெறவுள்ளன. நலமிக்க வாழ்வை பேண சுற்று வட்டார பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை
0: பாதுகாப்போம்.
5: நேரிலை கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:12.
6: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

சரி, இன்றைக்கு அப்பமாவனி வாடா பாடலை வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, இன்றைக்கு வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறோம். அதே சமயம் இசையும் இசையும் அங்கத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு சின்ன போட்டி மாதிரி நிலவ போகுதுங்க. யாரு என்ன பாட்டு இது, யார் பாடியிருக்காங்க, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்க போறாங்க. இன்றைக்கு இசையும் இசையும் அங்கத்துல என்ன பாடல் அப்படின்ற சின்ன துணுக்கு உங்களுக்காக கொடுக்குறோம். 10 பத்தாய் பங்கு

இந்த பாடலை சார்ந்த தகவல்களை தான் இன்றைக்கு இசையும் இசையும் அங்கத்துல வந்து சொல்ல போறாங்க. உங்களுக்கு இந்த பாடலை சார்ந்த ஏதேனும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, 2 மணி ஆகும் வரையிலும் 1 மணி ஆகும் வரையிலும் காத்திருங்க. பிரேமா கிருஷ்ணன் வந்து நிச்சயமா இதை பத்தி பேசுவாங்க. சரி, போவாங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா கொண்டு வரும் ஒரு பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பாடலை கேட்டிருந்தோம். இப்போ நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. பயணத்தில் இருக்கும் நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதே சமயம் நாங்க சொன்னதுக்கு போல பிரேமா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த பாடலை யார் பாடினாங்க, என்னதான் அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற கதை அப்படின்றத சொல்றதுக்காக காத்திருக்காங்க. அதனால நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க மறந்துடாதீங்க. பிற்பகல் ஒரு மணிக்கு மேல பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச போறாங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்டு வரலாம். சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினி கொண்டு வராங்க.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தி தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. மனிதவள அமைச்சர் தகவல். இவி வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் பரிசீலிக்கிறது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். நாட்டின் பாதுகாப்பை காரணம் காட்டி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை NSM அமைப்புகளுக்கான ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்த நார்வே முடிவை மலேசியா கடுமையாக கருதுகிறது. மேலும் இந்த முடிவு ஒரு தலைபட்சமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் பிரதமர் டதோசிர் அன்வார் இப்ராஹிம் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். நார்வே பிரதமர் ஜோனஸ் கெஸ்டாருடனான தொலைபேசி உரையாடல் வாயிலாக அது குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக டதோசிர் அன்வார் கூறினார். 2018 தொடக்கம் மலேசியா உடன்படிக்கையின் கீழ் உள்ள ஒவ்வொரு கடமையையும் சந்தேகத்திற்கு இடமின்றி முழுமையாக நிறைவேற்றியுள்ளது என்று அவர் கூறினார். நார்வே அதேபோன்ற அணுகுமுறையை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவதாக நிதி அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். வேலை சந்தையில் உற்பத்தி திறன் மேம்பாடு ஆகிய கூறுகளை வலியுறுத்தும் உலக வங்கி அறிக்கையின் தரவுகளுக்கு இணங்க நாட்டின் எதிர்கால ஆள்பலத்தின் வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்காக மனிதவள அமைச்சு கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படும். நுட்ப திறன் பயிற்சி திபேட், அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் கணிதம் ஸ்டெம், இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு AI, உயர் ஆற்றல் துறையில் பள்ளி மாணவர்களின் எதிர்கால வேலை சந்தை குறித்து அவர்களுக்கு தொடக்க நிலையிலேயே அறிமுகம் செய்வதை இந்த ஒத்துழைப்பு உள்ளடக்கியிருப்பதாக மனிதவள அமைச்சர் டதோசிரி ஆர் ரமணன் தெரிவித்தார். வரும் திங்கட்கிழமை அறிமுகம் காணும் ஆசிய பன்னாட்டு நடுவர் மையம் AIAC-இன் கட்டணமற்ற வணிகர் நடுவர் முனைப்பு இனி மக்களுக்கு இலவச சேவையை வழங்க உள்ளது. இந்த முனைப்பு 250,000 ரிங்கெட் அதற்கு குறைவான இழப்பீட்டு மதிப்பு கொண்ட 26 வகையான வணிக சிக்கல்களை உட்படுத்தியிருப்பதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டதோசிரி அசலினா உஸ்மான் சையத் தெரிவித்தார். சேவை, விநியோகம், சொத்து, மின் வணிகம், இலக்கவியல் பொருளாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சர்ச்சைகளையும் இஃது உள்ளடக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் வரும் 18 நாள் முதல் தங்களது சிக்கல்களை நேரடியாக AIAC-யிடம் அல்லது இணையம் வழியாக தெரிவிக்கலாம். டீசல் மானிய செலவை குறைக்கும் நீண்டகால முயற்சியின் ஒரு பகுதியாக இவி ட்ரக் வாகனங்களை பயன்படுத்தும் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் கண்டறிந்து வருகிறது. அவ்விவகாரம் தொடர்பில் தேசிய இவி பணிப்படை உடனான சந்திப்பில் போக்குவரத்து அமைச்சு அதன் கருத்துக்களை முன்வைக்கும் என அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இவி வாகன பயன்பாட்டிற்கான சலுகைகள் குறித்த கலந்துரையாடலை ஊக்குவிக்கும் அந்த சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறுகிறது. எரிபொருள் செயல்திறன், அரசாங்கத்திற்கான செலவு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்நடவடிக்கை பொருத்தமானது என தாம் கருதுவதாக ஆந்தனி லோக் கூறினார். நாடு முழுவதும் உள்ள வர்த்தக வளாகங்கள், கடைகள், உணவு கூடங்களின் வாடகை விகிதத்தை குறைக்குமாறு ஊராட்சி தரப்பினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போது அதிகரித்திருக்கும் வாழ்க்கை செலவினங்கள் காரணமாக செயல்பாட்டு செலவுகளை எதிர்நோக்கும் சிறு வணிகர்களுக்கு உதவுவதற்கும் அவர்களின் நலனை காப்பதற்கும் மடானி அரசாங்கம் இந்த முன்முயற்சியை முன்னெடுத்துள்ளது என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்தார். மேலும் அந்த வியூக நடவடிக்கை சிறு வணிகர்கள் மீதான செயல்பாட்டு செலவுகளின் சுமையை குறைத்து அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் அவர். 2026 உலக அருங்காட்சியக நாளை முன்னிட்டு மே 18 நாளன்று கோலாலம்பூர் கோபுரம் நீல ஒளியில் ஒளிரூட்டப்படவுள்ளது. கோலாலம்பூர் கோபுரத்தின் நிர்வாகம் LSH சர்வீஸ் மாஸ்டர்ஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் அம்முயற்சி செயல்படுத்தப்படவுள்ளதாக ஒற்றுமை அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிளவுபட்ட உலகத்தை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகம் என்ற கருப்பொருளுடன் அந்நாள் கொண்டாடப்படவுள்ளது. இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் நாட்டின் சொத்து சந்தை 51.9 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 89,966 பரிவர்த்தனைகளுடன் மிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என மதிப்பீடு சொத்து சேவைகள் தலைமை இயக்குநர் அப்துல் ரசாக் யூசக் தெரிவித்தார். 2025 முதலாம் காலாண்டுடன் ஒப்பிடும் போது இவ்வாண்டின் செயல்திறன் முறையே 8 விழுக்காடு பதிவு செய்யப்பட்டு 0.6 விழுக்காடு சரிவை காட்டுவதாக மலேசிய மதிப்பீடு சொத்து சேவைத்துறை முகநூலில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: இன்று இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மேற்காசிய மோதலிலும் எரிபொருள் விநியோக நெருக்கடியிலும் முதன்மை கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இருநாள் உச்சநிலை கூட்டத்தில் ஈரான், ஐக்கிய அரபு சிட்டரசு உள்ளிட்ட புதிய உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். அவர்களுள் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சயீத் அப்பாஸ் அராக்சியும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லெவ்ரோவும் அடங்குவர். மேற்காசியாவிலிருந்து ஆற்றல் உர இறக்குமதியில் ஏற்பட்ட இடையூறுகளின் தாக்கத்தை தொடர்ந்து வர்த்தகம், முதலீடு, ஆற்றல் பொருளாதார நிலைத்தன்மை உள்ளிட்ட உலகளாவிய சிக்கல்கள் குறித்து கலந்தாய்வு செய்யப்படும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. அமெரிக்காவின் முதன்மை புவிசார் அரசியல் சவாலாகவும் வாஷிங்டன் நிர்வகிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான உறவாகவும் சீனா இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ விவரித்துள்ளார். சீனா பெரிய சக்தி வாய்ந்த நாடாக விளங்குகிறது. நீடித்த வளர்ச்சியை கொண்டுள்ள அதன் நலன்கள் சில நேரங்களில் அமெரிக்காவுடன் முரண்பட்டதாக இருக்கும் என்று அவர் ஃபாக்ஸ் நியூஸ்க்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். போரை தவிர்த்து உலக அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கு இந்த விவகாரங்களை திறம்பட கையாள வேண்டும் என்றும் ரூபியோ வலியுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக 2 மாதங்களுக்கு மேலாக வளைகுடாவில் சிக்கியிருந்த 2 மில்லியன் கலன்கள் ஈராக் கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற சீன கப்பல் நேற்று ஹார்மோஸ் நீரிணை வழியாக சென்றதாக LSEG கிளப்லரின் கப்பல் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கப்பலான யுவான் ஹுவாஹு இன்று கிழக்கு சீனாவில் உள்ள ஜவுன்சான் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளை ஜூன் முதலாம் நாள் அக்கப்பல் இலக்கை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அமெரிக்க தலைவர்கள் இடையிலான சந்திப்புக்கு நடுவே இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து லிவர்பூல் தாக்குதல் ஆட்டக்காரர் அலெக்சாண்டர் ஐசக்கும் ஆஸ்னல் தாக்குதல் ஆட்டக்காரர் விக்டர் யொக்ரேஸும் ஸ்வீடன் தேசிய அணியில் இடம்பெற்றுள்ளதாக அதன் மேலாளர் கிரஹாம் பாட்டர் உறுதிப்படுத்தினார். அதேவேளையில் டொட்டன்ஹாம் தாக்குதல் ஆட்டக்காரர் டேஜான் க்ளோன்ஸ்வேஸ்கி 26 பேர் கொண்ட பட்டியலில் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். நாடுகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் குழு நிலையில் முதலிடம் பிடித்ததை தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றுகளில் யுக்ரைனையும் போலந்தையும் வென்றதன் மூலம் ஸ்வீடன் 2026 உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்றது. மற்றொரு நிலவரத்தில் உலக கிண்ணத்தை காண்பதற்காக அமெரிக்கா வர விரும்பும் குறிப்பிட்ட கார்பந்து ரசிகர்களுக்கான விசா விண்ணப்பத்துக்கு முன்பணம் கோரும் நடைமுறையை தளர்த்தப் போவதாக வாஷிங்டன் அறிவித்துள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த குடியேறிகளை கட்டுப்படுத்தும் திட்டங்களில் ஒன்றாக வளர்ந்து வரும் 50 நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் மக்கள் விசாவுக்காக 5,000 முதல் 15,000 அமெரிக்க டாலர் வரை முன்பணம் செலுத்தும் நடவடிக்கை அடங்கும். அமெரிக்காவில் நடைபெறும் உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்கும் அணி உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே பயண டிக்கெட்டுகளை பெற்று விசாக்களுக்காக அமைக்கப்பட்ட முன்னுரிமை திட்டத்தில் பதிவு செய்துள்ள போட்டியிடும் நாடுகளின் ரசிகர்களுக்கு முன்பணம் தள்ளுபடி செய்யப்படும் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.

திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தி தரமான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது மனிதவள அமைச்சு. இவி வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான வழிமுறைகளை அரசாங்கம் பரிசீலிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

ஜேம்ஸ் நிதி மோகன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். காரணமின்றி நம் வாழ்க்கையில் யாரையும் சந்திப்பது இல்லை. அதில் பாடமாக சிலர், உறவு பாலமாக சிலர் நமக்கு அமைவர். ஆக சந்திக்கும் எல்லோரிடமும் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நிமிடம் இனிமையாக நமக்கு மாறட்டும். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். இப்பொழுது தொடங்கி 2 மணி வரை புதிய பாடல்கள், அதே வேளையில் ஒரு தலைப்பை குறித்து பேச போகின்றோம். என்ன தலைப்பு? ஆஹா, ஒரு நாள் மட்டுமே எல்லோருடைய கைபேசியும் வேலை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? நீங்க என்ன செய்வீங்க அப்படின்றது தான் அழைத்து பேச போறீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஆயிருவேங்க, இன்று முழுக்க நான் வந்து கைபேசி என்கிட்ட இல்லைன்னா சந்தோஷமா ஆயிரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர், இல்லை நான் சமூக வலைதளம் பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நீங்க எப்படி என்பதை அழைத்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுங்க, 3228275333 அல்லது சொல்லுங்க 3228247.

0: மடானி உங்களுக்காக.
1: இந்திய சமூகத்தில் உதவி தேவைப்படுவோர் விடுபடாமல் இருக்க மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவுக்கு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளில் முதல் முறையாக நிதி அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சுபாஷ் பேசுறேன், தமிழ்ல இருந்து. போன் கை தொலைபேசி இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாதுங்க இப்பதைக்கு. ஏன்னா என்ன ஊத்துறதுல இருந்து காசு, சாப்பாடு காசு கட்டுறதுல இருந்து எல்லாமே போன்லதான் இருக்கீங்க. அப்ப
1: சரி, இல்லாம போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க?
0: பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டியதாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது.
1: ஆனா நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா, இப்ப கைபேசி இருக்கிறதுனாலதான் அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு எல்லாம் வரும், இந்த வேலையை செய்யுங்க அந்த வேலையை செய்யுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க தானே. அப்ப ஒருவேளை எல்லாருக்குமே கைபேசி வேலை செய்யல அப்படின்னா நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தானே?
0: அதாவது என் கை தொலைபேசி மட்டும் வேலை செய்யலன்னா என்னை விட மாட்டாங்க, நேர வீட்டுக்கு வந்துருவாங்க.
1: அப்படியா?
0: நேர வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப கை தொலைபேசி ஒரு காலகட்டத்துக்கு முந்தியெல்லாம் வந்து இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆனா இப்ப வயசானவங்க வரைக்கும், சின்ன ஸ்கூல் படிக்கிறவங்க பிள்ளைங்க வரைக்கும் கை தொலைபேசி தான் இப்ப ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு.
1: ஆக கைபேசி கையில இல்ல அப்படின்னா கஷ்டம்ன்றீங்க.
0: ஆமா, இப்ப கையில வந்து ஐசி இல்ல பேங்க் கார்டை கூட இல்லாம இருந்தா போன் இல்லாம இருக்க முடியாதுங்க, கண்டிப்பா முடியாது.
1: சரி, தமிழ்ல இருந்து சுபாஷ் அழைத்து உங்களுடைய கருத்தை நீங்க வந்து சொல்லிட்டீங்க, மற்றவர்கள் என்ன சொல்லலாம்னு கேக்கலாம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: கல்யாணி அழைச்சிருக்கீங்க. கல்யாணி சொல்லுங்க, உங்க கையில கைபேசி இல்ல, எல்லாரோடையும் கையிலுமே கைபேசி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா என்னோட போன் மூணு நாள சீக்கா இருந்து கடையில போட்டாச்சு. அந்த மூணு நாள் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இப்ப கூட போன் திரும்ப வந்துருச்சு, பாவச்சு பிறகு எடுத்து ஒலி வச்சிருவேன்.
0: அப்படியா?
1: வீட்டு வேலையில கன்சல்ட் பண்றோம், சீக்கிரமா முடிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் கூட குறைஞ்சிட்டேன், ஏன்னா சுறுசுறுப்பா வேலை செய்ய, ஏன்னா உட்கார்ந்த பேன் போன் பேசிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி ஆனிச்சு பிரேமா.
0: இதெல்லாம் அப்படியா? அப்ப உங்களுக்கு மூன்று நாட்கள் வந்து கைபேசி இல்லாம இருந்துட்டீங்க, அதனால வந்து உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்திருக்கு.
1: இப்ப கூட போன் கெட்டு போன கடையில கிடக்கட்டும், அதுக்கு என்ன அப்படின்னுட்டு இருப்பேன்.
0: ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா சுபாஷ் அழிச்சிருந்தாரு, அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயோ கைபேசி இல்லைன்னா கஷ்டங்க, எந்த இதுமே கட்டணம் கட்டுறது கூட கஷ்டமாயிருமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எப்படி?
1: எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட் மகளோடையும் இருக்குதா, அப்ப என்கிட்ட இல்லைன்னா மகளோட பாத்துக்கலாம் அக்கௌண்ட் இது. ஏன்னா அந்த மூணு நாள் கிடைச்சது எதுவுமே வேணாம், ரேடியோ போதும் டிவி போதும், அந்த நான் ஒரு பேபி பாத்துக்கிறேன், அந்த பேபி மூணு பேர் போதும் எனக்கு, அவ்வளவு சந்தோஷம்.
0: அது போதுன்றீங்க?
1: அதே போதும்.
0: ஆனா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருக்கோம் தானே?
1: ஆமா, சின்ன வயசுல அதெல்லாம் என்ன ஏதுனே கூட தெரியாம இருந்திருக்கிறோமே. அந்த மூணு நாள் எனக்கு அந்த சந்தோஷம் தெரியுங்களா, அதுக்கு அளவே இல்ல, விலையே இல்ல, அது என்ன சொல்றதுனே தெரியல பிரேமா.
0: அப்ப கல்யாணிக்கு வந்து கைபேசி இல்லைனாலும் மகிழ்ச்சி தான்?
1: மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, மற்றவர்கள் என்ன சொல்றாங்க கேக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: பத்து பத்தாய் பங்கு சேர்த்து கூட்டுறவு கண்டோம். தோட்டத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த பாட்டாளி மக்களை காடு திருத்தி நாடு மலர உழைத்தவர்களை 1960களில் தோட்ட துண்டாடல் எனும் மிக கொடிய அச்சுறுத்தல் நசுக்க தொடங்கியது. மலாயா இந்திய சமூகம் செய்வதறியாது செயலிழந்து நின்றது. அந்த வேளையில் சுதந்திர நாயகன் துன் வி தி சம்பந்தன் சிந்தையில் உருவான தேசிய நில நிதி கூட்டுறவு சங்கம் தோட்ட மக்களை காத்து நின்றது. வேலன் முருகாயி குழுவினர் நாடெங்கும் சென்று கூட்டுறவு சங்கத்துக்கு பணம் திரட்டும் இயக்கத்தில் பங்கு கொண்டனர். கூட்டுறவு மேன்மைக்காக பட்டி தொட்டிக்கெல்லாம் அவர்கள் பாடிய பாடல் நமது ஒளிபரப்பில் இருந்து 1962 பதிவான அந்த பாடலை கேட்கலாம்.
1: பத்து பத்தாய்

இன்று தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் உருவான நாள். தலைவர் தான்ஸ்ரீ கே ஆர் சோமசுந்தரம், நிர்வாக இயக்குனர் டத்தோ பா சகாதேவன் தலைமையில் இன்று மலேசிய கூட்டுறவு உலகில் பீடு நடை போடுகிறது கூட்டுறவு சங்கம். தான்ஸ்ரீ கே ஆர் சோமா மொழி இலக்கிய அறவாரியம், கலை கலாச்சார அறவாரியம் மூலம் மொழிக்காகவும் பண்பாட்டுக்காகவும் தொடர்ந்து கொடையளித்து வருகிறது. 80 ஆண்டு பயணத்தில் மலேசிய வானொலி இந்த கூட்டுறவு பயணத்தில் ஓர் அங்கமாக இருந்ததில் பெருமை கொள்கிறது. நாட்டின் சமூகத்தின் ஒவ்வொரு நகர்விலும் உங்களோடு வானொலி மின்னல் பண்பலை.

0: ஒரு நாள் முழுக்க கைபேசி இல்ல, எப்படி இருக்கும்?
1: எனக்கு வந்து கைபேசி முக்கியமா பாய்க்கிறது வந்து ரேடியோக்கு தான் பாய்க்கிறேன். அதாவது நான் எல்லா வானொலியும் கேட்பேன், லோரிலையும் சரி வீட்லயும் சரி, எல்லாம் 24 hours ஓடிட்டே இருக்கேன். வானொலி எங்க போனாலும் எடுத்துட்டே போயிருவேன்.
0: சரி, இப்ப நீங்க வந்து கைபேசி வேலை செய்யலன்னா எப்படி?
1: கைபேசி வேலை கஷ்டம், ரொம்ப கஷ்டம். போன் எல்லாம் பேசுறதுல எனக்கு ரெண்டு போன் இருக்கு, அதனால போன் பேசுறதுல ரொம்ப இல்ல. ஒரு போன் பாய்க்கிறது மெயினா அந்த வானொலி கேக்குதான்.
0: ஜெயச்சந்திர கிட்ட இரண்டு கைபேசி இருக்கு, இரண்டுமே வேலை செய்யல, அப்ப என்ன பண்ணுவீங்க?
1: அது கொஞ்சம் கஷ்டம் தான். கைபேசில எல்லாம் ரொம்ப பிரச்சனை தான், ஏன்னா நம்ம வேலை தொழிலுக்கு எதுக்கு வீட்டுக்கு, மெயினா வீட்டுல கால் பண்ணலாம்.
0: சரி, ஆக நீங்க வந்து வானொலி கேட்பதற்காகவே, அது உலக வானொலி கேட்பதற்காக கைபேசி பயன்படுத்துறீங்க?
1: அதேதான்.
0: சுபா அழைச்சிருக்கீங்க, சுபா சொல்லுங்க, உங்களுக்கு கைபேசியே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் முழுக்க
2: நான் சந்தோஷமா தான் இருப்பேன்.
0: எப்படி
2: எப்படின்னா, இப்ப ரொம்ப பேரு நம்மளுக்கு போன் பண்ணா நம்ம ஏன் எடுக்கலன்றதே ஒரு கேள்வியா கேக்குறாங்க. நான் அடிச்ச நீ ஏன் எடுக்கல, இந்த கேள்விக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல.
0: அப்படி வரீங்களா நீங்க?
2: ஒரு நிம்மதியா இருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுது. நல்லா படம் பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்ம டைம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செலவு பண்ணலாம்.
0: நீங்க அந்த மாதிரி சரி. ஆனா இப்ப வந்து மற்ற வேலைகளுக்கு எல்லாம் நீங்க பயன்படுத்தலாமே. இப்ப கைபேசியில தான் நம்ம வந்து போயிட்டு பணம் கட்டுவோம், இந்த மாதிரி இந்த QR எல்லாம் பயன்படுத்தும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
2: இப்ப நீங்க அந்த ஒரு நாள் தானே சொன்னீங்க, ஏன்னா இன்னும் நம்ம அந்த அலுவலகத்துக்கு போய் அங்க உள்ள மிஷின்ஸ்ல கியோஸ்ல கூட பணம் கட்டுற வசதிகள் எல்லாம் இருக்கு தானே?
0: அதாவது ஒரு நாள் கணக்குக்கு நாங்க வந்து மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா.
0: சரி, ஒரு வாரம் உங்களுக்கு கைபேசி இல்ல, என்ன பண்ணுவீங்க?
2: இந்த வேலைகள் கொஞ்சம் நின்று போவோம், ஆனா நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸா தான் இருக்கும் எனக்கு தோணுது.
0: சிவாக்கு வந்து கைபேசி இல்லைனாலும் நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், அதை நான் வந்து ஒரு நேர்மறையா தான் பாப்பேன் அப்படின்றீங்க.
2: ஆமா, அது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அத்தியாவசிய பொருளா தெரியல.
0: சரி, வித்தியாசமா தான் இருக்கீங்க சுபா. நன்றி சுபா.

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல அணைக்குதா ஆமண்ணா பாபாஸ்தா.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

நேரம் பிற்பகல் மணி 1:54 இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா திரை தகவல். அறிமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியின் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி வெளிவந்திருக்கின்ற திரைப்படம் ஹாப்பி ராஜா. இந்த திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ், கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியன், அப்பாஸ் எனும் பலரும் நடித்திருக்கின்றனர். கதை என்று பார்த்தால் கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் தான். காதலிக்கும் பெண்கள் அனைவரும் அவரை பிரிந்து செல்கின்றனர். அவருடைய ஒவ்வொரு காதல் முடிவுக்கும் வருவதற்கு காரணம் அவருடைய தந்தை ஜார்ஜ் மரியன் தான் இருக்கின்றார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜ் மரியன் தோற்றத்தை வைத்து அவரை வந்து அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் குதிரை முட்டை அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல்லாம் செய்யறாங்க. இதனால் அந்த ஊரில் வந்து எந்த பெண்ணுமே ஜீவியை திருமணம் செய்து கொள்ள மறுக்கின்றார்கள். இதனால் இவர் என்ன பண்றாருன்னா வெளியூருக்கு செல்கின்றார். அங்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி தெரியாத ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றார். அந்த நேரத்தில் எழுகின்ற பிரச்சனைகள் தான் இந்த திரைப்படமாக அமைகின்றது. அதற்கு பிறகு நடக்கின்ற கதை தான் மீதி கதையாக இருக்கின்றது. ஜி வி பிரகாஷ் கதாநாயகன் என்றாலும் கதையின் நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியன் தான். அவர் நடிக்கின்ற ஒவ்வொரு காட்சியிலும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும்படி நடித்திருக்கின்றார். குறிப்பாக இடைவெளிக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் முன் அவர் அமர்ந்து தான் யார், தனக்கு எவ்வளவு சொத்து இருக்கின்றது, தன்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கண் கலங்க வைக்கும் வகையில் மிக சிறப்பான நடித்திருக்கின்றார் இந்த ஜார்ஜ் மரியன். அவர் நல்ல கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். உருவக்கேலி, தாழ்வு, மனப்பான்மை, எப்படி இதையெல்லாம் தகர்ப்பது அப்படின்ற போன்ற நல்ல கருத்துக்கள்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைத்தால் ஹாப்பி ராஜ் திரைப்படத்தை பாருங்கள். இப்பொழுது அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.3% விழுக்காடு அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பெங் நகரா அறிவிக்கவுள்ள அண்மைய தரவுகளின் அடிப்படையில் தொடக்க கணிப்புகள் மிகவும் மிதமானவையாக இருக்கும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் கூறினார். மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள 2026 முதல் காலாண்டில் வேலை வாய்ப்பு புள்ளி விவரங்களின்படி மலேசியாவின் ஆள்பல தேவை ஆண்டுக்கு ஆண்டு 1.8% அதிகரித்து 92.3 மில்லியன் வேலை வாய்ப்புகள் பதிவாகியுள்ளன. இது கடந்த ஆண்டு 9.05 மில்லியனாக இருந்தது. உலகளாவிய விநியோக நெருக்கடிக்கு நடுவே இவ்வாண்டு முதல் 3 மாதங்களில் மலேசியாவின் பொருளாதார துறை வலுவாக இருந்தது என்று தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ முகமது உசேர் மஹிதீன் தெரிவித்தார். கிள்ளான பண்டமரானில் நேற்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சு வணிக வளாகம் மீது நடத்திய ஆய்வில் 100,000 ரூபாயின் மதிப்புள்ள 25,000 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் உள்ளூர் ஆடவர் மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில தலைமை செயலாக அதிகாரி முகமது ஹனீசாம் கெச்செக் தெரிவித்தார். அமெரிக்கா சீனா உறவுகள் முன்பை காட்டிலும் சிறப்பாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடனான அதிகாரப்படியான சந்திப்பில் தங்களுக்கு இடையிலான உறவு மிகவும் சிறந்த முறையில் இருப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டார். மேலும் எல்லா சிக்கல்களையும் இணைந்தே கையாள முடியும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா நியூஜெர்சியில் ஜூலை 19 மெட்லைஃப் அரங்கில் திட்டமிடப்பட்டுள்ள உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் சூப்பர்போல் பாணியிலான இடைவேளை நிகழ்ச்சியில் மடோனா, ஷாகிரா, கேபோப் இசைக்குழுவான பிடிஎஸின் படைப்புகள் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. நாளை லிகாஸ் அரங்கில் நடைபெறும் சபா எஃப்சி உடனான இறுதி ஆட்டத்தில் திருங்கானு எஃப்சி TFC தனது முதன்மை இறக்குமதி ஆட்டக்காரர்கள் இருவர் இன்றி களம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடல்நல சிக்கல்கள் காரணமாக ரெடென்சன் டாகோஸ்தாவும் டிகோ லேண்டிஸும் பங்கேற்க மாட்டார்கள் என்று TFC இடைக்கால தலைமை பயிற்றுநர் தெங்கு ஹஸ்மான் ராஜா ஹசன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பிற்பகல் 3 மணி வரை நம் நெஞ்சங்களில் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய பழம் பாடல்களை தான் நாம் ரசிக்கப் போகின்றோம். பணத்தோட்டம் திரையில் இடம்பெற்ற பாடலை தான் தொடக்க பாடலாக நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்களும் அழைத்து கேட்கலாம். சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது சுழியம் 3 2 2 8 2 4 7 6 8 உங்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும், நீண்ட நாள்கள் ஆகிவிட்டன இந்த பாடலாம் கேட்டு அப்படி நினைக்கக்கூடிய பாடல்களாக இருந்தால் மகிழ்ச்சி, நீங்களும் அழைத்து கேட்கலாம். இப்பொழுது வாங்க பணத்தோட்டம் திரையில் இடம்பெற்ற பாடல்.

0: காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றொரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் பழம் பாடல்களில் முதல் நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: நான் தமிழ் செல்வி கோவிந்தராஜு, ஜோஹர் பத்வான்கிலிருந்து பேசுறேன். பிரேமா,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி பிரியமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஒரு தாய் மக்கள்ல பிபி சீனிவாசும் டி எம் சந்திரராஜா அவர்கள் பாடிய பாடினால் ஒரு பாட்டு. பிரியமா,
0: ஏன் இந்த பாடல் குறிப்பா உங்களுக்கு பிடிக்கும்?
1: இந்த பாடல் ஏன்னா இருவரும் சேர்ந்து பண்ணது, அதோட அதோட இசை, அந்த நடனம், செல்வி ஜெயலலிதா ஆடுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க. எம்ஜி ராமச்சந்திரன், முத்துராமன் இருவரும் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: எத்தனை முறை இந்த பாடல் காட்சியை பார்த்திருக்கீங்க நீங்க?
1: ரொம்ப வாட்டி. நான் போன்ல இருந்தா கூட அந்த தட்டி பாப்பேன் பிரியமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதான் நீங்க பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன்.
1: உண்மைதான் பிரியமா, ரொம்ப பிடிக்கும் பிரியமா. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப முயற்சி பண்ணி இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு பிரியமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: உங்க மகிழ்ச்சி எங்களுக்குமே தெரிஞ்சு உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். மிக்க நன்றி.
1: ஓகே, ரொம்ப

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ராஜாதி காத்திருந்தாள் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருக்குல்ல உங்க பேர்ல.
1: பிரேமா பேசுறீங்களா?
0: ஆமா பிரேமா தான்
1: பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன். நான் சொன்ன தானே பாடல் ராஜாதி காத்திருந்தாள், அந்த பாடல் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பிடித்த பாடல், நீண்ட நாள் கேட்காத பாடல் அப்படின்னா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா,
0: அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: சிவாஜி உட்கார்ந்துகிட்டே அந்த இது வருவேன்ல, சரோஜா தேவி, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாடல் வந்து.
0: அந்த பாடல் எத்தனை முறை அந்த படம் பாத்திருக்கீங்க?
1: ரெண்டு வாட்டி பாத்திருக்கேன். அப்பலாம் வந்து எனக்கு ஒரு 17-16 வயசு இருக்கும், அதெல்லாம் ரெண்டு வாட்டி தியேட்டர்ல போய் பாக்குறது.
0: அப்ப உள்ள தியேட்டர்ல போய் இந்த திரைப்படங்களை பார்த்த அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஓ, அது நல்லா இருக்கும். எல்லாமே அப்பா வந்து இந்த பாஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஃப்ரீ பாஸ். அதை எடுத்துட்டு நாங்க ஃபேமிலியா அப்படியே ரொம்ப கூட்டாளிகளா எல்லாம் போவோம்.
0: அது எப்படி உங்களுக்கு மட்டும் இலவசமா கொடுக்குறாங்க?
1: அது அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதுல வேலை செய்யறாரு தியேட்டர்ல.
0: ஓ,
1: பாஸ் கிடைச்சாக்கா அப்பா என்ன செய்வாங்க, அதை எடுத்து வந்து அம்மா ஒரு வாட்டி போவாங்க, அப்புறம் வந்து எங்களுக்கு நாங்க ஒரு வாட்டி போவோம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட.
0: அப்படியா?
1: இப்ப கூட அந்த தியேட்டர் முடிச்சிட்டு ஒவ்வொரு நாள் அந்த இடத்துக்கு போனாக்கா அந்த தியேட்டர் பார்த்தோன்னா அந்த பழைய

0: பக்கம்லாம் எங்களுக்கு வரும்.
1: அப்படியா, எந்த இடம் அது?
0: இங்க நான் வந்து இப்ப காஞ்சாங்கல இருக்கேன், ஜல ரெக்கோன்றா வந்து.
1: சரியாக, இலவசமா நீங்க வந்து நிறைய முறை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த காலகட்டத்துல.
0: ஆமா ஆமா, நல்லா இருக்கும். போய் பார்க்கட்டுமா? அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறது அந்த நேரத்துல எப்படி இருக்கும்?
1: ஆமா, மகிழ்ச்சியா இருக்கு. நீ சொல்லும் போதே எனக்கே அந்த உணர்வு வருது. ஆக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
0: ஓகே, நன்றி, பாய்.

0: இன்றைய வணக்கம் மின்னலே.
1: கோவம் ஒருத்தவங்க மேல எப்படி அவங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டுவீங்க?
2: உஷா வந்திருக்கீங்க, சொல்லுங்க உஷா, நீங்க எப்படி காட்டுவீங்க?
3: என் வீட்டுக்காரனா அவர் மூஞ்ச பாக்க மாட்டேன், அப்படி சொல்லுவேன், இல்லைன்னா அது கூட சொல்லவே மாட்டேன்.
1: அப்புறம்
3: நான் கோவமா இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். முந்தி கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு மேபி ஒரு மூணு நாலு நாள் போவோம். இப்ப எல்லாம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க கேட்பாங்க, அம்மா ஏமா அப்பா கேக்குறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களை நோண்டி விட்டுருவாங்க.
1: அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கும். சரி, முதல்ல யாரு பிரச்சனை வந்தா முதல்ல யார் இறங்கி வருவா?
3: என் வீட்டுக்காரர் தான். நான் ரொம்ப ஸ்டபன் மகன்,
1: உங்களுக்கே தெரியுது.
3: அவர் தங்கமான மனுஷன், இறங்கி வந்துருவாரு. என் மேல தப்பு இருந்தாலும் கூட
2: குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு யாராவது விட்டு கொடுத்து போறோம் இல்லையா, அதான் முக்கியம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பூவதி பேசுறேன், அப்படிமா?
1: பூவதி, யார் இந்த பெயர் உங்களுக்கு வைத்தது?
0: ஓ, எனக்கு வந்து எங்க தாத்தா வச்ச பேரு.
1: எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காரு பாருங்க தாத்தா.
0: அழகான
1: பெயர். சரி, பூவதிக்கு என்ன பாடல் வேண்டும்?
0: நான் வந்து எழுவது பாட்டு கேக்குறேன். அதான் அந்த வரப்பிரசாதம் படத்துல இருந்து, கங்கை நதியோரம் ராமன் நடந்தான்.
1: வரப்பிரசாதம் திரையில் இடம்பெற்ற பாடலை வந்து கேக்குறீங்க. கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம், அப்படி அவங்க பாடின பாடல்லாம் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: நன்றி.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின

பெற்ற பாடல் தான். இதுவரை நமது தொலைபேசி அழைப்பின் வாயிலாக நேயர்களுடைய விருப்ப பாடல் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருந்தோம். இப்பொழுது டிக்டாக் நேரலையில பாத்தீங்கன்னா நம்ம ராமசாமி, தேவி, வாசு, விஜி இவங்களுக்கெல்லாம் வந்து சூரியகாந்தி திரையில் இடம்பெற்ற பாடல் நான் என்றால் அது அவளும் அந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் என்பதை மின்னல் எஃப்எம் உடைய டிக்டாக் நேரலையில வாங்க அங்க வந்து பதிவு செய்யலாம்.

இசை மிசையும் தொகுப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாடலெல்லாம் கேட்கும் பொழுது பழைய நினைவுகள்லாம் கொண்டு வருகிறது. தோட்டப்புற வாழ்க்கை அப்படின்னு ஞாபகத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி டிக்டாக் நேரலையில அருள் வந்து பதிவு செய்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து விரேஸ்வரி, சுசீலா, பத்மா, தேவி, சண்முகம், விஜி, சுசி, சிதம்பரம் இவங்க எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கையரில் மகாராணி அந்த திரைப்பாடலை, அந்த பாடலை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். நாடு முழுவதும் உள்ள 36 பாலிடெக்னிக்கின் பங்கை வலுப்படுத்தும் முனைப்பில் அவற்றை மறுசீரமைக்கும் முனைப்பில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அவை சான்றிதழ், பட்டய கல்வி போன்ற கல்வியை மட்டும் வழங்காமல் இளங்கலை முதுகலை கல்விகளை வழங்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் முதல காலாண்டில் மலேசியாவின் மொத்த மக்கள் தொகை 0.5% அதிகரித்து 34.4 மில்லியனாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அதன் எண்ணிக்கை 34.2 மில்லியனாக இருந்தது என மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. மிக அதிகமாக சிலாங்கூரில் 17,990 குழந்தைகள் பிறந்துள்ளன. மலேசியா எனது 2வது இல்லத்திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விலை வரம்பை விட மிக குறைந்த விலையில் மாநிலத்தில் உள்ள 100 சொத்துக்கள் சீன நாட்டினருக்கு சொந்தமானவை என்ற குற்றச்சாட்டை பினாங்கு அரசாங்கம் மறுத்துள்ளது. 2025 அம்மாநிலத்தில் வெளிநாட்டினரை உட்படுத்திய சொத்து பரிவர்த்தனைகள் குறித்த ஒட்டுமொத்த தரவுகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்சி மன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெளிவுபடுத்தினார். பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அவரது சீன சகாவான ஜி ஜின்பிங்கும் மேற்காசிய போர், ரஷ்ய யுக்ரைன் மோதல் உட்பட கொரிய தீபகற்பத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விவாதித்தனர். அவ்விரு தலைவர்களும் பன்னாட்டு வட்டார விவகாரங்கள் உள்ளிட்ட அண்மைய தகவல்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஆலங்கட்டி மழையுடன் ஏற்பட்ட கடும் புயலில் குறைந்தது 90 பலியானதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. 53 காயமடைந்துள்ள நிலையில் 87 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 114 கால்நடைகள் மடிந்ததாக நிவாரண ஆணையர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டு. பினாங்கில் அக்டோபர் 3 முதல் 10 2026 ஆசிய பசிபிக் செவித்திறன் குறையுடையோருக்கான போட்டியை நடத்துவதற்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சு மூலம் அரசாங்கம் இணங்கியுள்ளது. இந்த ஒப்புதல் அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டின் மேம்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளதாக மலேசிய செவித்திறன் குறையுடையோர் விளையாட்டு சங்க தலைவர் ஆங் ஷின்ருவன் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இதயம் நிறைந்த வார்த்தைகளுடன் உங்கள் அன்பை வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு வாழ்த்து சொல்லணுமா? இதுதான் சரியான நேரம். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3:45 வரை வாழ்த்து நேரம் இடம்பெற போகின்றது. ஆக நீங்களும் அழைத்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-4-7-6-8 அல்லது 3-2-2-8-2-5-7-3-3 உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம்.

0: வெற்றி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடுவோம். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: சங்கை போலோல இருந்து அப்போ அழைச்சிருக்கீங்க, அப்போ யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஓகே, எங்க அக்காக்கு நாளைக்கு பிறந்த நாள்.
0: அக்கா பெயர்?
1: அக்கா பெயர் ஜெனட் அனிதா. அவங்க அப்பு மாமா மகேந்திரன், அவங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்த்து வரோம். அவங்க வந்து பெஸ்டிஸ் சமைக்கிறதுல.
0: ஓ, நல்லா சமையல் செய்வாங்க.
1: அப்படிப்பட்டவங்களுக்கு
0: வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்கீங்க. அப்போ எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து அக்காட்ட சொல்லிருங்க.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.

0: பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினம் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்களில் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600, அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

0: மாவட்டம்ல இருந்து மகேஸ்வரி அழைச்சிருக்கீங்க. யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: பேத்திக்கு பிறந்த நாளே. அவங்க பேரு யாழினி. அவங்க பெற்றோர் தயார் வந்து அகிலாண்டேஸ்வரி, அப்புறம் அவங்க பாட்டி மாரியம்மா, அப்புறம் அவங்க மாமா பிரவீன், சின்னம்மா குஷாலினி மற்றும் உற்றா உணையர் அனைவரும் பேத்திக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம். நானும் சேர்த்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவங்க நீதோடி காலம் வாழ்க்கை.
0: யாழினிக்கு எத்தனை வயது?
1: யாழினிக்கு 3 வயது.
0: 3 வயது பூர்த்தி ஆகுது.
1: ஆமா.
0: யாழினிக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: பர்தாமல இருந்து அப்பா நான் அழைச்சிருக்கீங்க. யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: பேத்திக்கு பிறந்த நாள் 16ஆம் தேதி வருது. பேர் வந்து சுடிச்சா.
0: யாரெல்லாம் வாழ்த்து சொல்ல போறாங்க?
2: அவங்க அம்மா அப்பா ஆனந்தா, கமலா தேவி, அவங்க பாட்டி தாத்தா, அப்புறம் நானு, நாங்க எங்க தம்பதிகள் வந்து நானு, அப்பனா, பேரப்பா, பெரியமாமா ராமராவ், சுப்ராம், லட்சுமி, இன்னொரு மாமா கடைசி மாமா ராஜாராம், வளரு, எல்லாம் அவங்க அப்பாவோட பாட்டி தாத்தா எல்லாம், எல்லாரும் சொந்தம் பந்தம் எல்லாம் வாழ்த்துறோமா. பிள்ளைக்கு படிக்கிறாங்க கேல்ல, அது வர முடியாதுமா என்னமோ தெரியல. அது
0: சரி, பரவாயில்ல. நீங்க வந்து வாழ்த்து வானொலிக்கு அழைத்து உங்களோட பேர பிள்ளைக்கு வந்து வாழ்த்து சொல்லி இருக்கீங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. நன்றிமா.
2: ஓகேமா, பாய்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஞானம் வந்து வாழ்த்து சொல்ல அழைச்சிருக்காங்க. யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அவங்களுக்கு அவங்க எங்க அக்கா ரஜினா, பத்திமா, மரியதா, ஞானம், இன்னும் என் தம்பி பிலிப்பு, எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க.
0: அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.
2: தெய்வானை நாராயணசாமி, சுங்காப்டானில இருந்து அழைக்கிறேன்.
0: தெய்வானை சொல்லுங்க, இன்று யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
2: என் மகள் பேர் தாட்சாயினி, அவங்க தாதி, அவங்க ஒரு தாதி, அவங்க தாதிய தினத்தன்றைக்கு அழைச்சேன், அழைப்பே எனக்கு கிடைக்கல.
0: அப்படிங்களா?
2: அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்து கூறுறேன்.
0: எந்த இடத்துல வேலை செய்யறாங்க?
2: அவங்க வந்து பாகான் ஸ்பெஷலிஸ்ட்ல தாதியரா இருக்காங்க. அவங்க வேலையில இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்கணும்னு நான் வாழ்த்துறேன். அப்பா அம்மா தெய்வானை சந்திரா,
0: அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த தாதியர் தின வாழ்த்து சொன்னதாக சொல்லிருங்க. நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.

0: வழியே. இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். அன்பான நேயபெரு மக்களே, சென்ற வாரம் இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வியுடன் முடித்திருந்தோம். என்னவென்றால், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான் என்றால் இறைவனை யார் படைத்தார்? அதற்கான பதிலும் சொன்னோம். என்னவென்றால், இறைவனை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்தும் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவைகளுக்கு உருவாக்கியவனும் படைத்தவனும் இருப்பது நியாயம். ஆனால் இறைவன் அல்லாஹ் படைக்கப்பட்டவன் கிடையாது. அவன் ஆதியுமானவன், அந்தமுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் மற்றவன். அல்லாஹுக்கு யாரும் தேவையில்லை. நம்மளுடைய செயல்களோ, நம்மளுடைய நலவுகளோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளோ எதுவுமே அல்லாஹுக்கு தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல் அமலை செய்யறதுனால அல்லாஹ்வினுடைய கண்ணியத்திலே ஒரு இன்ச்சு கூட போக போறது கிடையாது. நாம எல்லாரும் சேர்ந்து இறை மறுப்பாளர்களானாலும் அல்லாஹுவுக்கு அவனுடைய கண்ணியத்திலே சிறு குறைவும் ஏற்படப் போவது கிடையாது. அவன் தேவையற்றவன். அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன். லம் எலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிள்ளையுமல்ல, அவனுக்கும் பிள்ளைகள் கிடையாது. அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கும் பிள்ளைகள் பிறக்கப் போவதும் இல்லை. ஆக அப்படிப்பட்டவன் அல்லாஹ். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அந்த சூறால இறைவன் முடிக்கக்கூடிய இந்த நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் மாதிரி எதுவும் கிடையாது. ஏன், அல்லாஹ் தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் படைப்பாளன். படைக்கப்பட்டதுக்கு தான் ஆரம்பமும் முடிவும் இருக்கும். படைப்பாளனுக்கு அப்படி என்று ஒன்று இருக்காது. அதை நாம் புரிவதற்கு நம்முடைய மூளை பத்தாது. ஏனென்றால் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனை திறன் ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ளது. எல்லாவற்றையும் புரிய முடியாது. ஆகவே இறைவனை யார் படைத்தார் என்ற கேள்வி தவறானது. அன்பான நேயபெரு மக்களே, உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்துல முதல்ல ஒருத்தர் வந்தாரு, ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், மூணாவது ஒருத்தர் வந்தாரு. யாருங்க முதல்ல வந்ததே? இந்த அப்துல்லா தான் முதல்ல வந்தாருன்னு சொல்றோம். அப்ப அந்த முதல்ல வந்தார்ல, அதுக்கு முன்னால யாரு வந்தது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, என்னப்பா நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கியா, என்ன கேள்வி கேட்கற, முதல்ல வந்தது அப்துல்லா இல்ல அவருக்கு முன்னால யார் வந்தா என்ற இது போன்ற கேள்விகள் போன்றதுதான். எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்றால் அல்லாஹுவை யார் படைத்தது என்ற கேள்வியும். ஆக இது அறிவுபூர்வமான கேள்வி அல்ல. சரி, நம்ம அடுத்த தரவுக்கு போவோம். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அறிவை படைத்தான், எழுதுகோலை படைத்தான், திட்டங்களை போட்டான், விதிகளை எழுதினான். அதுக்கு பின்னால என்ன செஞ்சான் அல்லாஹ்? அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான். ஏன்னா அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், அவன் அமைத்த அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தையும், அவன் கொடுத்த அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு நரகத்தையும் இறைவன் படைத்து விட்டு சொன்னான். சொர்க்கத்தை பார்த்து சொன்னான், இந்த சுவனம் என் கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு, பெருமை அடித்து திரிபவர்களுக்கு இந்த இடம் கிடையாது என்பதாக சொன்னான். நரகத்தை பார்த்து சொன்னான், என்னுடைய கட்டளைகளின்படி நடக்காமல், என் விதிகளை பொருந்தி கொள்ளாமல் புலம்பி திரிந்து இறைவனையே மறுத்த மக்களுக்கு என்பதாக இறைவன் சொன்னான். இது அவனுடைய திட்டம். அன்பான நேயபெரு மக்களே, சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கின்றான். பிறகு என்ன நடக்கிறது? இந்த உலகம், இந்த உலகத்திற்கு தேவையான பொருட்கள், கடல், தாவரங்கள், உயிரினங்கள், ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் என்பதாக அல்லாஹ் பல படைப்புகளை படைக்கின்றான். அதனுடைய விவரிப்பு, எந்த நேரத்தில் எந்த பொருளை படைச்சான், டைனோசரை படைச்சானா இல்லையா, இல்லை அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு என்பதனுடைய விவரமான தரவுகள் ஹதீஸிலோ குர்ஆனிலோ வரலாறுகளிலோ இல்லை என்பதால் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் விஞ்ஞானிகளினுடைய கருத்தின்படி இது போன்ற உயிரினங்களுடைய எலும்புகள் கிடைத்திருப்பதால் அதையும் அல்லாஹ் ஒரு காலத்திலே படைத்திருக்கலாம். அவைகளுக்கும் சில வரையறைகளை வைத்திருக்கலாம். அல்லாஹு அலம், அல்லாஹுவே நன்கறிந்தவன். பிறகு இது போன்ற எல்லா படைப்புகளையும் படைத்து உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பரிபூர்ணமடைத்த பிறகு அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கின்றான். மலக்குமார்களைப் போல அல்லாது, மலக்குமார்கள் வானவர்கள், ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அன்பான நேயபெருமக்களே, ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட அந்த வானவர்கள் அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அச்சு பிசகாமல் அப்படியே செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு மாறு செய்வதென்ற தன்மையே கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டது ஒளியிலிருந்து. பிறகு அல்லாஹ் புகை கலந்த நெருப்பிலிருந்து ஒரு படைப்பை படைக்கின்றான். அந்த படைப்பிற்கு பெயர்தான் ஜின் வர்க்கத்தினர். மனிதர்களையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய வரலாற்றை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், அல்லாஹ் எழுதுகோலை அறிவை படைத்த பிறகு திட்டங்களை தீட்டுகின்றான். திட்டங்களை தீட்டிய பிறகு ஒரு முடிவெடுக்கின்றான். பேச்சு கேட்டு நடக்கிறவங்களுக்கு சொர்க்கம், கேட்காம நடக்கிறவங்களுக்கு நரகம் என்று சொர்க்க நரகத்தை படைத்துவிட்டு உலகத்திற்கு தேவையான அனைத்து தாவரங்கள் உயிரினங்களையும் படைத்துவிட்டு பிறகு மலக்குமார்களுடைய படைப்பிற்கு பிறகு ஜின் வர்க்கத்தினரான ஜான் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு ஆதம் அலைஹி வஸ்ஸலாம் எவ்வாறு ஆதி தந்தையோ, அந்த ஜின் வர்க்கத்தினருக்கு ஆதி தந்தையாக இருக்கக்கூடிய ஜான் என்பவரை அல்லாஹ் புகை கலந்த நெருப்பிலிருந்து படைக்கின்றான். ஜான் என்ற அந்த ஜின் வர்க்கத்தினுடைய ஆதி தந்தையை பற்றி வல்ல இறைவன் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மான், நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சூராதான், அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நாம் ஜான் என்ற ஜின் வர்க்கத்தினருடைய ஆதி தந்தையை மிம்மாரிஜிம்மின்னார், ஜுவாலையுடன் எரியக்கூடிய புகை கொண்ட நெருப்பிலிருந்து படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஜின் வர்க்கத்தினருடைய படைப்பு ஆரம்பமாகிறது. முதன் முதலாக அல்லாஹ் ஜான் என்ற ஜின் வர்க்கத்தினுடைய ஆதி தந்தையை அல்லாஹ் படைக்கின்றான். அவருக்கு தார்னூஷ் என்ற ஒரு பெயரும் இருந்ததாக வரலாற்றாய்வாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த ஜானை தொடர்ந்து ஜின் வர்க்கத்தினர் பல்கி பெருகுகிறார்கள். கூட்டங்களாக, கோத்திரங்களாக, பெரும் சமுதாயமாக அந்த ஜான் ஆதி தந்தையினுடைய கூட்டம் பெருகுகிறது. இவர்களை இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றான். அவர்களுக்கென்று வரைமுறைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் ஏற்படுத்தி நீங்கள் இவ்வாறுதான் வாழ வேண்டுமென்று வாழ்க்கை நெறியையும் கொடுத்து இறைவன் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே போக போக அந்த ஜின் வர்க்கத்தினர் தங்களுடைய மூர்க்க குரத்தின் காரணத்தினால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதும், அநியாயங்கள் செய்வதும், பெரும் அக்கிரமும் இழைப்பதுமாக இறை கட்டளையை மீற ஆரம்பிக்கிறார்கள். இறைவன் படைத்தது அவன் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக, அவன் சட்டத்தை மீறாமல் பணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த ஜான் என்ற ஆதித்தந்தையிற்கு அவர்களுடன் சேர்ந்து படைக்கப்பட்ட இந்த படைப்பினர் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், அக்கிரமங்கள் புரிய ஆரம்பிக்கின்றார்கள். இறைவனுடைய வேதனை வருகிறது. வல்ல இறைவன் இவர்களால் அனைவரையும் ஒரேடியாக அழித்தொழித்து விடுகின்றான். ஜானை ஆதித்தந்தையாக கொண்ட அந்த ஜின் வர்க்கம் அழித்தொழிக்கப்படுகிறது. அந்த முதல் கட்ட ஜின் படைப்பின் அனைத்து ஜின்களும் அழிக்கப்படுகிறார்கள். பிறகு காலங்கள் செல்கிறது. வரலாற்றாய்வார்களும் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள், ஏறத்தாழ ஒரு 24,000 வருடங்கள் கலந்திருக்கலாம். அன்பான நேயபெருமக்களே, விஞ்ஞானிகள் இந்த உலகத்துக்கு வயசு சொல்லும் போது மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய காலங்களை சொல்கிறார்கள். நம்ம கென்திங் ஹைலேண்ட் போறோம், அந்த கேபிள் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கீழே பார்க்கக்கூடிய அந்த மலை காடுகள் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக உள்ள காடுகள் என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இத்தனை மில்லியன் வருஷமா இருக்கக்கூடிய இந்த உலகம் மனித வரலாறு என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச நாள் காட்டியிலே அதனுடைய வரலாறு தான் தெரியும் என்றால், அல்லாஹ் இந்த உலகத்தை 1,300 கோடி வருடங்களுக்கு முன்னால் படைத்தான் என்றால் இந்த ஆண்டுகளிலே நடந்தது என்ன? அதை விளக்குவதற்காகத்தான் சொல்கின்றேன். இந்த ஜின்களினுடைய படைப்பு, முதல் படைப்பு படைத்த பிறகு ஏறத்தாழ 24,000 வருடங்களாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. சில நேரங்களுக்கு பிறகு இறைவன் மறுபடியும் அதே ஜின் வர்க்கத்தினரினுடைய மற்றும் ஒரு படைப்பை படைக்கின்றான். அந்த படைப்பு ஹலியஈஷ் என்ற ஒரு தலைவரை கொண்டு அந்த ஜின் வர்க்கத்தினரை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த வர்க்கத்தினருக்கு சில சக்திகளையும் அவர்களுக்கென்று சில மாற்றங்களுடனும் அந்த ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கென்று சில சட்டதிட்டங்களை ஏற்படுத்துகின்றான். இதற்கு முன்னால் இருந்த ஜானினுடைய அந்த வம்சத்தினர் செய்த தவறுகளை அதை அடிப்படையாக கொண்டு வேறு சில சட்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த புதிதாக வந்த ஹலியஈஷ் என்ற இந்த தந்தையினுடைய வம்சாவளியினருக்கும் இந்த ஜின் வர்க்கத்தினருக்கும் சில சட்டத்திட்டங்களை இவர்களுக்கென்று சில வரைமுறைகள் வைத்து இறைவன் அவர்களை வாழ வைத்தான் இந்த பூமி பந்திலே. அன்பான நேயபெரு மக்களே, இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்களுடைய இனமான ஜான் இனத்தை அல்லாஹ் எதனால் அழித்தானோ அதைவிட பூதகரம் கொண்டு இவர்கள் வேறு பெரும் அக்கிரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ஏற்கனவே எழுதிவிட்டான். என்ன எழுதிவிட்டான்? என் திட்டங்களையும் சட்டங்களையும் யார் எடுத்து கொண்டு வாழ்கிறார்களோ, பொறுத்து கொண்டு வாழ்கிறார்களோ, நன்றி செலுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுவனமும் ஏற்காதவர்களுக்கு நரகமும் என்ற சட்டத்தை திட்டத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் இவர்களுக்கும் அதே சட்டம்தான். எனவே இவர்கள் தவறுகள் புரிய, அக்கிரமங்கள் புரிய, அநியாயம் புரிய இவர்களையும் அல்லாஹ் அழித்தொழிக்கின்றான். காலச்சக்கரம் மீண்டும் சுழல்கிறது. முதலிலே ஜானை படைத்து அவரையும் அழித்துவிட்டான். இரண்டாவதாக ஹலியஈஷை படைத்து அந்த வர்க்கமும் அழிந்துவிட்டது. ஏனென்றால் இறைவன் நீதியாளன். அவன் ஏற்படுத்திய திட்டமென்ன சட்டமென்ன? சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை, அதை அக்கிரமத்தாலும் அநியாயத்தாலும் மாறு செய்து வாழ்பவர்களுக்கு இப்பூமி பந்திலே இடமில்லை என்பதால் இறைவன் இந்த இரண்டு வர்க்கத்தையும் அழித்துவிட்டு மறுபடியும் சில 24,000 வருடங்களுக்கு மேலாக அந்த வர்க்கங்களுக்கினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் மற்றுமொரு வர்க்கத்தை படைக்கின்றான். அந்த ஜின் வர்க்கத்தினருக்கு மலிகா என்ற ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவருக்கென்று சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான வாழ்வியல் தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து இறைவன் இந்த பூமி பந்திலே இவர்களுக்கான வாழ்வை மறுபடியும் பரிசாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இவர்கள் என்ன, இவர்களுடைய மூதாதையர்களைப் போல் இவர்களும் தவறு செய்ய, இவர்களும் நெறி தவற, இவர்களையும் அல்லாஹ் இவர்களுடைய தவறுகளின் காரணமாக அழிக்கின்றான். இவ்வாறாக முதலாவதாக ஜான், இரண்டாவதாக ஹலியஈஷ், மூன்றாவதாக மலிகா என்று இந்த மூன்று வர்க்கத்தினரும் அழிக்கப்படுகிறார்கள். காலச்சக்கரம் மீண்டும் சுழல்கிறது. அடுத்தபடியாக இந்த ஜின் வர்க்கத்தினரினுடைய நான்காவது படைப்பை படைக்கின்றான். அவர்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவர்களுடைய நிலைமை என்ன நடந்தது, அதை பற்றி வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். ஆக இறைவன் படைத்த படைப்புகளில் ஆரம்பத்திலே எழுதுகோல், அதற்கு பிறகு திட்டங்கள், சொர்க்கம், நரகம், மலாயக்கத்துமார்கள், முதன் முதலாக இந்த பூமி பந்திலே வாழ வைப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் ஜின் வர்க்கத்தினர் என்று சொல்லப்படக்கூடிய ஜின்கள். இவர்களில் முதலாவது வர்க்கத்தினர் ஜானை ஆதித்தந்தையாக கொண்டவர்கள், இரண்டாவதவர்கள் ஹலியஈஷை தலைவராக கொண்டவர்கள், மூன்றாம் வர்க்கத்தினர் மலிகாவை தலைவராக கொண்டவர்கள். இந்த மூன்று வர்க்கத்தினரும் ஏறத்தாழ ஒவ்வொரு வர்க்கமும் 24,000-25,000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து இறை கட்டளைகளின் படி நடக்காமல் மாறு செய்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். நான்காவது வர்க்கமாக இறைவன் படைத்ததை யார், அவர்களின் பெயர் என்ன, அதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அவனுடைய கட்டளைகளின்படி கேட்டு பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பர்ஞாரான் ஜாக்கின்.

இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. மலர்ந்த முகத்துடன், மகிழ்ந்த மனதுடன் எப்பொழுதும் நாம் இருப்போம். பண்பு நிறைந்த செயலுடன் செயல்படுவோம். நாம் எங்கு சென்றாலும் வரவேற்கப்படுவோம். எதை செய்தாலும் வெற்றி நம் வசமாகும். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடை பெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மலேசியா மேலும் மில்திறன் கொண்ட ஏற்றுமதி திறன்களை கட்டமைக்க வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் தற்காலிக வரி விலக்களிப்பை தொடர்ந்து சார்ந்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்நடவடிக்கை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார். இதனிடையே மலேசியா உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள வேளை கைவிடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் எந்தவொரு சூழ்நிலையையும் தவிர்க்க வேண்டும் என்று அக்மல் நசுருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொருளாதார மீள்திறன் பேணப்படுவதை உறுதி செய்ய முடிக்கப்படாத திட்டங்களால் ஏற்படும் விரயத்தை நாடு குறைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சரவாக்கில் அதிகரித்து வரும் சுகாதார சேவைகளை கையாளும் நோக்கில் கூடுதலாக 18,814 சுகாதார பணியாளர்கள் தேவைப்படுவதாக மாநில பொது சுகாதார வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோ மைக்கேல் தியாங் மிங்தி தெரிவித்தார். கடந்த மாத நிலவரப்படி அம்மாநிலத்தில் சுகாதார பணியாளர்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட 5,738 பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இன்று புதுடெல்லியில் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு நடத்தினர். இதில் ஈரான், ரஷ்ய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மோதல்கள் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையையும் எரிசக்தி பாதுகாப்பின்மையையும் அதிகரித்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என இந்தியா எச்சரித்துள்ளது. நள்ளிரவில் யுக்ரைனை நோக்கி 670 திருகூர்த்திகளையும் 56 ஏவுகணைகளையும் கொண்டு ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டதாக யுக்ரைன் அதிபர் ஆலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்ட வேளை பலர் கட்டட இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள் செய்யும் செயல் இதுவல்ல என அவர் சாடினார். நிறைவாக விளையாட்டு. சிரம்பான் செண்டாயான் எக்ஸ் பூங்காவில் நடத்தப்படும் தேசிய இளைஞர் நாள் கொண்டாட்டத்தில் 150,000 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வர் என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சு இலக்கிட்டுள்ளது. நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் அக்கொண்டாட்டத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இது மின்னலின் தீரா இசை மாலை தென்றல் மனதை தொட்ட நேரம்ங்க. இசை மட்டும் இதயத்தோடு பேசும் தருணம், நினைவுகளை நினைக்கும் மெட்டுகள், நெஞ்சை வருடும் வரிகள், சோர்வை கரைக்கும் இனிய இசைகள், இதையெல்லாம் தாங்கி மலர்ந்து விட்டது உங்கள் இதயம் பேசும் தீரா இசை. இணைகின்றேன் இதயமானவள் நான் த்ரேசா லசாரு.

அதே மாதிரி நீங்க ஒரு பாடல் பாடணும்னு ஆசையா இருக்கா? முழு பாடலெல்லாம் பாடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களுக்காக ஒரு பாடலில் இடம்பெற்ற ஏதாவது ஒரு பகுதியை நாங்க ஒளிபரப்பு செய்வோம். நீங்க என்ன செய்யணும்? பாடலை கேட்டு அந்த பாடல் எந்த பகுதியில் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும். அவ்வளவுதாங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து பாடுங்க.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:34.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: நாம் பாட்டு பாடி சொல்லாத சொல்லி.
1: ஆனா பாட பாட ஏதோ நீங்க பாட்டுக்கு பாடுறீங்க, பாடல் வேற உள்ளுக்கு கேக்குது. எங்க இருக்கீங்க?
2: வீட்டுல இருக்கேன்.
1: வீட்டுல இருக்கீங்கன்னு தெரியும், வீடு எந்த இடத்துல இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்கு? பூச்சோங்களை நல்லா தானே கிடைக்கணும், ஏன் உங்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஆனா விட்ட இடத்துல தொடர்ந்து பாட சொன்னா நீங்க பாட்டுக்கு ஏதோ அதனால சரியா தான் செய்திருக்கீங்க. நீங்க ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடுற மாதிரி ஏதோ உங்க பாட்டுக்கு பாடிருக்கீங்க. சிறப்பு வேற இதுல உங்களுக்கு அப்ப தெரியலையா உங்களுக்கு? அந்த இடத்துல என்ன வரும்? இந்த வேதனை யாருக்குத்தான் இல்ல. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பு ஒரு முறை தான். நல்லா இருக்கு நியாயம். மற்றவர்களுக்கு எல்லாம் ஒரு முறை, உங்களுக்கு மட்டும் இரண்டு முறையா? ஒரே சிறப்பு யமுனாவுக்கு பாத்தீங்கல்ல, அவங்க பாட்டுக்கு பாட சொன்னா என் பாட்டுக்கு நான் பாடுற மாதிரி பாடல் வரிகளோட அர்த்தத்தை புரிஞ்சு பாடி இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பக்கத்துல அந்த இடத்துல என்ன வருங்க?

போனா சரியா தான் பாடுறேன் நினைச்சீங்க தானே? உண்மையிலே இப்படிதான் நீங்க பாடிருக்கணும். சரி, அழைத்து முயற்சி செய்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க கூட அழைக்கலாங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு. சரி, இன்று மே 14 நாள். இசைஞானிக்கும் இந்த நாளுக்குமே மிக முக்கியமான ஒரு பந்தம், சொந்தம் எல்லாமே இருக்கு. என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இணைந்திருக்கோம். இது தீரா இசை.

0: மின்னும் மாபெரும் நதி போல கலை படைப்புகளை தன் ஓட்டத்தில் கடத்தி சென்றாலுமே கூட சில படைப்புகள் மட்டும் தெரியலங்க, காலத்தின் ஆழத்துல அழியாத சுவடுகளாக அப்படியே நிலைத்து விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இசை புரட்சிதான் 1976 மே 14 தேதி வெளியான அன்னக்கிளி திரைப்பட இசையில நடந்திருக்கு. அவசர நிலையில் அச்சமும் அமைதியும் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் நகரத்தின் செயற்கை அந்த சுவர்களை உடைத்து மண்ணின் மண் வாசனையையும் கிராமத்தின் இதய துடிப்பையும் தமிழ் திரை இசைக்குள் கொண்டு வந்தார் நம் இசை ஞானி. பண்ணையபுரம் என்ற சிறிய கிராமத்திலிருந்து கையில் ஹார்மோனியமும் மனதில் ஆயிரம் ஆயிரம் நாட்டுப்புற மெட்டுக்களும் கொண்டு வந்த அந்த 32 இளைஞன் அன்னக்கிளி மூலம் ஒரு படத்திற்கு இசையமைக்கல தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வுக்கே புதிய மொழி கொடுத்திருக்கிறார். இன்று அந்த இசை மழை பொழிந்து 1/2 ஆகிறது. ஆனால் அந்த மெட்டுக்கள் இன்னும் நம் நினைவுகள்ல நனைந்து கொண்டேதான் இருக்கின்றன. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை பற்றி மேடை நிகழ்ச்சி ஒன்றில் இசை ஞானி இப்படி தாங்க சொல்லிருக்கிறாரு.
1: மச்சான பாத்தீங்களான்னு ஒரு சாங் போட்டேன், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. பாபு உன் கிட்டார தூக்கிட்டுங்க வா. கிளாசிக்கல் கிட்டார் பீஸ் வந்து பாபு வந்து வாட்ச் கட்டு. இந்த பீஸ் வாசிக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம கம்போஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் ஒன்று கம்போஸ் பண்ண. இதுதான் அந்த பீஸ். இது இப்படி இருந்த பீஸ இதை வந்து கிளாசிக்கல் கிட்டாரில் போகுதா, இது இதை ஃபோக்கா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை மாத்தினேன்.

0: தெரியலங்க.
1: என்ன பவானி பாட சொன்னோம், இப்படி சிங்கறீங்க, எவ்வளவு இனிமையான பாடல். என்ன பாடல்?
0: அந்த வரிகள் எனக்கு தெரியல, வேற பாட்டு ட்ரை பண்ணலாமா?
1: முடியாது, இந்த பாடல் தான் இன்றைக்கு. கீதா உங்களுக்கான பாடல்.
2: என்னாலும்
0: மிங்காதி, என்னாலும் மிங்காதி உண்மையில, அந்த மாதிரி அப்படிதான் வரும்.
1: அந்த வானொலி வந்து சில நேரத்துல அந்த கேசட் இருக்குல்ல, அது சிக்கினுச்சுன்னா விட்ட இடத்துல திரும்பி திரும்பி வரும் பாத்திருக்கீங்களா?
0: ஆமா,
1: அந்த மாதிரி தான் பாடுனீங்க. கணேஷ் நீங்க பாட தயாரா? பாடவே இல்ல, அப்புறம் எப்படி கணேஷ்?
3: ஆமா,
1: பாடுனா சரி விட்டுட்டேன்னு சொல்லலாம், பாட ஆரம்பிக்கவே இல்லையே. எங்க
3: ஆனா
1: ஒரு விஷயத்துக்கு உங்க எல்லாரையும் பாராட்டுறோம், அனைத்து பாடணும் முயற்சி செய்திருக்குங்க பாருங்களேன், அந்த முயற்சிக்கு தலை வணங்குகின்றோம். ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து பாடுனா என்ன வரும்?
4: கண்ணை

ஆமா அப்படிலாம் நீங்க சொல்றீங்க தானே, சரி பரவாயில்ல, அழைத்து இதுவரைக்கும் முயற்சி செய்தீங்களே அந்த அன்பிற்கு நன்றிங்க. இணைந்திருங்கள், இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: நெகிரி செம்பிலான் குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு May 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறி முதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.
2: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
3: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
2: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
4: உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இதெல்லாம் கேள்வி, இது தாராளமா சேர்ந்து ஆடலாம், ஆனா நீங்க ஆர்டர் எடுத்த பொறுத்து இருக்கு. வாகனத்துல இருக்கும் போது ஆடலாம் கூடாது, கூட சேர்ந்து பாடலாம், அவ்வளவுதான். சரி, இதை நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா இப்போ தான் 2-3 நாட்கள்ல நானே இதை உணர்ந்து சரி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. ஏன்னா நம்முடைய அடையாள அட்டை மைக்கார்டு வந்து மாற்றப்படுது, ஜூன் மாதத்துல இருந்து புதிய அம்சங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. சேர்க்கப்படும் அந்த கட்டத்துல இன்னொரு விஷயம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கு. நம்ம ஐசி, அதாவது அடையாள அட்டையை வைத்து டச் அண்ட் கோல டோல் சாவடிகள்ல பயன்படுத்துவோம் இல்லையா, அது இனிமே இயல்புல இருக்காது. யாரெல்லாம் உங்களுடைய டச் அண்ட் கோ இ வாலெட்ல இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு முறையை நீங்க வந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா அது மே 13 செயல்பாட்டில் கிடையாது. நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் அங்க நீங்க போய் டோல் சாவடியில் வந்து நிக்கிற ஒரு நிலை வரும், உங்க இருப்பு தொகை முடிந்திருந்தால். ஏன்னா இதற்கு பிறகு இந்த முறையில ஏதேனும் வந்து போலியா ஸ்கேம் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த சேவையை நிறுத்திருக்காங்க. இதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா ஆட்டோ டெபிட் அந்த செயல்முறை இருக்காது. நீங்க மேனுவலா போய் உங்களுடைய டச் அண்ட் கோ இ வாலெட்டோட இருப்பு தொகை வந்து குறைந்தா நீங்க அங்க இதற்கு முன்னதாக நம்ம டாப் அப் செய்து நினைவு இருக்கா, அந்த முறையை தான் நீங்க இதற்கு பிறகு பயன்படுத்தணும். இப்போ வேலை முடிந்து நீங்க உங்களுடைய வாகனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சரிபார்த்துக் கொள்ளுங்க, உங்களுடைய விவேக கைபேசி எடுத்து டச் அண்ட் கோ இ வாலெட் அந்த செயலியில உங்களுடைய இருப்பு தொகை எவ்வளோ இருக்குன்னு.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: கடற்படை ஏவுகணை அமைப்பு இழப்பீடு கோருகிறது மலேசியா. உலகளாவிய நெருக்கடிக்கு நடுவே சுணக்கம் கண்டுள்ள திட்டங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீடு தவிர்க்கப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். அரச மலேசிய கடற்படைக்கு ஏவுகணை அமைப்பை வழங்க தவறியதை தொடர்ந்து நோவே தற்காப்பு நிறுவனம் காங்ஸ்பர்கிடமிருந்து இழப்பீடு கோரப்படும் என்று தற்காப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை உடன்பாட்டின் கீழ் உள்ள விதிமுறைகளை மீறியதற்காக அந்த நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நூர்டின் கூறினார். ஏனெனில் 500 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட மொத்த உடன்பாடு மதிப்பில் அரசாங்கம் ஏறக்குறைய 95% விழுக்காட்டை செலுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் தமது அமைச்சு அந்த ஏவுகணை அமைப்புக்கு மாற்றாக சில வழிகளையும் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு நடுவே தேக்கமடைந்துள்ள திட்டங்களை காப்பாற்றுவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான எந்த தேவையும் தவிர்க்கப்பட வேண்டும். கைவிடப்பட்ட திட்டங்கள் வளர்ச்சியை பாதிப்பது மட்டுமின்றி அரசாங்கத்தின் நிதிச்சுமையையும் அதிகரிக்கின்றன என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் சுட்டிக்காட்டினார். மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் திட்டங்களுள் கடந்த ஆண்டு அசல் உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட கடாவில் உள்ள சுங்காய் லிமாவ் நீர் சுத்திகரிப்பு ஆலையும் ஒன்று என அவர் எடுத்து காட்டினார். கடாவால் மக்கள் எதிர்கொள்ளும் நீர் நெருக்கடியை கையாளும் வகையில் அந்த திட்டத்தை நிறைவு செய்வதை உறுதி செய்ய அரசாங்கம் கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கி நிதியை அங்கீகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே இந்த ஆண்டின் முதல காலாண்டில் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.3% அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசிய புள்ளியியல் துறை முன்னுரைத்திருந்த தொடக்க கணிப்புகளை இந்த அடைவு நிலை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக அக்மல் நசுருல்லா கூறினார். பேங்க் நிகாரா 2026 முதல காலாண்டிற்கான நாட்டின் பொருளாதார செயல்திறனை நாளை அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் உலக வங்கியின் 32வது மலேசிய பொருளாதார கண்காணிப்பு MEM அறிக்கையை வெளியிட்ட பின்னர் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டின் பொருளாதார மீள்தன்மை வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் தற்போதைய பொருளாதார நிலவரங்களை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அக்மல் நசுருல்லா, சந்தை விலைக்கும் உதவி தொகையுடன் கூடிய விலைக்கும் இடையே உள்ள கணிசமான இடைவெளியை தொடர்ந்து கசிவு கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் டீசல் உதவித்தொகை மேலாண்மையை சீரமைக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவித்தார். BOD 95 ஒதுக்கீட்டு குறைப்பு குறித்து கருத்து தெரிவித்த அவர், தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற நிலையில் எந்த கலந்தாய்வும் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். பல்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக்குகள் தற்போதைய எதிர்கால தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் நாடு முழுவதுமுள்ள 36 பல்நுட்ப கல்லூரிகள் சீரமைக்கப்பட உள்ளன. இந்த முயற்சி அந்த கல்விக் கழகங்களின் சூழியல் அமைப்பையும் அங்கு வழங்கப்படும் பாடத்திட்டங்களையும் மீளாய்வு செய்வதை உள்ளடக்கியுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். தற்போது அதிக தேவையுள்ள துறைகளுள் செயற்கை நுண்ணறிவு, மின்சாரம், மின்னணுவியல், குறைக்கடத்தி ஆகியவை அடங்கும். டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி பொந்தியான சமூக கல்லூரியின் கால்கோல் விழாவில் பேசினார். வரும் திங்கட்கிழமை அறிமுகம் காணும் ஆசிய பன்னாட்டு நடுவர் மையம் AIAC-யின் கட்டணமற்ற வணிக நடுவர் முனைப்பு இனி மக்களுக்கு இலவச சேவையை வழங்க உள்ளது. இந்த முனைப்பு 250,000 ரிங்கிட், அதற்கு குறைவான இழப்பீட்டு மதிப்பு கொண்ட 26 வகையான வணிக சிக்கல்களை உட்படுத்தியிருப்பதாக சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா உத்மான் சாயே தெரிவித்தார். சேவை, விநியோகம், சொத்து, மின் வணிகம், இலக்கவியல் பொருளாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சர்ச்சைகளையும் இஃது உள்ளடக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் வரும் 18 நாள் முதல் தங்களது சிக்கல்களை நேரடியாக AIAC-யிடம் அல்லது இணையம் வழியாக தெரிவிக்கலாம். இளைஞர் விளையாட்டு அமைச்சு நாளை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை சிரம்பான் எக்ஸ்பாக் செண்டாயானில் நடைபெறும் 2026 தேசிய இளையோர் நாள் கொண்டாட்டத்தில் 150,000 பங்கேற்பாளர்களின் வருகையை இலக்காக கொண்டுள்ளது. முன்னோக்கிய மடானி இளையோர் என்ற கருப்பொருளை கொண்டுள்ள அந்த நிகழ்ச்சியை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை காலை தொடக்கி வைப்பார் என்று அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். தொடக்க விழாவில் குறிப்பாக இளையோருக்காக சில அறிவிப்புகளையும் பிரதமர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 2026 முதல் காலாண்டில் மலேசியாவின் மக்கள் தொகை கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இருந்த 34.2 மில்லியனுடன் ஒப்பிடும்போது 34.4 மில்லியனாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தும் அதன் வளர்ச்சி 0.5 விழுக்காடு என்ற விகிதத்தில் மெதுவாக உள்ளது என மலேசிய புள்ளியியல் துறை கூறுகிறது. 65 வயது அதற்கு மேற்பட்டோரின் எண்ணிக்கை 8 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்தார். மறுபுறம் 14 வயதுக்குட்பட்ட இளம் வயதினரின் எண்ணிக்கை 21.6 விழுக்காடு குறைந்துள்ளது. பூமி புத்ரா இந்தியர்களின் எண்ணிக்கை முறையே 12.3 விழுக்காடாகவும் 6.5 ஆகவும் நிலைத்துள்ளது. சீனர்களின் விகிதம் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 22.2 விழுக்காடாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 22.1 விழுக்காட்டுக்கு சரிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இணைய மோசடி மையங்களில் வேலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தும் தரப்பினருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு மியான்மர் பரிந்துரைத்துள்ளது. இணைய மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இலக்கவியல் மோசடி மையங்களை நடத்துவோருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். பெருகி வரும் இணைய மோசடி கும்பலை கட்டுப்படுத்த இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணுவ தலைவர் மின் ஆங்லியாங் தலைமையிலான புதிய அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள முதல் சட்ட வரைவில் இந்த சட்டமும் ஒன்றாகும். பெய்ஜிங்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் கலந்துரையாடுவதற்கு முன்னர் அவரை சந்தித்ததில் தாம் பேருவகை கொள்வதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலையான உறவு உலக நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக தெரிவித்த ஜி, சீன அமெரிக்க ஒத்துழைப்பு இருதரப்புக்கும் பயனளிக்கும் என்றார். இரு வல்லரசுகளுக்கு இடையேயான பொருத்தமான ஒருங்கிணைப்பும் நட்புறவும் அவர்களை பங்காளிகளாக மாற்ற வழி ஏற்படுத்துவதுடன் வெற்றி வாய்ப்புகளையும் கொண்டுவரும் என்றார் அவர். நெருக்கடி நிறைந்த கியூபாவின் தலைமைத்துவம் மாற வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறினார். மேலும் கம்யூனிஸ்ட் ஆட்சியில் உள்ள அந்த தீவு நாடு ஒத்துழைக்க இணங்குமாயின் $100 மில்லியன் நிதியுதவி வழங்கும் தனது திட்டத்தை அமெரிக்கா தொடரும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கியூபாவின் 65 விழுக்காடு பகுதிகளில் நிலவும் ஆற்றல் பற்றாக்குறை சிக்கலை தொடர்ந்து அந்நாடு கடுமையான பொருளாதார பின்னடைவை சந்தித்துள்ளது. கியூபா தலைவர்கள் அமெரிக்காவை குற்றஞ்சாட்டினர். ஆனால் ஃபிடல் கஸ்ட்ரோ அமைத்த அரசாங்கத்தின் தீவிர விமர்சகருமான ரூபியோ இராணுவத்தின் ஊழல் உள்ளிட்ட இந்த அமைப்பு முறையே காரணம் என்று கூறினார். விளையாட்டு. வரும் அக்டோபர் 3 முதல் 10 வரை பினாங்கில் திட்டமிடப்பட்டுள்ள 2026 ஆசிய பசிபிக் செவித்திறன் குறையுடையோருக்கான போட்டியை நடத்துவதற்கான விண்ணப்பத்தை இளைஞர் விளையாட்டு அமைச்சு அங்கீகரித்துள்ளது. செவித்திறன் குறையுடையோர் உலக அரங்கில் விளையாட்டுகளில் பங்கேற்பதை விரிவுபடுத்துவதோடு அனைவரையும் உள்ளடக்கிய விளையாட்டுகளின் வளர்ச்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஏற்ப இஃது அமைந்துள்ளது. கடற்படை ஏவுகணை அமைப்பு இழப்பீடு கூறுகிறது மலேசியா. உலகளாவிய நெருக்கடிக்கு நடுவே சுணக்கம் கண்டுள்ள திட்டங்களுக்கான கூடுதல் ஒதுக்கீடு தவிர்க்கப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வந்துச்சான்னு நீங்க தான் சொல்லணும், அழைத்து சொல்லணும், அல்லது அங்க மனசுலயே நீங்க நினைத்தால் மட்டும் போதும், இங்க எங்களால உணர முடியுங்க. இசை வந்து தீண்டும் போது இதயம் கூட போக்கும். சில பாடல்களை மட்டும் தான் வாழ்க்கையே பேசும், அந்த மாதிரி பாடல் வரிசையில இதுவும் ஒன்று. அந்த இனிய தருணத்தோடு தான் தொடர்கின்றது தீரா இசை.

0: பஞ்சுக்கு பஞ்ச பம்.
1: வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக தீரா இசையில் சட்ட ஆலோசனை விளக்கம் இடம்பெற்று வருகிறது. இந்த சாலை விபத்து நம்ம எதிர்பார்க்காம நடக்கும் ஒரு விபத்து தான். அந்த தருணங்களில் நம்ம என்ன செஞ்சிடும், பதற்ற நிலை எப்போதும் ஏற்படும். ஆனால் பதற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது காயம் ஏற்பட்டாலும் சரி, அதற்கு பிறகு அந்த தருணத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது தான் இன்று வழக்கறிஞர் பிரேமா நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. வாங்க கேட்கலாம்.
2: விபத்து நடந்துருச்சு, நம்மளுக்கு இன்னும் சுயநனவு இருக்கா, சுயநனவு இருக்கிற பட்சத்துல காடி மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்குன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி டேமேஜ்னு சொல்லுவோம். சோ அப்படின்னா அதை உடனடியா நீங்க வந்து அங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும் இல்ல ஜெனரல் 999 நீங்க கால் பண்ணுங்க. சோ கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இந்த இடத்துல என்னோட வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாரு கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றத காப்ரேட் நம்பர் காப்ரேட் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம டைம் அண்ட் இடம் எப்படி நடந்துச்சு இதை கண்டிப்பா நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து மலை போலீஸ் நியரஸ்ட் மலை போலீஸ்க்கு சென்று அங்க வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டா நீங்க லாட்ச் பண்ணணும். முதல்ல போலீஸ் ரிப்போர்ட் லாட்ச் பண்ணிட்ட பிற்பாடு

உங்களோட சூழ்நிலையில வந்து குடும்ப உறுப்பினர்கள் 24 மணி நேரத்துல வேலை இதை போய் செய்வது வந்து ரொம்ப சிறப்பு. காவல் அதிகாரியிடம் வந்து சொல்லணும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன ஆச்சு இந்த விபத்துனாலு, இறப்பு ஏற்பட்டிருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். இல்லாட்டி ஐசியூல இருக்காங்க, உடல் முடியாம இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, இப்போதைக்கு ரிப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற தகவலையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா காவல் அதிகாரி அதுக்கான அவகாசம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க, வந்து நீங்க ரிப்போர்ட் செய்யலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சில சாட்சிகளை கூட கொண்டு போகலாம். நம்ம போட்டோ பிடிச்சு வச்சிருப்போம், ஹெட்போன்ல வந்து படங்களை பிடிச்சு வச்சிருப்போம், இல்ல வீடியோஸ் எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் சிலவங்களோட கார் வாகனத்துல இப்ப டாஷ் கேம் இருக்கு, சோ இதெல்லாம் சேர்த்து நம்ம கொண்டு போனோமா நம்ம பேசுற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்னு சொல்லுவோம், அவர்கிட்ட நம்ம கொடுக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்தோமா அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை செய்யறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாட்சிகளா இருக்கும், எவிடன்ஸ்களா இருக்கும். சோ அப்ப நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வழக்கு எடுத்து நீதிமன்றம் போகும்போது நம்மளுக்கு வந்து சுலபமா இருக்கும்.

0: சரி, வாழ்க்கையில சிறு தொழில் வியாபாரம் செய்து எப்படியாவது அடுத்த கட்டுக்கு செல்லணும் அப்படின்னு நம்மவர்கள் நிறைய முயற்சி செய்து சிறு சிறு தொழில் வியாபாரம் செய்து முன்னேறி கொண்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம ஜோஹர் பக்கமாக போக போகின்றோம். ஆமாங்க, ஒரு சிறிய உணவகத்தை எடுத்து நடத்தி கொண்டு வரும் ஷர்மிளா ரவீந்திரகுமார், கோஷிகா ஃபுட் ஸ்டாலோட உரிமையாளர், அவங்க கிட்ட தான் சந்திக்க போறோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் திருமதி ஷர்மிளா ரவீந்திரகுமார். கோஷிகா ஃபுட் ஸ்டால் உணவகம் வச்சிருக்கோம். நம்மளோட கடை வந்து எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, ஜகுர் பகுதியில தம்போ என்ற ஒரு இடத்துல TW ஃபுட் கோர்ட், அந்த ஃபுட் கோர்ட்குள்ளதான் நம்மளோட கடை இருக்கு. நம்ம இந்த கடை வந்துட்டு ஒரு வர காலமாக வந்துட்டு வச்சிருக்கோம். நம்ம என்ன செய்யறோம்னு பாத்துட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து மதிய உணவு வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். மதிய உணவுன்னு பாத்துட்டீங்கன்னா, 12 மணிக்கு நம்மளோட கடை திறப்போம், அன்டில் 4 மணி இருக்கும் நம்மளோட சாப்பாடு இருக்கும். நம்ம கடையில வந்து என்ன ஃபேமஸ் பாத்துட்டீங்கன்னா, இடி சம்பால், புளிச்சக்கீரை, அவிச்ச மீன் புளிச்சக்கீரை, கீரைக்கறி, புதினா துவையல், துவையல் விதவிதமான துவையல் வந்து எவ்ரிடே நம்ம கடையில இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம கடையில வந்து இன்னும் பல வகையான நிறைய காய்கறி, கோழி வகையில, மீன் வகையில எல்லாமே இருக்கும். நம்ம கடையில ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 30-40 ஐட்டம் வந்து நம்ம கடையில எப்பயுமே இருக்கும். நம்ம கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்மளோட கஸ்டமர் எல்லாம் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு, நாங்க வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நம்ம ஜகூர்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வேற வேற பகுதியில இருந்து வந்து இங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து நிறைய பேர் நம்ம கடையில சாப்பிட என்ன சொல்லுவோம்னா, அவங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு, மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எங்களோட கடை, இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வீட்டு சாப்பாடு கான்செப்ட்ல தான் நம்ம செய்யறோம். மண் சட்டியில வந்து எல்லா சாப்பாடுமே சர்வ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம கடையில. எங்களோட பிசினஸ்க்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்றேன். எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிக்டாக் பேஜ்ல வந்து கோஷிகா ஃபுட் ஸ்டால் இருக்கும். நான் இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னொருக்கு எப்பயுமே நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளும் அங்க பேச மாட்டோமா அப்படின்றது அப்படி நான் நினைச்ச நேரம்லாம் நிறைய இருந்திருக்கு. இப்ப எனக்கு அது நடந்திருக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து யூனிவர்சல் பிளெஸிங் தான் சொல்லணும்.

0: அப்பவுள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: சமாளிக்க வேண்டியதா இருக்கும். சரி, முதல்ல யாரு பிரச்சனை வந்தா முதல்ல யார் இறங்கி வருவா?
6: என் வீட்டுக்காரர் தான். நான் ரொம்ப ஸ்டபன் மகன்,
5: உங்களுக்கே தெரியுது.
6: அவர் தங்கமான மனுஷன், இறங்கி வந்துருவாரு. என் மேல தப்பு இருந்தால் கூட அவர் தான் சாரி கேட்பாரு.
7: அப்படியா? அப்படிப்பட்ட மனுஷன் யாரு? யார் சாமி இவரு? பரவாயில்ல, இருந்தாலும் அந்த நல்லபடியா குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகணும் இல்லையா? அதான் முக்கியம்.
6: ஆமா.
8: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
9: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
10: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
9: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராயசில் தொடர்வது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs e-tuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் கவ்யா தினேஷ் நம்மோடு இணைந்து இருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா.
1: நலம், குரல்ல உற்சாகம் பலமா இருக்கு. அப்ப அதுலயே தெரியுது நல்ல நற்செய்தி நிறைய கைவசம் வச்சிருக்கீங்கன்னு. சொல்லும் போது இது ஒரு பகுதி நேரமாக அவங்க கல்வி கற்றதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையை வந்து அப்பா அம்மா மாணவர்கள் மத்தியில விதைத்துக் கொண்டுதான் வருகின்றது. அந்த வகையில நல்ல செய்தி என்ன கவ்யா, நீங்க சொல்லுங்க.
3: இன்னைக்கு எனக்கு ரெண்டு நல்ல செய்தி.
1: ஒன்றுல இரண்டு
3: இரண்டு
1: சொல்லுங்க.
3: அப்படின்னு சொன்னா இந்த ஃபோம்ஃபோ ஸ்டூடெண்ட், ஒரு ஃபோம்ஃபோ ஸ்டூடெண்ட் வந்து ஃபோம்ஃபோலயே வந்து ஸ்கூல் நிப்பாட்டிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க.
1: சரி,
3: இவங்க அம்மா வந்து என்னால அந்த பையன் வந்து எஸ்பிஐ முடிச்சாதானே அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்சல்டன்ட் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் வந்து என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கன்னா, சரி இந்த வருஷம் ஃபார்ம் ஃபைவ் தானே, இவங்க இப்போ சென்ட்ரியான் அப்படின்னு இருக்கும்ல, அதுல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இ டியூஷன் பயிற்சி நீங்க வந்து எக்ஸாம்க்கு எஸ்பிஎம்க்கு வந்து புஷ் பண்ணுங்க அப்படின்னு
2: சொல்லியிருக்காங்க.
3: அப்பா இந்த கன்சல்டனும் வந்து நல்லா அழகா கைட் பண்ணி இப்ப நம்ம வந்து இ டியூஷன்ல வந்து எக்ஸாம் செஞ்சோம். ஓகே, அந்த எக்ஸாம்ல இந்த பையன் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு
1: பாருங்க. ஆர்வம் இல்லாத மாணவருக்கே வந்து ஆர்வத்தை வச்சிருக்கு.
3: ரெண்டாவது, அந்த பையன் வீடியோ கால 3 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்களாம்
1: பாருங்க.
3: அவங்க அப்பா வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு நம்ம கன்சல்டன்ட்க்கு, அதாவது பையன் படிக்காத பையன் வீடியோ கால 3 மணிக்கு எழுந்து படிக்கிறான் அப்படின்னு சொன்னா எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு
2: சொல்றாரு. வாய்ஸ் நோட்டே கேட்கும் போது அவ்வளவு என்ன சொல்லுவாங்க, உருகி அவர் அந்த வயசனோட ஷேர் பண்ணி. ஒரு ஒரு தந்தையோட ஒரு கவலை பாத்தீங்களா, என்னடா நம்ம பையன் இப்படி போயிட்டானே அப்படின்னு ஒரு கவலையில இருந்த ஒரு பேரண்ட், ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாரு.
1: ஆமா, அது கவலையும் தாண்டி ஒரு ஒரு அப்பா அம்மாவுடைய கனவு அதுதானே. பிள்ளைங்க வந்து எப்படியாவது நாம தான் படிக்கல, பிள்ளைங்களையாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கும் ஆர்வம் இல்ல, படிப்பே வேண்டாம்னு சொன்ன ஒரு பையன் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கானா, அதுக்கு MyNabs e-tuition தான் காரணம். எனவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்களும் அனுப்புனீங்கன்னு நினைத்தால் சுழியம் 9 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு தாராளமாக நீங்களுமே வாட்ஸ்அப் செய்யலாம். சரி, மற்றும் ஒரு நற்செய்தி என்ன கவ்யா?
3: இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ரொம்ப லக்கிங்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். அதாவது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, அந்த ஆர்வமும் இல்ல, அந்த டிசிப்ளினும் இல்ல. ஓகே, சோ இப்ப இந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு என் பிள்ளைய பாக்குறதுக்கு, கரெக்டா கிளாஸ்க்கு போயிடுறாங்க, கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க, கரெக்டா வந்து அந்த ஹோம்ஒர்க் செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க வந்து என்ன ரொம்ப பெருமையா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டம் நாங்க கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க
1: கொடுத்துட்டு
3: இருக்கோம், அது வந்து கரெக்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தி நல்லா ஸ்கோப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பெருமையா அதை சொல்லலாம்.
1: நிச்சயமாக, அதாவது MyNabs e-tuition அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பாடத்திட்டம் நம்ம கல்வி அமைச்சின் கல்வி திட்டத்தோடு இணைந்துதான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்காக. தினேஷ் நீங்க சொல்லுங்க, இப்ப இணைய வகுப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலருக்கு இன்னமும் கேள்வி இருக்கலாம், இது எந்த அளவுக்குங்க மாணவர்கள் மத்தியில போய் சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் இதற்கான பதில் என்ன, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க?
2: கண்டிப்பா திரேசா, ஏன்னா அதாவது நம்ம காலத்துலலாம் ஆன்லைன்ற ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு டாபிக்கே இல்ல
1: பாருங்களேன்.
2: அது வந்து டியூஷனுக்கு போக மாட்டோம், சைபர் கேஃபே வேற ஒரு விஷயத்துக்காக போவோம். ஓகே, ஆனா பிசிக்கலா தான் டியூஷன் போயிட்டு இருந்தோம். ஆனா நீங்க பாருங்க, நாளடைவுல வந்து இந்த காலம் வந்து மாறிடுச்சு. ஓகே, இன்னைக்கு ஆன்லைன் வகுப்பு நம்ம பிள்ளைக்கு ஒத்து வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருந்த பெற்றோர்கள் ஆன்லைன் டியூஷன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, எனக்கு அவங்க கண்ணால பாக்குற ஒன்றாம் ஆண்டு மாணவர்கள் குரு பாக்கருடைய திறமை, ஓகே, அவங்களுடைய மகத்துவம்னு நான் சொல்வேன். எப்படி வந்து பிள்ளைங்களை ஆன்லைன்ல கவர்றது, ஓகே, அதுல வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நான் சொல்வேன். ஓகே, கிளாஸஸ் வந்து அவ்வளோ ஃபன்னா அவ்வளோ என்கேஜிங்கா நடத்துவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இ டியூஷன் தளத்துல பல அம்சங்கள் இருக்கா இல்லையா, குவிசர் இருக்கு, ஓகே, இதெல்லாம் ஃபன், ஓகே, எல்லாம் ஏன்னா படிக்கிறது அப்படின்றது வந்து ஃபன்னா இருக்கணும். ஓகே, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளைங்க வந்து அவங்களே ஆர்வப்பட்டு படிப்பாங்க. அவங்கள வந்து நம்ம கஷ்டம் ஃபால்ஸ் பண்ணி படிக்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப கிளாஸ்க்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே, குவிசர் போயிட்டு முதல்ல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் குவிசர் விளையாடுவாங்க. அப்ப அது ஃபன் இருக்கு, கிளாஸே ஃபன்னா தான் நடக்குது. அப்ப அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பெற்றோர்கள் இது கண்ணால பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க இவ்வளவு எக்ஸைட்டடா படிக்கிறாங்களா. அண்ட் இது ஃபன்னா இருக்கிறப்ப என்ன இன்னொன்னு என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்டை உருவாக்கிருது, ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துருது. இப்ப என் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகள் வந்துட்டு இப்போ 1st படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எவ்ரிடே அவங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே எத்தனை மணிக்கு கிளாஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களே எல்லாமே இண்டிபெண்டன்டா எடுத்து கிளாஸ் லேப்டாப் ஓபன் பண்ணி அவங்களே கிளாஸ்க்கு ரெடி ஆயிருவாங்க. அப்ப அந்த ஹேபிட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம், எது ஒரு 1st மாணவர்கிட்டே இருந்து. அப்ப 1st ஒரு மாணவர்கிட்டே நம்ம இந்த ஹேபிட்டை இப்பயே நம்ம அதை கொண்டு வந்துட்டோம்னா போக போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃபா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஆமா, அந்த மாணவர்களுக்கு இந்த கட்டொழுங்கு மிக அவசியம்.
2: அதாவது
1: மற்றவர்களை சாராமல் தானே சொந்தமா கற்றுக்கொள்வதற்கு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனுடைய இந்த கல்வி திட்டம் உதவியாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்க உங்களுடைய குழந்தைகளை மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் நிறுவனத்துல சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக 01 09 07 29 99 என்ற எண்களுக்கு நீங்க இப்போவே வாட்ஸ்அப் செய்யலாம். ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: எஸ்இடியூஷன் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சரி கவியா, நீங்க சொல்லுங்க, பொதுவாக தீர்வுகள் என்றாலே மாணவர்கள் அது கஷ்டமா, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல நினைப்பாங்கல்ல, இப்போ என்னதான் சொல்றாங்க மாணவர்கள் இந்த தீர்வு காலத்துல?
1: இப்போ உள்ள காலகட்ட எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மிந்தி பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். ஜியோகிராஃபிலாம் வந்து ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில வந்து எல்லாமே சப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் தான், அதுவும் கேபார்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகே, மிந்தி தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஃபேக்ட வந்து அப்படியே புரிய மாட்டேது. புரியலன்னு இல்ல, அவங்களுக்கு எப்படி அந்த கேபார் க்வெஸ்சன்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணது தெரியல, எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியல. இதுக்கு வந்து நம்ம என்ன இ டியூஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுறோம். ஓகே, அது எப்படின்னா வந்து லேர்ன் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க, ரிவிஷனும் இருக்கு. ஸோ இதை செய்ய செய்ய செய்ய செய்ய அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணது கத்துக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ உள்ள காலகட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் கேபார்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மொத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இருக்கணும், கைடன்ஸ் இருக்கணும், கரெக்டான கைடன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே நம்ம இ டியூஷனில் வந்து நம்ம கன்சல்டன்ட் எல்லாமே வந்து
0: கூடுதல்
2: வருமானம் வேணும் அப்படின்னு மக்களுக்கு வந்துட்டு ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கு. எந்த முதலீடும் இல்லாம இலவசமா உங்களுக்கு ஒரு வியாபார வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஓகே, உங்களை வந்து கல்வித்துறையில, ஓகேங்களா, அது என்ன பிசினஸ் தினேஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வித்துறையில நம்மளுடைய இடியூஷனோட கன்சல்டனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இது மூலமா நீங்க வந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொண்டு போய் சேர்க்கறதன் மூலமாவும், பெற்றோர்களுக்கு அவங்களுடைய கல்வி சுமையை நீங்க குறைக்க ஹெல்ப் பண்றது மூலமாவும் நீங்க வந்து மாதம் மாதம் ஒரு பேசிவ் இன்கம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாசமே ஒரு நல்ல நற்செய்தி இருக்கு திரேசா, எனக்கு ஒரு ஷேரிங் இருக்கு இன்னைக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, ரெண்டு பெண்மணி மூலமா இவங்க வந்து பேசிவ் இன்கம் earn பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப நம்ம கூட இணைஞ்சு நிறைய பேர் இந்த வியாபாரத் துறையில ரொம்ப பெரிய சாதனைகளை படைச்சிட்டு இருக்காங்க. 5 figure இன்கம், 10,000 வெள்ளிக்கும் மேற்பட்ட இன்கமே earn பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப
0: அது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ இருக்கிற உலகளாவிய பொருளாதார நெருக்கடி சூழல்ல வந்து இன்னொரு ஊதியம் வந்து நமக்கு அவசியமான ஒன்று. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைப்போர் 0309 7299 9 என்ற எங்களுக்கு தாராளமாக நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். சொல்லுங்க கவியா, ஓரிரு வார்த்தைகள்.
1: அதாவது என்னன்னா திரிசா, நாங்க ரொம்ப பெருமையா என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ண மட்டும் நாங்க ஹெல்ப் பண்ணல, பிள்ளைங்களை நல்ல ஒரு டிசிப்ளினா ஒரு ஃபியூச்சருக்கு ரெடி பண்ணுறோம், ரெடியா ஆக்குறதுக்காக உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பெருமையா சொல்ல முடியும். உங்க பிள்ளைங்க யாராச்சும் வந்து நீங்க இப்படி இருக்கிறோம் கண்டிப்பா எல்லாம் பேரண்ட்ஸா தான் ஆசைப்படுவாங்க, அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க அழகா கைட் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பிள்ளைங்களை கொண்டு வரோம்.
2: எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், என்னன்னாக்கா சொந்த பிள்ளைங்க வந்து நம்ம மோட்டிவேட் பண்றது கஷ்டமா இருக்கும், கேட்க மாட்டாங்க. அங்கதான் நம்மளுடைய கன்சல்டன்ஸ் வந்து அவங்களுடைய வேலையை வந்து சிறப்பா செய்வாங்க.
0: நிச்சயமாக. ஆக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம். 0309 7299 என்ற எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் ஆற்று நீரின் தரம், தேய்து வரும் சிக்கல், தடுப்பு நடவடிக்கைகள், நீடித்த செயலாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் மேலும் ஆக்ககர முனைப்புகள் மூலம் கையாளப்பட வேண்டும். எதிர்வினை அணுகுமுறைகள் இனி போதுமானதாக இருக்காது. மாறாக மாசுபாடு ஏற்படுவதற்கான இடர்களை முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். இந்த ஆண்டு மருந்துகளின் விலை நிலையாக உள்ளது. ஏனெனில் எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக தளவாட செலவுகள் உள்ளிட்ட உற்பத்தி செலவுகளை தொடர்புடைய நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். இந்த முடிவு மருந்துகளின் விலை நிலையான வரம்பில் நீடிக்க வகை செல்லுள்ளது என்றார் அவர். பொதுச்சேவை சீராக்க திட்டம் ஆர்பாவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முனைப்புகள் மூலம் 2024 முதல் நெறிமுறை செலவுகளில் 2.72 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதி சேமிக்கப்பட்டுள்ளது. செலவு குறைப்பு, விரைவான அங்கீகாரம், அதிகரித்த போட்டியாற்றல், வலுப்படுத்தப்பட்ட பொது நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் நிர்வாக மாற்றங்கள் பலனளித்துள்ளன என்பதை இந்த அடைவு நிலை தெளிவாக காட்டுவதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அசரி அபுபாக்கர் கூறினார். உலகளாவிய ஆற்றல் தடையின்றி விநியோகிக்கப்படுவதை ஆதரவளிக்கும் வகையில் ஹோமஸ் நீரிணை திறந்தே இருக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் சீனாவும் உடன்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. பெய்ஜிங்கில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் சீன சகா ஜி ஜின்பிங்கும் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. லட்வியா பிரதமர் அவிகா செலினா இன்று பதவி துறந்தார். ரஷ்யாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் போது லட்வியா எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த யுக்ரைனின் திருகுருதிகளை தனது அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்து மனநிறைவன்மையை வெளிப்படுத்தி தாம் பதவி விலகுவதாக அவிகா செலினா ஊடகத்தாரிடம் தெரிவித்தார். விளையாட்டு 2026 தாய்லாந்து புதுப்பூப்பந்து. பாங்காக் நிமிபுட்டோர் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் நாட்டின் ஆடவர் தொழில்முறை இரட்டையர் கோசி ஃபெய் நோர் இசுடின் ரும்சானி காலிறுதிக்கு முன்னேறினார். உலக தரவரிசையில் 9 நிலையில் உள்ள அவர்கள் 21-14, 24-22 என்ற புள்ளிகளில் சீனாவின் ஹுவாங் தி லியூயாங் இணையை வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக அன்சாங் ஹீரோ, அதாவது நம் சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, ஆனா மௌனமாய் செய்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே விளம்பரம்லாம் பெருசா கிடையாது. என் கடமை, என் பொறுப்பு, என் சமுதாயத்துக்கு நான் தானே செய்யணும். பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்து கொண்டிருக்கும் அந்த குரலின் மௌனத்தை கலைத்து உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க போகும் அந்த சத்தம் இல்லாமல் இன்னமும் சமுதாயத்திற்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு செய்து கொண்டிருக்கும் அந்த குரல் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஒரு பாடல கேளுங்க, விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம்.

பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 9079 719.

0: கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் மக்களின் நன்மதிப்பை பெற்ற கயல் நிறுவனத்தின் மற்றும் ஒரு சிறந்த வெளியீடு. கயல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: அன்சங் ஹீரோ நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: ஒரு பெண் வெற்றி பெறுவது சாதாரணம், ஆனா தன்னுடன் இன்னும் பலரையும் உயர்த்தி கொண்டு செல்வது அவர்தான் உண்மையான அன்சாங் ஹீரோங்க. தங்க பதக்கங்கள் வென்றார், பாராட்டுகளையும் பெற்றார். ஆனால் அவரது இதயம் மட்டும் இன்னும் மக்களின் அந்த வெற்றியில் தான் இருக்கின்றது. கல்விக்காக போராடும் மாணவர்களின் கண்களில் அவர் ஒரு நம்பிக்கை. தனியாக குழந்தைகளை வளர்க்கும் ஒற்றை தாய்மார்கள், தனித்து வாழும் தாய்மார்களின் மனதில் இவர் ஒரு தைரியம். படிக்க ஆசை இருக்குது, ஆனா வாய்ப்பு இல்லை என்ற நின்ற குழந்தைகளுக்கு வாய்ப்பாக மாறியிருக்கிறாங்க. பலருக்கு உதவி செய்வது எளிதுங்க, ஆனா அவர்களின் கண்ணீரை மனதில் சுமந்து உதவுவது அவ்வளவு சுலபமான செல்வமலர் அவங்க கிட்ட நாம கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அவருடைய மௌனத்தை கலைத்து நமக்காக பேச போகின்றார். சொல்லுங்க செல்வமலர், இந்த செல்வமலர் இன்று இந்த நாட்டுல எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக மாணவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த சின்ன வயதுல செல்வமலரின் இந்த பயணமானது எப்படிதான் ஆரம்பமானது?
1: இந்த பயணம் எப்படி தொடங்குனுச்சு அப்படின்னு, சின்ன வயதுல வந்து எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அப்பா, இந்த மூணு பேரும் என் வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். அதாவது எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு முதல் முதலாக கத்து கொடுத்தவங்க எங்க பாட்டி. எனக்கு என்ன ஞாபகம் இருக்க, ஒருத்தர் ஓகே யூ மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவரு வீட்டு முன்னுக்கு நடந்து போவாரு. அவரை ஒரு நாள் பார்த்துட்டு அவங்க அவருக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்கனால முடிஞ்சது என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ராத்திரியும் அவர் அந்த எங்க வீட்டை தாண்டி போகும்போது எங்க பாட்டி வீட்டை தாண்டி போகும்போது ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க. அந்த பால் குடிச்சிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த சின்ன வயசுல வந்து ஏன் பாட்டி இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கும் போது அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு யாருமே இல்லை, நம்மளால முடிஞ்சது ஒரு ஒரு கிளாஸ் பால் கொடுக்குறோம். அவர் வீட்டுக்கு கிளம்பும் போது நம்ம வீட்டை தாண்டி தான் போறாரு, ராத்திரி தான் போவார். ஸோ இந்த மாதிரி நிறைய, நான் சொல்றது வந்து ஒரு உதாரணம் தான், ஆனால் நிறைய இந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால தொடங்கினது டெஃபினெட்லி வீட்டில் தான் சொல்லணும். அந்த நல்ல ஆன்மாக்கள் என்னை சுத்தி இருந்தனால தான் எனக்கு மற்றவங்களுக்கு செய்யும் போது சந்தோஷமா எனக்கு இருக்கும். அப்புறம் அதே போல பள்ளியில அப்படியே தொடர்ச்சி அப்படியே போய் போய் அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப தாக்குனது, ஏன்னா அதுக்கு அங்கிட்டு தான் நான் வந்து என்ஜிஓ போகணும்னு ரொம்ப வெறித்தனமா இருந்தது, அதாவது சமுதாயத்துக்கு செய்யணும்னு. ஸோ அப்போ வந்து யூனிவர்சிட்டியில இருக்கும் போது நிச்சயமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்க யூனிவர்சிட்டியில படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், பக்தி சிசுவான்னு சொல்லி அந்த தோட்டப்புறங்களுக்கு போயிட்டு உதவி செய்வோம் தோட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு. அந்த மாதிரி நிறைய தோட்டங்களுக்கு நான் வந்து எப்போ லீவு கிடைச்சாலும் வீட்டுக்கு கிளம்ப மாட்டேன். எங்க அம்மாவே கேட்பாங்க, வரமாட்டியா, இந்த வாட்டி வரமாட்டோமா, அந்த எஸ்டேட் போறேன், அந்த எஸ்டேட் போறேன். அப்புறம் யூபிஎம்ல படிச்சனால அந்த புத்ரா பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழ் பள்ளி இருக்கும், சடா தமிழ் பள்ளி, அங்க கூட கிளாஸ் முடிஞ்ச பிறகு உடனே நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ஆங்கில வகுப்பு நடத்துவோம் அங்குள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு. இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது என்னமோ பண்ணியிருக்கோம். அதே போல இந்த மாதிரி நிறைய பண்ணி பண்ணி பண்ணி செய்யணும்னு ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் கூடிக்கிட்டே போனச்சே தவிர, நம்ம டைம் அர்ப்பணிக்கிறோமே நம்ம வாழ்க்கை வீணாயிடுமே அப்படின்னு நான் காரணத்தை கொண்டு நினைச்சதே இல்லை. அது என்னை இன்னும் மேம்படுத்துச்சே தவிர, எனக்கு இன்னும் பவரை கொடுத்துச்சே தவிர, என்னோட சமுதாய ஈடுபாடு வந்து என்னை டெஃபினட்லி என்னை வந்து செகண்ட் கிளாஸ் குவாலிட்டி தரம் இல்லாத ஒரு மாணவியாவோ அல்லது ஒரு பெண்ணாவோ என்னை என்னைக்குமே அது காமிச்சதே இல்லை. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு.
0: அந்த பயணத்துல செல்வமலர், நீங்க பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது தங்க பதக்கம் அந்த பெற்ற அந்த தருணமானது இன்னமும் இந்த நொடி நீங்க நினைத்து பார்க்கும் போது மறக்க முடியாத நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கு இல்லையா?
1: இப்போ நான் யூனிவர்சிட்டியில வந்து டாப் ஸ்டூடெண்டா ஆன ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து தங்க பதக்கம் கொடுத்தாரு. அந்த கட்டத்தில் மாமன்னர் கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இப்போ நான் வந்து யூபிஎம்ல அது பெரிய விஷயம், என்னுடைய இந்திய நண்பர்கள்லாம் வந்து கை கொடுத்துட்டு ஐயோ நீ சாதிச்சிட்டலாம், ஐயோ நமக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கே கிடைச்ச ஒரு வெற்றியா நான் அப்போதான் பார்த்தேன். எல்லாருமே சில நேரத்தில் வந்து அவங்க எனக்காக வேண்டுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படியாவது நம்ம ஒரு ஆள் எடுத்துடணும், செல்வமலர் நீ எடுத்துடணும், செல்வான் தான் கூப்பிடுவாங்க இப்போ யூனிவர்சிட்டியில, செல்வான் எப்படியாவது நீ ஜெயிச்சிரு. நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட என்னுடைய இந்திய நண்பர்கள் வந்து அதுவும் எனக்கு வந்து இவ்வளவு சமுதாயம் ஆசைப்படுது, நம்மளும் ஜெயிச்சு காமிச்சு அது சமுதாயத்துக்கும் கிடைக்கிற வெற்றியா இருக்குமேனு சொல்லிட்டு தான் அங்கேயும் அதுலயும் நல்லா செய்யணும்னு சொல்லி நான் ஒரு சிறந்த மாணவியா வந்தேன். அப்போ வந்து நான் வெள்ளனையா போயிட்டனால அந்த கிராஜுவேஷன் ஹால்ல மாமன்னர் வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, நான் முத வந்துட்டனால என்னை உட்கார வச்சுட்டாங்க அவர் பக்கத்துல, கிங் பக்கத்துல உட்கார்றீங்க தெரியும், சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி நடுக்கம் இருக்கும். எனக்கு அப்போ வயசு வந்து 21 இருக்கும். அப்ப நான் அவர் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு அப்படியே வடபடவட நடங்குது. அப்போ அவர் என்னை பார்த்து திரும்பிட்டு கேட்டாரு. அது வந்து நாங்க அவர் கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், அதாவது கிராஜுவேஷன் நடக்க போகுது பாருங்க. அப்போ அவர் கூட உட்காந்து ஒரு சின்ன உரையாடல் மாதிரி நடந்தது. அப்ப அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு, நீ வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்க, ஓவரால் ஆல் ரவுண்டர்ஸ் மாணவியா இருக்க, உனக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், உங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டாரு என்கிட்ட. அப்ப நான் உடனே பெருமையா சொன்னேன், எங்க அப்பா வந்து ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எங்க அப்பா வந்து அப்போ TNB டெக்னீஷியனா இருந்தாரு. ஓ டெக்னீஷியன் பொண்ணா அசனா, ஆமா அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். அப்போ வெளியே வந்துட்டு நான் நிக்கும் பொழுது அந்த தங்க பதக்கத்தை எடுத்துட்டு வெளியே வரேன், ஒரு குரூப் ஆஃப் பிரஸ் இருக்காங்களே இந்த இன்டர்வியூ ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து குப்பு குப்புன்னு வந்தாங்க. எந்த பத்திரிகைகள்னு நான் பார்க்க முடியல. அப்போ எனக்கு சரியான கோபம் வந்தது. ஏன்னா அந்த எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து என்னை வந்து இன்டர்வியூ பண்ணலை. நீங்கள் 22-23 வயசு இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையோட மெச்சூரிட்டி அடையலை. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இன்னமும் ஒன்று சாதிச்சிட்டீங்க, ஆனால் அந்த சாதனையை வந்து யார்கிட்டயும் கொட்டணும்னு ஆசைப்படுறீங்க. எப்படி? நானும் பல பேரை பாராட்டணும்னு நினச்சேன், நன்றி கூறணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவங்க மீதி ரெண்டு பேர் இப்போ இன்டர்வியூ பண்ணாங்களே தவிர என்னை அப்படியே அம்போன்னு நான் தனியாக நின்றது இன்னும் அந்த காட்சி என் மைண்டில் இருக்குது. கையில் தங்கப்பது இருக்கு, ஆனா நான் வந்து தனியா நின்றேன் அந்த பட்டாளிப்பு விழாவுடைய மண்டபத்திற்கு வெளியே. அப்போ எனக்கு ஒரு மனசு ரொம்ப ஒரு மாதிரியா ரொம்ப உறுத்திருச்சு. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்டான ஒரு மூமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், உடனே அந்த ஒரு கணம் என்ன நினைச்சேன்னா, எதுக்கு நமக்கு என்னத்துக்கு பத்திரிகையாளர், நமக்கு எதுக்கு, நம்மளை வந்து யாரு நம்மளை பாராட்டணுங்கும் போது நம்ம பெற்றோர் தான் பாராட்டணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு காலை போட்டேன் எங்க அப்பாவுக்கு. எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அப்பா ரொம்ப நேரம் மண்டபத்தில் உட்கார முடியாதனால வெளியே நின்றுட்டு இருந்தாரு. 4 மணி நேரம் எங்க அப்பா வெளியே நின்றுட்டு இருந்தாரு நான் ஹால்லேருந்து வெளியே வர்ற வரைக்கும். இப்போ நான் கேட்டேன் எங்கே இருக்கீங்கன்னு, கரெக்டாக சொன்னார் 10வது நம்பரில் மரத்தில் நிற்கிறேன் அப்படின்னாரு. அந்த 10வது நம்பர் மரத்தை தான் நான் நோக்கி போனேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10வது நம்பர் மரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு மனிதர். அது வந்து பத்திரிகையாளராக இருக்கட்டும், அது என்ன சொல்லுவாங்க, அந்த விட்டுட்டாலும் அது அடுத்த கட்டம் வந்து நமக்கு நம்மளை யார் என்ன சொல்லுவாங்க, நம்மளை யார் அப்ரிஷியேட் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆன்மா இருக்குல்ல, அதுக்கு முதல்ல நம்ம முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நேராக தூக்கி அடிச்சுட்டு நான் போனேன்.
0: அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ரொம்ப துவண்டு போய் யாருமே நமக்கு இல்லை, இந்த உலகத்தில் யாரும் இல்லை நினைக்கும் போது பக்கத்தில் எப்போதுமே கையை பிடிச்சிக்கிறவங்க அப்பாவும் அம்மாவும் தான். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அப்பா தானே எல்லாமே.
2: பதக்கத்தை எடுத்துட்டு வரும்போது நான் முத பார்த்தது வந்து ஒன்னு எங்க அம்மா, அடுத்து எங்க அப்பா வந்து எனக்காக. ஏன்னா அம்மா வந்து உள்ள ஹால்ல உட்காந்துட்டாங்க 4 மணி நேரம், ஆனா அப்பா வந்து வெளியே நின்றுட்டு இருந்தாரு அந்த மரத்துல. அப்ப எனக்கு அந்த 10வது நம்பர் மரம் தான் ஞாபகம். நேரா கொண்டு போனேன் அவரு வந்து ஏக்கத்துல 4 மணி நேரம் அங்க நின்று வெயிட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கிற அந்த தருணம் வந்து அது இன்னும் என் கண்ணுல இருக்கு. அப்போ நின்றுட்டு இருக்கும் போது அப்ப கையில கொடுத்தேன் பாருங்க, அப்பட்டு ஒரு மாதிரி பார்த்தாரு. பார்த்துட்டு அப்ப நான் மனசுல நினைச்சேன், யாரு இதை அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, அந்த அப்ரிஷியேட் பண்ற அந்த உண்மையான ஆன்மா வந்து அது என் கண்ணு ஒண்ணுக்கு இருக்காரு. அதாவது நம்மள ஒரு தாய் தகப்பன் அப்படின்னு வரும்பொழுது நம்மள இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்களே அப்படின் போது ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்தது. என்னால எங்க அப்பாக்காக இதை பண்ண முடியுது என் ஃபேமிலிக்காக அப்படின்னு. அப்கோர்ஸ் அதுக்காக நான் வந்து சட்ட படிப்பெல்லாம் படிக்க போனேன் யூகே. அப்ப கூட அப்ப எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக்ல இருந்துட்டனால பேச வராது. அப்ப நான் வந்து அங்கேயும் நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லா டிகிரி எடுக்கும்பொழுது அங்கேயே நான் ஒரு ஃபோன் கால் போட்டேன். இப்ப எங்க அம்மாவுக்கு போனை கொடுக்க சொன்னாங்க அப்பா கிட்ட. அப்ப நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், சந்தோஷமா அப்பா நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன் லா டிகிரி இல்லை அப்படின்னு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு என்ன வந்து ஒரு வழக்கறிஞரா பாக்கணும்னு. அப்போ அவர் வந்து பேச முடியாம தத்தளிச்சது. ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு மகளுக்கு வந்து என்னைக்குமே வந்து முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு தகப்பனா இருக்க முடியும்.

0: உங்களுடைய இந்த சமுதாய சேவை சொல்லுங்க. அன்று அந்த தங்க பதக்கம் எடுக்கும் தருணத்துல அப்பா பக்கத்துல இருந்த போது ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடந்தது அல்லவா?
1: அப்போ எங்க அப்பாவை பார்த்துட்டு என் அப்பாட தங்க பதக்கத்தை கையில கொடுத்து எங்க அப்பா உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்புறம் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு கட்டம் வந்து பாருங்க, அதான் சொல்றேன், நம்ம அந்த கரெக்டான போல்டான டிசிஷனை எடுத்தோன்னா நமக்கு எது தேவைப்படுதோ அது தன்னாலே நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு அந்த பல்கலைக்கழகத்துல இருந்த ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்னை தேடி ஆகணுமே, ஏன்னா மூணு பேர்ல சிறந்த மாணவர்கள் அந்த வருஷம். அவரு வந்துட்டு என்னை தேடி பிடிச்சி வந்துட்டு வாங்க வாங்க இன்டர்வியூ பண்ணோன்னே வா உள்ளவா உள்ளவான்னு சொல்லி வலுக்கட்டாயமா நான் அப்ப சொல்றேன் வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற, இல்ல இல்ல பரவாயில்ல வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா என்னை கூட்டு போய் இன்டர்வியூ பண்ணாங்க. சோ இதெல்லாம் வந்து எனக்கு அது ரொம்ப எனக்கு பாதிச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொன்னா அந்த பல்கலைக்கழகம். அந்த காரணம் நான் என்ன ஒண்ணு நினைச்சேன்னா, அவ்வளோ படிச்சு அவ்வளோ டாப் ஸ்டூடெண்ட் ஆகி தங்க பதக்கம் எடுத்து சிஜிபிஏ ஃபோர் ஃபிளாட் எடுத்து ஆல்ரவுண்டு ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டியில் எடுத்து ஒரு தமிழ் பொண்ணாக அங்கே போய் நின்று அந்த அவார்டை வாங்கி பேப்பர்லலாம் வந்து எல்லாமே கவர் பண்ணி, ஆனால் எனக்கு கிடைச்ச அந்த அவ்வளோ செஞ்சும் எனக்கு அவ்வளோ சவால் இருந்தது. அப்பயும் என்னை வந்து ஒரு வேற கோணத்தில் பார்க்குற சில தருணங்கள் எனக்கு நடந்தனால, இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அப்போ நான் ஒரு கணம் நினச்சேன் அப்படி படித்த எனக்கு எப்படின்னா, என் சமூகத்தில் படிக்காமல் கல்வியில் விடுபடுற மாணவர்களாக இருக்கட்டும், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் செந்தூரில் தான். இப்போ செந்தூர்னாலே எல்லாரும் சொல்லிடுவாங்க, யூனிவர்சிட்டி போகும்போது ஐயோ செந்தூலா அதெல்லாம் பயங்கரமான இடமாச்சே அப்படின்னுலாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தினது இல்லை. ஆனால் அங்கே நான் நிறையா பேர் விழுந்ததை பார்த்துருக்கேன். என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாருனாலும் ஜெயிச்சு வர முடியல. அவங்களாம் எப்படி வாழ்க்கையில் வந்து அந்த சுற்றுச்சூழல் சரியாக இல்லாதனால அவங்க வாழ்க்கையில் நொந்ததை நான் பார்த்திருக்கேன். அப்போ நான் நினைச்சேன் பரவாயில்ல நம்ம வந்து அதை மாத்தி காட்டணும், படிச்ச நமக்கே இந்த மாதிரினா அப்போ படிக்காத பசங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஃபியூச்சர்ல சரியான வாய்ப்பு அமையாம இன்னும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிதான் அந்த வெறித்தனத்துல தான் உதவி செஞ்சா அது பள்ளியில விடுபடுற மாணவர்களுக்கு தான் செய்யணும். அதாவது நல்லா படிச்சு வர்ற பசங்க நல்லா வருவாங்க, எனக்கு அதுல ஒரு கவலை இல்லை. ஆனா கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வர்ற பசங்க, சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனா கஷ்டப்படுற குடும்பமா இருக்கும், இல்ல அப்பா சரியில்லாம இருப்பாங்க, சில நேரங்களும் அம்மா சரியில்லாம இருப்பாங்க, பல பல பேக்ரவுண்ட்ல வந்திருப்பாங்க மாணவர்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம கை கொடுத்தே ஆகணும், நம்ம வாய்ஸா இல்லைன்னா அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்தேன். அதுக்கங்கிட்ட இன்னொரு தருணம் என்ன பாதிக்கப்பட்டது, அது நான் வந்து சுவிட்சர்லாண்ட்ல டெட்டாக் ஒன்று கொடுத்தேன், ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது நான் உங்கள்கிட்ட இங்கே ஷேர் பண்ண விரும்பல. நீங்கள் வந்து அது ரொம்ப நேரம் எடுத்துரும், திரேசாவும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து யூடியூப்பில் நான் டெட்டாக்ல அது விளாவரியாக அதை நான் கதையாக சொல்லியிருப்பேன். சுவிட்சர்லாண்டில் நான் அந்த டெட்டாக் கொடுக்கும் போது அது வந்து எனக்கு 8-9 வயசில் பாதித்த ஒரு இன்சிடென்ட், ஒரு சின்ன இன்சிடென்ட். ஆனால் அதெல்லாம் அப்படியே கோர்த்து கோர்த்து யூனிவர்சிட்டி போகிற வரைக்கும் நடந்தது தான். அதுக்கப்புறம் நான் பண்ண சூர சம்ஹாரம் சொல்றதா அல்லது வந்து சமுதாயத்துக்கு பண்ண வேண்டிய சில விஷயத்தை நான் வந்து தைரியமா இறங்கி பண்ணதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம்.
0: அதாவது ஒரு பொண்ணு தைரியமா படிக்கும் காலகட்டத்திலும் சரி, இப்போ வேலை செய்யும் காலகட்டத்திலும் சரி, சமுதாயம் சமுதாயம் சமுதாயத்துக்குன்னே உங்களுடைய சிந்தனை மட்டும் கிடையாது, முழுமையா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு சாத்தியமானது, அதாவது தனித்து வாழும் தாய்மார்கள் பெண்கள் இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு கூட செல்வமலர் நீங்க பலமா ஒரு பாலமா இருந்திருக்கீங்க.
1: நான் வந்து இவ்வளோ படிச்சுட்டேன், பொண்ணு இவ்வளோ படிச்சுட்டேன், வேலை நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு ஆசை இருக்கும். அப்போ நான் வந்து கெந்திங் ஹைலண்ட்ஸில் வேலைக்கு போகிறேன், ஒரு கார்ப்பரேட்டில் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கார்ப்பரேட்க்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா கெந்திங் ஹைலண்ட்ஸில் சார் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒரு 2 வருஷம் வேலை செய்யும் போது அங்கே ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, செல்வமலர் நீங்கள் வேலை செய்கிறது கெந்திங் ஹைலண்ட்ஸ், ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம பயணிங்க ஏன் இங்கே குறவாக இருக்காங்க, இங்கே வேலையில் ஏன் அவங்களாம் இங்கே உள்ள வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகள் எடுக்க மாட்டாங்க, இங்க அவ்வளவு சம்பளம் கிடைக்குது தீம் பார்க்ல இங்கெங்கெல்லாம், அப்பவே நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்ப அவர் என்கிட்ட சொல்றாரு, நீங்க இங்க நிலைச்சு நிக்க மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க வந்து இங்க வந்துட்டு ஆனா நீ கோஆபரேட்டிவ் பேச மாட்டீங்க மலர், நீங்க வந்து கம்யூனிட்டி பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி இது வந்து நமக்கு சரி வராதுன்னு சொல்லி. அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பசுபதி சாரை பாக்குறேன், லாயர், அப்போ வந்து அவர் இடபிள்யூஆர்எஃப்ல தலைவரா இருக்காரு. என்ன பார்த்தோட ஓகே, நானும் அதே தான் பேசிட்டு இருந்திருக்கேன் சமுதாயத்தை பத்தி தான் வந்து, இது வந்து லிங்கோலான்னு அதே விஷயத்த பேசும்போது அவர் ஈர்க்கப்பட்டு இங்க வந்து வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அப்போ நடராஜன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு பசுபதி கிட்ட. அப்போ நான் சொன்னேன், பார்த்துட்டு சொல்றேன் அப்படி சொல்லி அன்னையிலேருந்து எனக்கு தூக்கம் வரலங்க. அதாவது ஐயோ, நமக்கு வாய்ப்பு கிட்ட வந்துருச்சு, ஆனா 2 வருஷமா கார்ப்பரேட்ல இருக்கமே அப்பாவை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், இப்படி எல்லாம் என் மைண்ட்ல ஓடிட்டு

0: இருக்குது. அதனால் படிச்சிருக்கோம் வேற. அப்புறம் என்ஜிஓ போதா பொண்ணு, இவ்வளோ படிச்சு போயிட்டு சமுதாய சேவை செய்ய போதா அப்படின்லாம் நினைப்பாங்கன்னு பல போராட்டம் எனக்குள்ள
1: நிறைய விஷயங்கள். நான் வந்து இளைஞர்களுக்கும் அப்போ நான் சமுதாய ஈடுபாடில் இருக்கும்போது அப்போ நான் நினைச்சேன், அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எந்த மாதிரி பின்னணியிலேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பெற்றோர்கள், அதாவது அவங்க வந்து தகப்பனார் இழந்தவங்களா இருக்கலாம், அல்லது வந்து தகப்பனார் விட்டு போனவங்களா இருக்கலாம், ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் எல்லாமே ஒரு தனித்து வாழும் தாய்மார்கள் வந்து இந்த பிள்ளைங்க இந்த குழந்தைங்கலாம் கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற நிறைய தாய்மார்களை பாத்திருக்கேன், எஸ்பெஷலி சிங்கிள் மதர்ஸ். நிச்சயமா வந்து தனித்து வாழும் தாய்மார்கள்னு சொல்லும் போது என் மனசை தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சு காமிக்கணும், பிள்ளைங்களை பட்டதாரி ஆக்கணும், இப்போ குடும்பத்துல வந்து பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிச்ச நிறைய தனித்து வாழும் தாய்மார்களை நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கும் என்னால ஏதோ பண்ண முடிய முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
2: பிள்ளைங்களை நல்லா வளர்த்து எடுத்துட்டு இந்த பாதையில பின்னால நிறைய பேர் இருப்பாங்களே சங்கிலி கோர்த்த மாதிரி, அதுல வந்து முக்கியமான ஒரு ஆளுக்கு இன்னைக்கு இந்த தருணத்தை நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க என் வாழ்க்கையில் ஒரு நல்ல சகோதரி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நான் பயப்படுவேன், அது ஏன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க. எம்சியூ டைமில் எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, பணம், என்னோட வீடு, நிறைய பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன். மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு நல்லா இருந்தேன், திடீர்னு விழுந்துட்டேன். நீ தூக்கி விட ஆள் இல்லை. இவங்கள நான் தேவர டீச்சரை தான் பார்த்தேன். என்னை அவங்க ஆஃபீஸ் அரவணைச்சிக்கிட்டாங்க, ஒரு சகோதரி அரவணைச்சிக்கிட்டு அவங்க ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க இப்போ எப்படி இருமா வேலை பண்ணியிருக்கலாம், வா உன்னால் முடியும், உனக்கு நிறைய திறமை இருக்குது சிஸ்டர், உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. நான் என்னோட திறமை என்னன்னு எனக்கே தெரியாது. என்னை தட்டி கொடுத்தாங்க ஆஃபீஸில், எனக்கு வேலை வந்து சொல்லியும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறேன், மீடியா இருக்கேன், நிறைய வந்துட்டு இப்போ நானே வந்து மற்றவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற இடத்துல நானும் இருக்கிறேன்னா அந்த தைரியமும் அந்த உற்சாகமும் செல்வம் மலசிச்சுட்ட வந்துட்டு கற்றுக்கிட்டேன். ஒரு பெண்ணுன்னா இன்றைக்கும் வந்துட்டு தைரியமாக இருக்கணும், எதையும் வந்து எதிர்கொள்ளணும், மன உறுதியோடு இருக்கணும், எதையும் சலித்தவள் இல்லை பெண் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க செல்வம் மலசிச்சுட்ட. எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல அவங்க வந்து நான் அப்படி வந்துட்டு ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு தான் கை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சிங்கள மதத்துக்கு வெளியே இன்னும் அவங்க சொல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களே நிறைய தூக்கி விட்டுருக்காங்க. சிஸ்டர் இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்ல வார்த்தை இல்லை, எப்படி சொல்ற எனக்கு வெளிப்படுத்த தெரியல. நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு நீ பழச பேக் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் தான் எனக்கு அந்த ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. சொல்லத்தில்ல சிஸ்டர், எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கடந்து வந்திருக்கேன். நிக்கத்தான் நிக்கிறேன்னா ரொம்ப நல்லவங்க சிஸ்டர்.
3: மங்கை தனித்து வாழும் ஒரு தாய்மாராக இருந்து அந்த காலகட்டத்தில் தனிமையில் அவங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. அவங்க அடுத்த வார்த்தை கூட அவங்களால சொல்ல முடியல. ஆனால் அப்போது தனித்து வாழும் தாய்மார்களுக்கு தன்னம்பிக்கையாக இருந்து, குறிப்பாக வாழ்க்கைனா போராட்டம் நிறைஞ்சது தாங்க, அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு தவித்த தாய்மார்களுக்கு இவங்க ஒரு நம்பிக்கையாக ஒரு பூவாக இருந்திருக்காங்க.

0: அதாவது பொதுவாக வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அது அவ்வளோ சர்வசாதாரணம் கிடையாது. இருக்கிற நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதுவும் தொழில்துறை சார்ந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற வேலைகளையெல்லாம் சமுதாயம், குறிப்பாக மாணவர்கள், இந்த இளைஞர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கணும் ஒரு முடிவை எப்படி எடுக்க முடிந்தது?
1: இப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், முடிவு எடுத்தேன், அதோட நான் ரிசைன் பண்ணேன். அப்போ ரிசைன் பண்ணும்போது கூட கென்திங்கில் என்னை வந்து விடலை. அப்போது சொன்ன கவுண்ட் ஆஃப் எல்லாம் பண்ணி என்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ சொன்ன ஒரு வார்த்தை வந்து, இதெல்லாம் நிலச்சி நிற்காது, கம்யூனிட்டி ஒர்க்லாம் நிலச்சி நிற்காதுன்னு என்கிட்ட கோஆப்ரேட்டில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அது ரிசீஸ் எவ்வளோ பேர் வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் வந்து என்ன பூந்துச்சின்னு தெரிலங்க அந்த நேரத்தில். இப்போ சில நேரத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பணியில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்குள்ள என்ன பூர்வம்னு எனக்கு தெரியல, அது எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் எதுவும் ஒன்று பூந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு அது வெளியாகிட்டு நான் வந்துட்டேன். அப்போ தான் நான் வந்து இடபிள்யூஆர்எஃப்ல முதல்ல கால் பதிகிறேன். அங்கு நிறையா விஷயம் பண்ணோம், அதாவது எடுகேஷன் வெல்ஃபேர் ரிசர்ச், கல்வி சமூக நல ஆய்வார வாரியம், அங்கே தான் முதல் நிகழ்ச்சியை மைஸ்கில் இடபிள்யூஆர்எஃப்ல தான் முதல் நிகழ்ச்சி நம்ம மின்னலில் பண்ணுறோம். அப்போ வந்து 10-15 நிகழ்ச்சி ஓடும். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, சமூகத்தில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணி உதவி செய்யலாம். அப்போ வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் வகுப்புகள் நடத்திட்டு இருந்தாங்க, ஆங்கில வகுப்புகள், தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில வகுப்புகள், நிறைய ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்தாங்க. 21 ஆங்கில முகாம், அதெல்லாம் இடபிள்யூஆர்எஃப்ல தமிழர் வாரியம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி வேலை ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. அங்கதான் நான் ஒரு நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். இடபிள்யூஆர்எஃப் மூலமா அங்க தொடங்கினது தான். அப்போ 26 கிளைகள் இருந்தது. நான் தான் அதுக்கு ஒரு தலைவியா இருக்கேன், அது பிரசிடென்ட், அந்த கமிட்டி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அங்கதான் அனுபவம் கிடைச்சது. இடபிள்யூஆர்எஃப்ல உண்மைக்கு சொல்லணும்னா அந்த டைம்ல வந்து இந்த மினல் எஃப்எம் கொடுத்த ஒரு பிரேக் தான். அந்த இடபிள்யூஆர்எஃப் போய் மக்களிடையே அடைஞ்சேன். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்க அந்த நிகழ்ச்சி கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எங்க போனாலும், ஐயோ இந்த குரல் நீங்க 10-15 பேசுவீங்க தான் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் இருக்காங்க. போன்ல கூட மெசேஜ் இன்னும் அனுப்புவாங்க. ஆனா அதுதான் நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான திங். ஏன்னா 10-15 11 மணிக்கு தான் பஸ் டிரைவர்ஸ், லோரி டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் ஓ டைம் வேலை பார்க்கறவங்க, கார்டு வேலை பார்க்கறவங்க, இவங்கெல்லாம் தான் கஷ்டத்துல சில நேரத்துல இருப்பாங்க. இது ஒரு சூழல்ல பிள்ளைய கொண்டு வர முடியலன்னு ஒரு தவிப்பு இருக்கும். அந்த கால் ஒரு 10-15 காரணம் அங்கே இருந்துதான் நிறைய மாணவர்கள், நான் மிகைப்படுத்தி பேசல, ஆனா அன்னைக்கு மின்னல் எஃப்எம் தளம் கொடுத்தது, அவ்வளோ மாணவர்கள் கால், கால், கால், கால், நான் ஸ்டாப் கால்ஸ் வரும். அதுலேருந்து தான் நாங்க பில் பண்ணி வந்தோம். நிறைய மாணவர்களை இடபிள்யூஆர்எஃப் கொண்டு வந்தோம். அதுக்கு அங்கிட்டு 2 டேர்ம் முடிஞ்சது. அப்புறம் நான் மை ஸ்கில்ஸ் அறுவாரியம்னு ஒண்ணு, சரி இங்க நிப்பாட்டக்கூடாது, இந்த மாணவர்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். பிகாஸ் நிறைய கஷ்டப்படுற மாணவர்கள், விடுபடுற மாணவர்கள், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், கல்வியில விடுபடுற மாணவர்கள் வந்தாங்க. சரி இவங்களெல்லாம் ஒன்று பண்ணணும், வழி நடத்தணும். அதுக்கு வந்து நம்ம இன்னொரு தனியா ஒரு மையம் மாதிரி, ஒரு சென்டர் மாதிரி அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி தான் மை ஸ்கில் உருவானது. அப்போ மை ஸ்கில்ஸ் அறவாரியம் வந்து அது பேபினே சொல்லலாம். அது எப்படி அதோட ஸ்ட்ரகிள், அது வந்து வேற மாதிரி. அதில் நிறைய கதைகள் எனக்கு எதை விடுறது, ஆனால் முதல்ல தெரசா நீங்கள் சொன்னீங்க 2-3 ஸ்டோரி சொன்னீங்க, எனக்கு கணக்கு வழக்கே இல்லை. ஒன்று சொல்லணும்னா, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் தொடர்பு கொண்டாரு, மினல் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டு தான் தொடர்பு கொண்டாரு. ரொம்ப கணீர் கணீர்னு பேசுவார்.
0: உங்களுக்காக அவரை நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கோம். கந்தசாமி ஐயா
2: வணக்கம்மா. நான் முத முத செல்வம் மலரை பார்க்க போறப்ப முதல்ல போன் பண்ணேன். எங்க தோட்டத்துல போன் கிடைக்காதனால மேட்டில் போய் பேசினேன். நான் கத்தி பேசினேன்னு சொன்னாங்க. மர வர சொன்னாங்க அங்க ஆபீஸ்க்கு பையனை கூட்டிக்கிட்டு. அங்க இங்கிருந்து அங்க போனதும் பின்னாலதான் தெரியும் எனக்கு பார்வை இல்லைன்றது அப்படின்னு. பிறகு பையனை கூட்டிட்டு கொண்டு போய் காமிச்சேன். அவங்க கூட்டிட்டு போய் தனியா பேசினாங்க. பேசினதுமே அவனை அங்கேயே விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா போயிருக்கு. ஏன்னா பையனால அவ்வளோ கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. உண்மையிலேயே இது உண்மையிலே சொல்ல போனா மறக்கவே முடியாத ஒரு பெண்மணி. அவங்க
1: அவரு போன் அடிச்சு என்கிட்ட பேசும்போது கத்தி தான் பேசுவாரு, சொல்ல மலருங்களா அப்படி கத்தி பேசுவாரு. ஆமாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு நாள் கொத்தி கத்தி பேசிட்டு, எல்லாம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும், எல்லாம் ஓகே, சரியா இருக்கியா, அப்படி இருக்கு, ஓ நிகழ்ச்சி கேட்டேன், ரேடியோ நிகழ்ச்சி கேட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல கொஞ்சம் பேர் கொண்டு வரணும், வழி நடத்தணும், நீங்க கொண்டு போகணும், படிக்க வைக்கணும் எல்லாம் சொல்லி அவங்க குடும்பத்துல வந்து ஒரு 2-3 பேரை கொண்டு வந்து சேர்த்தாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவரு முத நாள் என்னை தேடி அட்ரஸ் பிடிச்சி நான் கூட்டிட்டு வர சொன்னேன். அவரோட தம்பி பையனை ஆபீஸ்க்கு வந்தாரு திரேசா, அவர் கண்ணு தெரியாது.
2: நான் வந்து ஏன்னா எங்க இடத்துல லைன் கிடைக்காதனால ஒரு காட்டுக்குள்ள போய் சுடுகாட்டு வளவு அங்க இருந்து போன் பண்ணி பேசினேன். அப்ப அவங்களுக்கு ஏதோ குரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க வர சொல்லிட்டாங்க.
1: நான் அவர் என்ன பார்த்துட்டு அதே குரல்ல சுழமலருங்க கேக்குறாரு. அந்த எனக்கு என்ன ரொம்ப சமுதாயத்துல சில நேரங்க பிடிக்கும்னா, அந்த உரிமை எடுத்து நீ சொன்னல எனக்கு உதவி செய்ய அப்படின்னு உரிமை எடுத்து கேட்பாங்க. அது அவர் வந்த நான் முத அதிர்ச்சி. ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்ப பசுமையா இருக்கு. அவர் இன்னும் எனக்கு கால் பண்ணி பேசுவார்.
2: திருக்குறள் கூட சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது. ஒரு சின்ன டெலிபோன் இதுதான் நான் பண்ணேன், ஆனா அவங்க எனக்கு செஞ்சது மாபெரும் உதவி. சொல்ல போனா அது மாபெரும் உதவி தான். காலத்தால நான் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் அங்க நடந்து அது பையனை சேர்த்துக்கிட்டதுனால. ஏன்னா சில இடங்களை கொண்டு போய் பையனை விட்டா அங்கங்கும் ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இங்க விட்ட பிறகுதான் எனக்கு ஒரு சந்தோஷமா நிம்மதியாகவும் இருந்துச்சு. அதனால அவங்கள மறக்கவே முடியாது. மின்னல் வந்து உண்மையை சொல்ல போனா எனக்கு அந்த காலத்துல பார்வை போன பிறகு எனக்கு ரேடியோ தான் என்னோட உலகமா இருக்கு. நான் சொல்ல போனா இங்க வீட்டுல இந்த அழுகுற விட்டு அங்கிட்டு தாண்டினதே இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு தன் முனைப்பு கொடுத்துச்சு எனக்கு.
1: இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இன்னொரு ஸ்டோரி இருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங். கால் பண்ணிட்டு பப்ளிக் ஃபோன்லேருந்து அடிக்கிறாங்க அவங்க அம்மா. அடிச்சுட்டு எங்கள் ஃபேமிலி, என் பையனுக்கு நீங்கள் உதவி செய்யணுங்க, அவர் படிக்கல ஆனால் வேலை செய்கிறார் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டோட அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு தோப்புக்குள்ள ஒரு தனி ஒரு ஒரு ஒரு கொட்டாய் வீடு மாதிரி தெரியுங்களா, அந்த வீட்டில் வாழ்ந்தாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பையன் அப்பயும் அவங்க அம்மாவுக்கு பக்கத்துணையாக இருந்து ஒரு கடையில வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன ஆசையா இருந்ததுன்னா நம்ம பேசும்போது அவன் பையனை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை. அப்புறம் அந்த குடும்பத்தையே கேளுக்கு கொண்டு வந்து அந்த பையனை படிக்க வச்சு அவரு இப்ப நல்லா வேலை செஞ்சு அவரு தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாளாச்சு நானும் அவர்கிட்ட எல்லாம் பேசி. ஆனா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம், நமக்கு சேர்ந்து கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நல்லா வந்துட்டாருன்னா அவர் தங்கச்சி தம்பிகளை அவர் வழி நடத்தி கொண்டு வந்துருவாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு கதையை சொல்றேன். இந்த பொண்ணு வந்து அப்போ வந்து அவங்க டீச்சர் கால் பண்ணி, தமிழ் பள்ளி ஆசிரியர், இதை நான் மறக்க மாட்டேன், அவங்க ஃபோன் அடிச்சுட்டு இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, இந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அவங்கள நீங்கள் எடுத்துக்கங்க, அறவாரியத்தில் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு 50 வெள்ளியை கொடுத்து ஒரு லெட்டர் எழுதி தமிழில் அந்த பொண்ணை பஸ் ஏற்றி அனுப்பிட்டாங்க கிடாலேருந்து. அந்த பொண்ணு வந்து 11:12 மிட் நைட் வந்து சேர்றாங்க பஸ் ஸ்டாப்பில். சொன்ன மாதிரி அந்த டீச்சர் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு குடும்ப கஷ்டம், குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணை காப்பாற்றியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்புறம் அந்த பொண்ணை பேசி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எல்லாம் கேட்டப்ப எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல்ல அந்த டீச்சருக்கு என்ன பண்ணணும், உடனே விரட்டி ஆகணும், அந்த பொண்ணை உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு அங்கிட்ட அந்த பிள்ளைய நாங்கள் கொண்டு வந்து படிக்க வச்சு முடிச்சு சர்டிபிகேட் வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதைகளும் வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் அந்த சவால்களும் வந்து அது வெளியே சொல்ல முடியாதுங்க. அது அவ்வளோ சவால்கள் இருக்கு இவங்களை மேனேஜ் பண்றதுல. ஆனால் அந்த டைம்ல வந்து ஒரு சக்தி இருக்குல்ல, தொடர்ச்சியா செய்யணும். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கல, நாங்களாம் எடுத்து போட்டு செய்யறது இது. ஸோ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு பையன் ஜெயிச்சு வரானா அது எங்களுக்கு வந்து ஒரு அது அது ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும். அது அது வெளியே சொல்ல முடியாது, அது அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதனால எனக்கு மைஸ்கீலாக இருக்கட்டும், EWRF இருக்கட்டும், பிரதமர் துறை கீழே பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக சமுதாயத்துக்கு பயன் அடைஞ்சிருக்கோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: நிச்சயமா நம்பிக்கையை நீங்க சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது, குறிப்பாக அன்று உங்க கீழே படித்த அந்த மாணவர்கள் மனதில் நீங்க விதைச்சிருக்கீங்க.
3: சரி, நிறைய பசங்க வருவாங்க போவாங்க, நான் நிறைய பேர் பயணங்களை பார்த்துருக்கேன், பசங்களை நிறைய உருமாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல நான் சந்தோஷப்படுறேன். அதுல ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து 14 எங்க கிட்ட வந்தாரு. அப்போ வந்து எனக்கு அப்பதான் அவரை தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்போ 12 கடந்துருச்சு, அவருக்கு 26 ஆகுது. என்னால என்ன நம்ப முடியல அவனை. அதான் அவன் சொல்ற பாரு, சொந்த தம்பி மாதிரி. அதாவது ஒரு தட்டுல இருக்கிற நான் வச்ச மிச்ச சாப்பாட கூட அவன் வந்து சாப்பிட ஒரு தயங்காத ஒரு ஒரு தம்பி லெவலுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. இப்ப எதுவும் ஒண்ணுன்னா கூட நான் ஒரு கால்ல கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுடா அப்படின்னா உடனே ஓடி வந்து ஓகேக்கா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சேருவாரு. அவருக்கு எஸ்பெஷலி அவங்க அம்மா தவறின பிறகு அவருக்கு இன்னும் வழி தவறி போயிருவாரோன்னு சொல்லி பயந்துட்டு மறுபடியும் என்ன நாடி வந்தாரு. அந்த இடத்துலதான் வந்து என் நானும் என் ஹஸ்பண்டும் அவருக்கு வந்து ஒரு தாய் தகப்பன மாதிரி தான் இருக்கும். இப்ப கூட சொல்ல
4: ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துருக்கீங்கக்கா. ஆஸ் எ டீச்சர், ஆஸ் எ சிஸ்டர், ஆஸ் எ கார்டியன் நீங்க ரொம்ப எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆஃப்டர் ஐ லாஸ்ட் மை மாம் யூ வாஸ் தேர் ஃபார் மீ. நீங்க தான் என் வாழ்க்கைக்கு நல்லா வழி காட்டினீங்க. நீங்களாம் வழி காட்டாம இருந்திருந்தா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், ரொம்ப தனிமையாகிட்டேன். அப்போ நீங்கள் தான் வந்து கவலைப்படாதரா, அம்மா எப்பவும் கூட தான் இருப்பாங்க, நான் இருக்கேன் உனக்கு அப்படி சொல்லி நீங்கள் தான் என் மைண்டையும் டைவெர்ட் பண்ணீங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க உனக்கு நான் செய்யாமல் வேறு யாரா செய்வா அப்படின்னு. வேலை தேடி கொடுத்து இப்போ நான் ஒரு நல்ல வேலை இடத்துல இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா ஃபார் எவ்ரி திங். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ செஞ்சுட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச்.
0: செல்வமலை, நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம சமுதாயத்துக்கிட்ட அவங்க கிட்ட பிடிச்சதை வந்து உரிமை எடுத்துக்கொள்வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க பாத்தீங்களா உரிமை. நான் இருக்கேன், நான் செய்யாம வேற யாரடா உனக்கு செய்ய போறேன்னு சொன்னீங்க இல்லையா. எப்படி இந்த 15 ஆண்டு காலத்தை நீங்க கடந்து வந்தீங்க சமுதாய சேவையோடு?
1: ஆக்சுவலி 15 வருஷம் எப்படி ஓடுனச்சே தெரியல, ஏன்னா இப்போ 20-26 இருக்கேன். ஆனால் நான் என்னுடைய சமுதாய பணியில் உள்ள ஈடுபாடு வந்து ரொம்ப யங் ஏஜில், அதாவது ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வாழ்க்கை தத்துவம் விளங்க வச்சதே சமுதாய வேலை தான். இப்போ வந்து நான் கார்ப்பரேட்டில், அஃப்கோர்ஸ் இப்போ கார்ப்பரேட்டில் இருக்கேன், என்ஜிஓவில் செய்கிற வேலைகளை அது செஞ்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஆக்டிவாக நான் செஞ்ச காலகட்டங்கள் வந்து அந்த 15 வருஷம் தான். இப்போ நான் வந்து ஒரு புது பரிமாணத்தில் ஒரு கார்ப்பரேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பேசிஸ் பேன் ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு டேட்டா சென்டர் ஐடி கம்பெனி. இந்த கம்பெனியில் நான் என்ன பண்ணுறேன்னா ESG டைரக்டராக இருக்கேன், ஹெட்டாக இருக்கேன். அதே சமயத்தில் கம்ப்ளையன்ஸ், கம்பெனிக்கான ரூல்ஸ் லா எப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த ESG அப்படின்னு சொன்னேன்னா, ESGனா பேசிக்கலி அதில் வந்து சமுதாயத்துக்கு எப்படி திரும்பி கொடுக்க போகுது கம்பெனி, கார்பரேட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. சேர்மேனே அவரே வந்து சமுதாயத்துக்கு ஒரு டோனராக இருந்தவர். ஸோ அவர் சமுதாயத்துக்கு நிறைய நன்கொடை கொடுத்தவர். அதனால தான் நான் ஜாயின் பண்ண இடமே ஒரு சமுதாய உணர்வு உள்ள மனிதர் கூட தான் போய் சேரணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்ச உடனே, அப்படி என்ன இருக்கு கோஆபரேட்டிவ்ல, நம்மளும் பூந்து நம்ம மாணவர்களுக்கு எப்படி நான் வந்து உலகளாவிய எஸ் அப்லிஃப்ட் பண்றது அப்படின்னும் அதுவும் ஒரு காரணம் தான். அவர் பேசுறதே அந்த லிங்குவா தான் இருக்கும், நம்ம பசங்களுக்கு ஏதாவது திரும்பி செய்யணும், நீ மை ஸ்கில்ல செஞ்சல இப்போ இதை வச்சு என்ன செய்யலாம், இப்படி நம்ம டேட்டா சென்டர் இந்த ப்ரோக்ராம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதை சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து எதிர்கால இந்த ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, இப்ப டேட்டா சென்டர்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, உலகளாவிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கம்யூனிகேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறனால இப்ப நான் இங்க பேசிஸ் வேல நான் என்ன பண்ணனா ஒரு அகாடமியை லான்ச் பண்ணிட்டோம், டேட்டா சென்டர் அகாடமின்னு ஒரு லான்ச் பண்ணிட்டோம். அதுல முதல் பேட்சே வந்து நம்ம மாணவர்கள் தான். ஸோ 20 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், அது கிட்டத்தட்ட 2 லட்சம் வெள்ளி கிட்ட தெரியுங்களா, ஒரு தலைக்கு வந்து 15,000 வெள்ளி 12,000 வெள்ளி வரும். அந்த காசையை நாங்க வந்து முழுமையா ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து அந்த மாணவர்களில் ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் ஃபார் வாட், அந்த ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரிக்கு, எந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோமோ அதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, மலர் இங்கே இருந்துட்டு கார்ப்பரேட்டில் இருந்துக்கிட்டு என் மைண்டு வந்து எந்த ஆங்கிளில் எப்படி சமுதாயத்துக்கு திரும்பி கொடுக்கலாம், எப்படி கொடுக்க வைக்கணும், ஸோ டொனேஷன்ஸ் கொடுக்கறது, ஸோ நிறையா பண்ணுறது, அதாவது அங்கே இருந்துட்டோம், இப்போ இங்கே இருந்துட்டு எப்படி கார்ப்பரேட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் என் மைண்ட் ஓடிட்டுருக்கு. அதனால் இன்னும் ஒரு படி பசங்களை வந்து குளோபலாக ஆக்கணும், குளோபலாக அந்த குளோபல் எக்ஸ்போஜர் அவங்களுக்கு தேவை அப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் மாணவர்கள் வந்து இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறவங்க, நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டா ஹெல்ப் பண்ணுவீங்களா மலர்? நிச்சயமாக நீங்கள் மை ஸ்கில்ஸ் அறவாரத்துக்கீழே இன்னொரு சஸ்டைனபிலிட்டி ஆம் சொல்லி ஒன்று இருக்குது, அது ப்ரைமஸ் வெல்னஸ், அதையும் நான் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அது வந்து மெயினாக சிங்கிள் மதர்ஸ், PPRல வாழ்கிற அடுக்குமாடி வீடுகளில் இருக்கிற விமனுக்கான ப்ராஜெக்ட், அது ஒரு சைட் ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நான் மேனேஜ் பண்ணி என் டீமையும் எம்பவர் பண்ணிக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், மேபி நான் வந்து இப்போ முந்திலாம் வந்து தொலைக்காட்சிகளில் வரலாம், சில நேரங்களில் ரேடியோ ப்ரோக்ராம் பண்ணலாம், இப்போல்லாம் எங்கடா பிக்சரில் இல்லை, ஏன்னா யாராவது பார்த்தாங்கன்னா எங்கெங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க, எங்கெங்கே செல்வமலை ரொம்ப காணும், எங்கே போனீங்க? ஆமாம், அது எப்படி சொல்றது, அது அமைதியா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் ஒரு படி, இன்னும் பெருசா என்ன பண்ண முடியும், நம்ம பசங்களை எப்படி அதுக்கான வேலைகள்ல கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கேன். அப்படி நீங்க வந்து அது நானும் அதுல ஒரு ஆளா வரணும், நானும் உங்க கூட சேர்ந்து செய்ய போறேன், நானும் ஏதாவது உதவி செய்ய முடியுமா, இல்ல உங்களுக்கே ஏதாவது ஆலோசனைகள் வேணுமா, தாராளமா. நான் என்னைக்குமே தெரியுங்களா என்ன சில நேரத்துல கவலைப்படுவேன்னா, இப்ப வந்து போன் கால் வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சா, ஒரு காலத்துல வந்து போன் நிக்காது, அது போன் பூத்து மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கும், இப்ப கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாயிருச்சு. ஸோ அது சம்டைம்ஸ் என் கணவர்கிட்ட சொல்லுவேன், மாறியாகவும் இருக்கு அது, அந்த சமுதாயத்தோட தொடர்பு வந்து குறவா இருக்கும்போது எல்லாரும் வந்து நல்லது அப்படின்னு நினைப்பாங்க, எனக்கு வந்து லைட்டாக ஒரு கவலை இருக்கு, நான் வந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கிற மாதிரி. ஆனால் ஆக்சுவலி நான் ஒதுங்கலைங்க, அது வந்து ஒரு பதுங்கிறது பாயறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, சாணக்கியத்தனத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி மாஸ்டர் பிளான், எப்படி நம்ம கம்யூனிட்டியை அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஸ்லோலி என் மூலயமா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணேன்.

0: நன்றி சொல்கிறது வந்து நான் சில நேரங்கள் அழுதுருவேன். ஏன்னா வந்து அது அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது. சில நேரங்களில் வந்து அவங்கள்ட்ட காசு பணம் இருக்காது, ஆனால் அவங்க வந்து பிள்ளை வாழ்க்கையை கொடுத்துட்டீங்க அப்படின்வாங்க.
1: ஒரு நாள் முழுக்க சோர்வாக இருந்தாலும் மீண்டும் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு சக்தி உங்கள்கிட்ட சொல்லும்ல, அது என்ன?
0: அது வந்து அது அது ஆஃப்கோர்ஸ் சோர்வாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் சந்தோஷப்படும் போது எங்கெங்க சோர்வு வரும்? ஒரு விஷயத்தை விரும்பி ரொம்ப சந்தோஷமாக செய்யும் பொழுது, ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது, மற்றவங்களுக்காக காட்டுறதுக்காக செய்யாத பொழுது உங்கள் ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் விடிய விடிய உட்கார்ந்தாலும் முடியும்.
1: செல்வ மலர் அப்படின்ற ஒரு பெண்ணிடம் இருந்து இந்த சமுதாயம் எதை நினைவில் வைத்துக் கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: என்ன வந்து நீங்கள் என்ன நினைவில் கொள்ளணும்னா, ஒரு சாதாரண பொண்ணுனாலையும் பல விஷயங்களை பண்ண முடியும், ஒரு சாதாரண பொண்ணுனாலையும் சமுதாயத்தில் ஒரு உருமாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 35 ஏக்கர் நிலத்தில் ஒரு சென்டர், ஒரு மையம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மாணவர்களுக்காக, நம்ம மாணவர்களுக்காக. நாளைக்கு நான் இல்லாமல் இருந்தாலும் கூட ஏதோ நான் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேனே அப்படிங்கிறது சமுதாயம் நினைக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் நான் யார் வாழ்க்கையெல்லாம் நான் வந்து நான் பேசின விஷயங்களாக இருக்கணும், வார்த்தைகளாக இருக்கணும், எந்த மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ அவங்க வந்து பயனடைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க மைண்டில் நினைச்சாலே எனக்கு வந்து அதுவும் ஒரு பெரிய விஷயம். அப்புறம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எப்போதும் சொல்லுவேன், என்னுடைய கடைசி காலகட்டத்தில் என் கடைசி மூச்சு போகும்பொழுது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னை என்ன நினைக்கணும்னா, இந்த பொண்ணு செஞ்சாப்பா, ஏதோ 10 பேருக்கு உதவி செஞ்சாப்பா அப்படின்னு நினைச்சாலே எனக்கு அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க வந்து இது பல பேர் வாழ்க்கையில் ஏதோ பண்ணிருக்குப்பா அப்படின்னு நினைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
1: மின்னல் எஃப்எம்
0: பிரிக்க முடியாதது, மலரையோ மின்னல் எஃப்எம்யோ. ஏன்னா எனக்கு வந்து அடையாளம் கொடுத்ததே சமுதாயத்தில் மின்னல் எஃப்எம் தான். அது எங்கே போனாலும் எந்த நிகழ்ச்சியில் வேணாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆஃப்கோர்ஸ் அதுக்கு பதிசா இருக்கும் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அப்போது 10-15 ஷோ கொடுக்கும் போது யார் பேச போறான்னு ஒரு கேள்வி வந்தப்ப சார் டக்குன்னு பதிசார் சொன்னார், மலர் நீயே பேசுகிறேன் அப்படின்னார். அப்படி யதார்த்தமா சொன்னது அது கடைசியாக வந்து எனக்கு ஒரு 3 வருஷம் நிகழ்ச்சி போனுச்சு. மக்கள் நடுவே நெஞ்சிகள் சவாலி சமாளி யாரெல்லாம் சொல்றது, சரஸ் ரன் பண்ணாங்க, சங்கர் மு சங்கர் வந்து எனக்கு அவர் தான் முதல் தமிழ் குரு. சில நேரங்களில் நான் அந்த முதல் நிகழ்ச்சி படிக்கும் போது இந்த காலேஜ்னுவேன், என்ன காலேஜ் அப்படின்னு கல்லூரி சொல்லு அப்படின்னு சிறப்பா இருக்கும்.
1: அவர் இன்ன வரைக்கும் அதுதான் டாக்டர் சங்கர்.
0: ஓ இப்போ வரைக்கும் நான் எப்போதுமே எங்க போனாலும் சொல்லுவேன் அது. அவரு சில நேரங்களில் அந்த முதல் வரியா ஓகே சொல்லுங்க அப்படின்னு என்ன ஞாபகம் இருக்கு. சரி சரி, மாணவர்கள் வந்து காலேஜ்க்கு போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் தமிழ் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டாரு. நீங்கள் நிகழ்ச்சி மின்னல் எஃப்எம்ல படிக்கிறீங்க அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. குமரன் சார் ஒரு வித்தியாசமா சிந்திக்கிற ஒரு தலைவர்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு, அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும்ல. ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது தென் நீங்க கம்ஃபர்ட்லயே இருக்கிறத விட வித்தியாசமா ஏதாவது பண்ணி பார்ப்போம்னு. எனக்கு ஆக்சுவலி இது அன்சாங் ஹீரோ வந்து, அதாவது சொல்லப்படாத சில பேரை வந்து வெளியே கொண்டு வந்து காமிச்சு இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் இன்னும் பெட்டராக செய்யணும் அப்படிங்கிறது தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ குமரன் வந்து நிகழ்ச்சி படிக்கிறாரு ஒவ்வொரு திங்கட்கிழமை தீராய் செய்யல, அதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்போது பள்ளி காலத்தில் கேட்டது, நம்ம பள்ளியில் படிக்கும் போது தான் கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. மின்னல் வந்து அது எப்படி சொல்கிறது தெரியல, ஆனால் மின்னலுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது.
2: நன்றி, உங்களுடைய அன்பிற்கு நன்றி செல்வமலர். பலருக்கு நீங்க ஒரு உதவியாளர், ஊக்கம், நம்பிக்கை. ஆனா உங்களுடைய அப்பாவுக்கு இன்னமும் நீங்க குட்டி சின்ன தேவதை தான் இருக்கீங்க. தொடரட்டும் உங்களுடைய இந்த சமுதாய சிந்தனையோடு நீங்கள் மேற்கொண்டு வரும் இந்த பணி. ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக இது போன்ற அன்சாங் ஹீரோக்களின் அவங்களுடைய மௌனத்தை கலைத்து அவர்களுடைய குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது தீரா இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அமெரிக்க அதிகாரிகளிடம் கருணை கோர முயற்சிப்பதாக கூறப்படும் ஜோலோவுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என 1MDB பணிக்குழுவின் தலைவர் டத்தோஸ்ரீ ஜோஹரி அப்துல் கானி கருத்துக்கு இணங்குவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். மலேசியாவால் தேடப்படும் லோதெக் ஜோ என்ற தொழிலதிபர் 1MDB நிதி முறைகேடு தொடர்பில் மலேசிய நீதித்துறையின் கீழ் நிறுத்தப்பட வேண்டும் என அரசாங்க பேச்சாளருமான அவர் வலியுறுத்தினார். உயிரிழப்பினை ஏற்படுத்தும் வரையில் போதையில் வாகனத்தை செலுத்தும் தரப்பினர் மீது அரசாங்கம் கட்டாய சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனையை விதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மரணத்தையும் கடும் காயத்தினையும் விளைவிக்கும் குற்றவாளியின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஒற்றுமை துணையமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் மலேசிய வர்த்தகத்தை வலுப்படுத்தும் மக்கள் அமர்வினை தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோ மேற்கொள்ளும். இந்த அமர்வில் சிறு வணிகர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் அரசாங்கத்தின் கொள்கை கொண்டு சேர்க்கப்படும். அதுமட்டுமின்றி அவர்களின் கருத்துக்களும் கேட்டறியப்படும் என அமைச்சர் ஸ்டீவன் சிங் குறிப்பிட்டார். பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அவரது சீன சகாவான ஜீ ஜின்பிங்கும் ஹோமஸ் நீரினை தொடர்ந்து திறந்திருக்க வேண்டும் என்பதற்கு இணங்கியுள்ளனர். அந்த முதன்மை கடல் பாதையை கடக்கும் பெட்ரோலிய போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை சீனாவை நேரடியாக பாதித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. லெபனானும் இஸ்ரேலும் வாஷிங்டனில் புதிய அமைதி சுற்று பேச்சினை நடத்தவுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான அண்மைய போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருக்கும் வேளை இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. முன்னதாக தென் லெபனான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி நகரங்களிலிருந்து குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு எச்சரித்த யூத ராணுவம் ஹஸ்புல்லா தரப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹங்கேரியில் 2020 கோவிட் பெருந்தொற்றின்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அவசரகால ஆட்சி கட்டமைப்பு இன்று அதிகாரப்படியாக முடிவுக்கு வந்ததாக பிரதமர் பீட்டர் மெகாய அறிவித்துள்ளார். பின்னர் யுக்ரைன் மோதலை தொடர்ந்து அந்த கட்டமைப்பு போர்க்கால விதிகளின் கீழ் நீட்டிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை முன்னாள் பிரதமர் விக்டர் ஆபனின் தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

நூற்றாண்டு, ஆனால் அந்த இசை இன்னும் முதல் மழை துளி போலத்தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன் 1976 மே 14 இதே நாளில் அன்னக்கிளி என்ற சிறிய பறவை தமிழ் சினிமா வானில் பறக்க தொடங்கியதுங்க. அதன் சிறகுகளில் இருந்து ஒரு கிராமத்தின் மண் வாசனை, ஒரு தாயின் தாலாட்டு, ஒரு காதலின் அமைதி, ஒரு ஏழையின் நெஞ்சையொறியும் உண்மை, இப்படியாக அந்த நாளில் பிறந்த இசை புரட்சிதான் இன்று 50 ஆண்டுகளாக மக்களின் இதய துடிப்பாக வாழ்கின்றது. அதன் பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இசை கடவுள், இசை ஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்தான். அவரின் இசை வந்த போது பாடல்கள்லாம் கேட்கப்படவில்லை, உணரப்பட்டன. வயல்வெளியில் வேலை செய்தவர் வியர்வைக்கும், மழையில் நனைந்த காதலுக்குமே, தாய்மடியில் தூங்கும் குழந்தைக்கும் கூட அது ஒரு தனிமையில் ஒரு ஆறுதலாக இருந்தது. ஒரு வானொலியில் ஒழித்த அவரது மீட்டு எத்தனை வீடுகளில் சண்டை அமைதியாயிருக்கு அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நம்மளுக்கு அந்த உண்மை தெரியும். ஒரு பேருந்து பயணத்தில் கேட்ட பாடல் எத்தனை காதல்களை உருவாக்கியது தெரியுங்களா? இரவு முழுக்க அழுத ஒருவரின் கண்ணீரை அவரின் இசைதான் துடைத்திருக்கின்றது. இளையராஜா இசை என்பது சரிகள் கமகங்கள் மட்டும் கிடையாது, பலருடைய வாழ்க்கை குறிப்புகள்னே சொல்லலாம். சிலருக்கு முதல் காதல், சிலருக்கு பிரிந்த நினைவு, சிலருக்கு தந்தையின் முகம், சிலருக்கு இழந்த சொர்க்கம். அதனால பாட்டுக்கடையில் இன்று இசை ஞானியின் பாடல்களை நீங்க விசேஷமாக அழைத்து கேட்கலாங்க. 50 ஆண்டுகள் கடந்தும் அவரின் இசை மட்டும் வயதாகவே இல்லை, அது என்ன மாயமும் மந்திரமும் தெரியாது. ஏனெனில் அவர் தாங்க ராஜனா ராஜா தான்.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் பூஜா.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 1 9 1 9.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 1 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. சொல்லுங்க சரவணன், ஜோஹர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க. பாட்டு கடையில இசை ஞானியோட என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
6: எனக்கு அவதார படத்துல இருந்து ஹரிதார பாட்டு, அந்த பாட்டு வேணும். அது வந்து அவரோட 50 இசை பயணத்தை அவரே அவருக்காக எழுதப்பட்டது மாதிரி இருக்கு வரிகள் எல்லாமே.
1: அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் இசை ஞானி.
6: ஆமா,

0: அரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல கூடாதா?
2: எதுல சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கம் உண்டு பண்ணம்மா.

ஓ பொண்ணம்மா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாஜா கிட்ட சொல்லனா வேற யாரு சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்புறம் நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறனா?

0: அப்படி ஒத்துக்கோ.
1: அது என்னமோ உண்மைதாங்க. அதாவது ஆங்கிலத்துல ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க, இந்த பரிந்துரை எல்லாம் இசைஞானியோட பாடலுக்கு தேவைன்னு சொல்றீங்க. கிடையவே கிடையாது, கேட்டா மட்டும் போதுங்க. அது என்னன்னு தெரியல, மனசுல எவ்வளோ பாரம் இருந்தாலுமே கேட்டா அந்த நொடி அப்படியே இலகுவா. அதுல அந்த இசை கடவுளுக்கு அந்த இசையை கொடுத்தவருக்கு நிச்சயமா இந்த வேலையில நம்ம நன்றி சொல்லியே ஆகணும்.
2: பூதான்
1: திலகவதி புக்கெட் ஜாலில இருந்து அழைச்சாங்க, அவங்களும் அதே பாடல் தான் கேட்டாங்க. நீங்களும் அதே பாடல் தானே? பலருடைய காதலாக இசைஞானியோட இசையும் இசைஞானியின் மெட்டுகளும் அவரும் வாழ்ந்திருக்காரு தானே? அப்ப கணவன் மனைவி இடையிலான காதல்ல இசைஞானி ஒரே வெக்கம் உங்களுக்கு
2: எல்லாமே.

0: சொல்லுங்க யமுனா, என்ன பாடல்?
1: எனக்கு காதல் கவிதை படத்துல இருந்து ஹே கொஞ்ச பேசு கோபம் கொண்ட கண்ணம்மா அந்த பாட்டு பிடிக்கும்க்கா. இசைஞானி பத்தி நீங்க பேசுறீங்க இல்லைங்களா, சோ அது என்னவோ தெரியல, சந்தோஷமோ துக்கமோ கவலையோ கோபமோ எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்குமே அவரோட பாட்டை கேட்டா அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக்கா.
0: அது எல்லா மாதிரியான சூழலுக்குமே அவர் பாடல் கொடுத்திருக்கிறாரு.
1: உண்மைக்கா, உண்மை உண்மை.
0: ஏதோ விட்டுட்டாரன்னு கேட்டா கிடையாது, நாம வேணா அவரோட பாடலை கேட்காம விட்டுருக்கலாம்.
1: ஜெனரேஷன்ல கூட எல்லாரும் அவர் பாட்டா கேக்குறாங்களே.
0: அது சொல்லுங்க, தலைமுறை தாண்டி கொண்டாடப்படும் ஒரு இசை ஞானினா அவரு மேஸ்ட்ரோ தான்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7219

0: ரேவதி, உங்களுடைய வாழ்க்கையில இசை ஞானியின் இசை
1: நிலா அது வானத்து மேலே.
0: ஓ, நேரடியாகவே வந்தாச்சு.
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: பிடிச்ச பாட்டா? இப்போ எங்க இருக்கீங்க?
1: இப்ப மகனை வந்து டியூஷன்ல இருந்து ஏத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கு.
0: போய்கிட்டே இருக்கீங்க, பயணத்துல இருந்து கேக்குறீங்களா? சரி, உங்களுக்கு இசை ஞானியின் பாட்டுல என்ன பிடிக்கும்?
1: எனக்கு அவரோட இசையில உள்ள பாடல்கள், இந்த நாட்டுப்புற பாடல்கள் மாதிரி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, அப்படியா? அப்ப கிராமத்து மண்வாசனை உங்களுக்கு பிடிக்கும்?
1: ஆமா, ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, இப்ப உங்க எல்லாரையும் நாங்க எங்க கொண்டு போறோம்?
1: நிலாவுக்கு.
0: நிலாக்குலாம் நம்ம போக முடியாது, கொஞ்சம் அண்ணா
1: போலாம்.
0: ஓ, நீங்க வேற மாதிரி ரேவதி. வாங்க, பாட்டுல நிலாவுக்கு போயிட்டு வரலாம்.

0: சொல்லுங்க கேசவன்.
1: ஓகே, இசை ஞானி இளையராஜா பாட்டு இன்னைக்கு நீங்க ஒளிபரப்பதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இளையராஜா பேர் கேட்டா எமோஷன் தான், எமோஷனல். இன்னொன்னு, அவர் பாட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, லைஃப்னு சொல்லலாம். எல்லார் வாழ்க்கையிலயும், என் வாழ்க்கையில வந்துட்டு நினைக்கிறேன், நான் ரேடியோ வந்துட்டு ஸ்பீக்கர் மட்டும் போட்டு எஸ்டேட்ல, அந்த ஸ்பீக்கர் மட்டும் காதில வச்சு ராத்திரி 12 மணிக்கு மின்னல் எஃப்எம் பண்ண, உறங்காத கண்கள் போடுவாங்க. அப்ப இளையராஜா பாட்டு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். அது ஒரு எமோஷனல். இந்த நீங்க அப்படியே மனசுல பாட்டு கேட்கும் போது கண்ணில பல நினைவுகள் எல்லாம் வருது. சோ அது ஒரு பெரிய வரம் அது.
0: நிச்சயமாக அந்த வரத்தை நம்ம கேக்கலாம் சார். அந்த இசை பலருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்குல்ல.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா எல்லாத்துக்கும். அதுவும் நீ வந்துட்டு அந்த பாட்டு ஒளிபரத்து எப்பயுமே எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எல்லா காலகட்டத்துக்கும்.
0: ஆமா, வாழும் வரை நம்ம எல்லாம் இசையோடு வாழலாம், இசை ஞானியோடு இசையோடு வாழலாம். சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி மின்னலத்தை.

0: இப்போ உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்போ உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்போ உள்ள மாதிரி இப்போ இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலபம்.

0: எனக்கு இசைஞானிகளோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இசைஞானிகளோட அவங்க பாடின பாட்டுல இருந்து தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு வேணும்.
1: அவருடைய பாடல் எந்தெந்த தருணங்களை கேப்பீங்க?
0: மழை டைம்ல கேப்பேன். அப்படி இல்லாக்கா நானு எங்க ஃபேமிலியோட லாங் டிரைவ் போறப்ப நாங்க அந்த பாட்டு கேட்டுட்டே போவோம். கேட்டுட்டே போனாக்கா சீக்கிரமா போய் அந்த டெஸ்டினேஷன்ல சேர்ந்த மாதிரி இருக்கும்.
1: வித்தியாசமான ஒரு இசை பிரியையா நீங்க இருக்கீங்க. ஆமா, அது ஒரு ஒரு கட்டாயம் இல்ல, அது நம்மளோட பயணம் போறதுக்கும் அந்த செடி கொடி மரங்கள் காற்று இதையோட சேர்த்து அவருடைய அய்யப்பா அந்த 80-ஆம் ஆண்டு பாடல்கள் வேற ஒரு உலகத்துக்கு நம்ம கொண்டு போகும்ல.
0: அவர் பாட்டு கேட்டுட்டு போனோமா நம்ம டயர்டு தெரியாது, அப்படியே பாட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டே போறோமா சீக்கிரமா போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க ரொம்ப வந்து கிடா அந்த மாதிரி போவோமா, அதனால
1: நன்றி புனிதா. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இசைஞானியின் இசை வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையாவே மாறி இருக்கு. ஆனா உண்மையை ஒற்றுக்கொண்டே ஆகணுங்க. அதாவது ரசனையை ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த பூமியில் இன்னமும் இசைஞான இசை என்றால் அது மறுக்க முடியாது. அதை தீரா இசை மின்னலாபம் என்றென்றும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த நினைவோடு தீரா இசையிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான் ட்ரீசலா சரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிறைவு பாடல் அவங்களுடைய விருப்ப பாடல் மட்டும் கிடையாது, உங்க எல்லாருடைய பாடலாக கூட இருக்குங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இவ்வாண்டு நாட்டில் மருந்துகளின் விலை நிலையாக உள்ளது. எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக செயலணியியல் உள்ளிட்ட உற்பத்தி செலவுகளை உற்பத்தி நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து இந்த சாத்தியமானது என சுகாதார அமைச்சர் ரத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் குறிப்பிட்டார். மருந்துகள் விலையில் அதிகரிப்பு இருப்பினும் 1 முதல் 2 விழுக்காடு வரை இருக்கலாம் என்ற வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். தொடர்ந்து நீடிக்கும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் மலேசியாவின் உள்நாட்டு வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்து மீள்தன்மையுடன் இருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் வணிக சூழல் நிலைத்திருப்பதையும் மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படுவதை உறுதி செய்வதிலும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என துணையமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபுசியா சாலி கூறினார். தேசிய உணவு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் முயற்சியில் இறக்குமதி செய்யப்படும் 5 வகையான காய்கறிகளுக்கான பகுப்பாய்வு சான்றிதழ் COAவின் தேவை ஜூன் 1 தொடங்கி செயல்படுத்தப்படும். சிவப்பு மிளகாய், வெள்ளரிக்காய், தக்காளி, சாவிக்கீரை, முட்டைக்கோஸ் ஆகியவை அந்த காய்கறிகள் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதன்மை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தெற்கு மாநிலமான கேரளா தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதன் முதலமைச்சரை அறிவித்துள்ளது. 61 வயது வி டி சதீசன் 36 மில்லியன் பேர் வாழும் கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்குள்ள 140 தொகுதிகள் 102 காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. சீனாவும் ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டாம், செயற்கை நுண்ணறிவு AI, உலகளாவிய அறிவியல் போன்ற பல்வேறு முக்கிய துறைகளில் அவை வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த இணங்கியுள்ளன. விளையாட்டு 2026 சைகோ கோல்டன் கிராண்ட் பிரி தடகள போட்டி. ஜப்பானில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் டனிஷ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி 100 மீட்டர் பிரிவில் தனது சொந்த பதிவான 10.46 வினாடிகளை மேம்படுத்த இலக்கிட்டுள்ளார். தனது செயல்திறனை வலுப்படுத்துவதிலும் தற்போதைய வேகத்தை தக்கவைத்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்துவதாக அந்த இளம் ஓட்டக்காரர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

வணக்கம் அனைவருக்கும். உலகம் முழுவதிலும் இருந்து நம்முடைய காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதுமா? ஆமாங்க, டிக்டாக் நேரலைக்கு வந்தாலே யூரோப்ல இருந்து கேட்கிறோம், அமெரிக்காவில இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளிலிருந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியையும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை இன்றும் நிறைந்திருக்க போகின்றது. உங்களுடன் நான் பிரவீன்குமார் நள்ளிரவு 12 வரைக்கும் பேச போகின்றேன். முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள் தான். டபிடி டிபிடியோட ஆரம்பிக்கலாம். இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:33.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. தெலுங்கு திரைப்பட உலகில் இருந்து இன்று ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் அல்லு அர்ஜுன் இவர் இருக்கார் இல்லையா, அந்த புஷ்பா திரைப்படங்கள்ல அவர் செய்த அந்த தனித்துவமான கை கால் அசைவுகள்லாம் இருக்கு இல்லையா, நடன அசைவுகளா இருக்கலாம் இல்ல அந்த திரைப்படத்திலேயே அவர் செய்த அசைவுகளா இருக்கலாம், அந்த தாடிய வருடி புஷ்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிரபலமாகி உலகம் முழுவதும் நிறைய ரீல்களாக வெளியாக்கப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாம சில பேர் வந்து அவங்க வியாபாரங்களை விளம்பரப்படுத்த கூட இந்த மாதிரியான அந்த கை கால் அசைவுகளை, அவருடைய அந்த தனித்துவமான அசைவுகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதனால இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து அவர் நடித்து இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியாக உள்ள ராக்கா அப்படின்ற அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான கை கால் தனித்துவமான அசைவுகளை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு, அதாவது விளம்பர நோக்கத்திற்காக, அவங்க வியாபார விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு காப்புரிமை கேட்டிருக்காங்களாம். ரொம்ப சமீபத்தில் கூட இவர் வந்து அல்லு அர்ஜுன் என்ன பண்ணியிருந்தார்னா, அவருடைய குரல் அடையாளம் இதையெல்லாம் வந்து அவர் பாதுகாக்கணும், யாரும் இதை வந்து விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தை கூட கோரியிருந்தார். இந்த மாதிரியான சம்பவம் ஒரு திரைத்துறையில், அதுவும் இந்திய திரைத்துறையில் நடப்பது வந்து ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாரும் சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு வராங்க. அடுத்த பாடல் புஷ்பா 2 அவர் நடித்த திரையிலிருந்து கேட்கலாம். ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க இது.

0: இப்ப உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அப்ப உள்ள ஆசிரியர்கள் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்ப ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர்.
1: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும்
0: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
2: குடிமக்களே, ஒவ்வொரு ஆண்டு மே 31 முன் நிலவரியை செலுத்துங்கள். தாமதமாக நிலவரியை செலுத்தினால் அபராதம் மற்றும் நிலப்பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அதிர்ஷ்ட குழுக்களை வெல்ல EPTGNS போர்ட்டலில் நேரடியாக பணம் செலுத்துங்கள். பதிவிறக்கம் செய்ய இப்பொழுதே EPTGNS போர்ட்டலை பார்வையிடவும். N9Pay மூலமாகவும் பணம் செலுத்தலாம். உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும் வாய்ப்பை தவிர்த்து விடுங்கள். நிலவரி செலுத்தி நிலத்தை பாதுகாப்போம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலே
1: கோவம் ஒருத்தவங்க மேல எப்படி அவங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டுவீங்க?
2: உஷா வந்திருக்கீங்க, சொல்லுங்க உஷா, நீங்க எப்படி காட்டுவீங்க?
3: வீட்டுக்காரனா அவர் மூஞ்ச பாக்க மாட்டேன், அப்படி சொல்லுவேன், இல்லாட்டினா அது கூட சொல்லவே மாட்டேன்.
1: அப்புறம்
3: நான் கோவமா இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இந்தி கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு மேபி ஒரு மூணு நாலு நாள் போவோம். இப்ப எல்லாம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க கேட்பாங்க, அம்மா ஏமா அப்பா கேக்குறாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க, என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்களை நோண்டி விட்டுருவாங்க.
1: அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கும். சரி, முதல்ல யாரு பிரச்சனை வந்தா முதல்ல யாரு இறங்கி வருவா?
3: என் வீட்டுக்காரர் தான். நான் ரொம்ப ஸ்டபன் மகன்,
1: உங்களுக்கே தெரியுது.
3: அவர் தங்கமான மனுஷன், இறங்கி வந்துருவாரு. என் மேல தப்பு இருந்தாலும் கூட அவர் தான் சாரி கேட்பாரு.
2: அப்படியா? அப்படிப்பட்ட மனசு யாரு? யார் சாமி இவரு?

நடித்துள்ள வீர பத்ருடு அப்படின்ற திரைப்படம் இன்று உலகம் முழுதும் வெளியாகவிருந்தது. தமிழில் கருப்பு அப்படின்னும் வெளியாகவிருந்தது. இரண்டு மொழிகளில், இன்னும் நிறைய மொழிகளில் வெளியாக உள்ள ஒரு திரைப்படம். ஆனால் இன்று காலை வெளியாக வேண்டிய அந்த ஒரு திரைப்படம் சில சிக்கல்களால், நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க தயாரிப்பாளர்களுக்கும் இந்த நிதியாளர்களுக்கும், அதனால் வந்து அந்த திரைப்படத்தின் வெளியீடு வந்து தடைப்பட்டிருக்கு. எப்போ திரைப்படம் வெளியாகும் அப்படின்ற அந்த அதிகாரப்பூர்வ தகவல் இப்போது வரை வந்து வெளியாகாமல் இருக்கின்றது. இந்த வேளையில் நிறைய பேர் டிக்கெட் முன்பதிவுலாம் செய்த பிறகும் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த படக்குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நேரமும் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம், தீர்க்கப்படுவதற்காக படக்குழுவும் சரி நடிகர் சூர்யாவும் சரி அவங்களால முடிந்ததை செய்து வருகிறார்கள். அதனால எப்போது வேணாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து படம் வந்து நாளைக்கே வெளியாகக்கூடிய வாய்ப்பு கூட இருப்பதாக அந்த படக்குழு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரவில்லை. எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நிறைய பேர் தெலுங்கு திரையுலக கூட காத்துட்டு இருப்பாங்க அந்த திரைப்பட வெளியீட்டிற்காக. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்றதான் அவங்களோட நம்பிக்கையும் கூட. அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

பீம்ஸ் செசிரோலியோ மற்றும் பிரணவி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இன்று பார்த்தோம்னா அந்த தெலுங்கு திரையுலகிலும் சரி தமிழ் திரையுலகிலும் சரி பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது 2 நாளுக்கு முன்பு கூட நம்ம பேசியிருந்தோம், சூர்யா

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்வளவு பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

என்னைக்காவது நம்ம பணியிடங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடாம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இல்லாம இந்த உணவும் வந்து எங்கேயும் வந்து நம்ம வாங்கிட்டு வராம அப்படியே வந்துட்டோம்னா ஒரு விஷயத்தை தான் நம்பி இருப்போம். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா தானியங்கி விற்பனை இயந்திரம் என்று கூறக்கூடிய வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல கூறுவாங்க. உலகிலேயே ஒரு நாட்டில் பார்த்தோம்னா வந்து 4 கோடிக்கும் அதிகமான இந்த தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான்ல இருக்கும். அதாவது ஜப்பான் மக்கள் தொகையில ஏறத்தாழ 40 பேருக்கு ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரம் இந்த விகிதத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து உணவுகள் மட்டும் இருக்காதான், நிறைய பலவிதமான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவுகளை தவிர்த்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பனிக்கூழ் ஐஸ்கிரீம் இருக்குமா, அதோடு இல்லாம குடைகள், மலர்கள், பொம்மைகள், அப்புறம் இந்த நிறைய சுற்றுப்பயணிகள் வருவாங்க இல்லையா இந்த மாதிரி நாடுகளுக்கு, ஜப்பான் மாதிரியான நாடுகளுக்கு, அவங்க பயன்படுத்துற விதமாக ஒரு முறை மட்டுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு புகைப்பட கருவி, அதாவது டிஸ்போசபிள் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து இந்த தானியங்கி விற்பனை இயந்திரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் சங்கர் மகாதேவன் கொண்டு வராரு இதோ.

0: சிறு வணிகர்கள் தொழில் முனைவோருக்கு 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியுதவி வழங்க அரசாங்கம் தயார். போதையில் வாகனத்தை செலுத்தும் தரப்பினர் மீது அரசாங்கம் கடும் தண்டனையை விதிக்க வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9:00 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இவ்வாண்டு 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான குறுங்கடன் வசதிகளை மடானி அரசாங்கம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 400,000 மேற்பட்ட குறு தொழில் முனைவோர் தலா 100,000 ரிங்கிட் வரையிலான கடன்களை பெற்று பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன் தொடர்பான பல்வேறு திட்டங்கள் தகோ நேஷனல், அமனா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்யாட், அக்ரோ பேங்க், அமனா ராக்யாட் மன்றம் மாரா போன்ற நிதி கழகங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக மூலதன தட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் சிறு வணிகர்கள், வியாபாரிகள் குறுந்தொழில் முனைவோரை சென்றடைவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடுமாறு சம்பந்தப்பட்ட நிதிக்கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அமெரிக்க அதிகாரிகளிடம் கருணை கோர முயற்சிப்பதாக கூறப்படும் ஜோலோவுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என 1MDB பணிக்குழுவின் தலைவர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி கருத்துக்கு இணங்குவதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். மலேசியாவால் தேடப்படும் லோ தெக் ஜோ என்ற தொழிலதிபர் 1MDB நிதி முறைகேடு தொடர்பில் மலேசிய நீதித்துறையின் கீழ் நிறுத்தப்பட வேண்டும் என அரசாங்க பேச்சாளருமான அவர் வலியுறுத்தினார். அவர் நாட்டிற்கு இழைத்த துரோகம் மிகப்பெரியது, சற்றும் ஏற்றுக்கொள்ள இயலாதது என்றார் அவர். இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என டத்தோ ஃபாமி சொன்னார். இவ்வாண்டு நாட்டில் மருந்துகளின் விலை நிலையாக உள்ளது. எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக செயலணியியல் உள்ளிட்ட உற்பத்தி செலவுகளை உற்பத்தி நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து இது சாத்தியமானதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் குறிப்பிட்டார். மருந்துகள் விலையில் அதிகரிப்பு இருப்பினும் 1 முதல் 2 விழுக்காடு வரை இருக்கலாம் என்ற வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். நடப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இச்செலவுகளை ஏற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கும் மருந்தகங்களுக்கும் அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் மலேசிய வர்த்தகத்தை வலுப்படுத்தும் மக்கள் அமர்வினை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் குஸ்காப் மேற்கொள்ளும். இந்த அமர்வில் சிறு வணிகர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் அரசாங்கத்தின் கொள்கை கொண்டு சேர்க்கப்படும். அதுமட்டுமின்றி அவர்களின் கருத்துக்களும் கேட்டறியப்படும் என அமைச்சர் ஸ்டீவன் சிங் குறிப்பிட்டார். அரசாங்க செயல்பாட்டில் எந்தவொரு முடிவினையும் எடுக்கும் முன் அவர்களின் கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது அந்த அமர்வின் நோக்கம் என்றார் அவர். இதில் மாநில பிரதிநிதிகள், அரசாங்க சார்பற்ற அமைப்புகள், சிறு வணிகர் சங்கங்களும் பங்கேற்கும் என்றார் அவர். உயிரிழப்பினை ஏற்படுத்தும் வரையில் போதையில் வாகனத்தை செலுத்தும் தரப்பினர் மீது அரசாங்கம் கட்டாய சிறை தண்டனையை உள்ளிட்ட கடும் தண்டனையை விதிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மரணத்தையும் கடும் காயத்தினையும் விளைவிக்கும் குற்றவாளியின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட வேண்டும் என ஒற்றுமை துணையமைச்சர் ஆர் யுனீஸ்வரன் வலியுறுத்தினார். மது போதைப்பொருள் போதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு கடுமையான குறிப்பிட்ட தண்டனைகளை வழங்குவதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்கள் செய்வது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நீடிக்கும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியிலும் மலேசியாவின் உள்நாட்டு வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்து மீள்தன்மையுடன் இருப்பதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் வணிக சூழல் நிலைத்திருப்பதையும் மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கப்படுவதை உறுதி செய்வதிலும் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது என துணையமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசியா சாலி கூறினார். அதன் கண்காணிப்புகளில் தரம் உயர்த்துதல் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு முறைகள் வாயிலாக தொழில் முனைவோர் மத்தியில் நிலவும் அதிகாரத்துவத்தை குறைக்க இயலும் என அவர் சொன்னார். தேசிய உணவு பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் முயற்சியில் இறக்குமதி செய்யப்படும் 5 வகையான காய்கறிகளுக்கான பகுப்பாய்வு சான்றிதழ் COAவின் தேவை ஜூன் முதலாம் நாள் தொடங்கி செயல்படுத்தப்படும். சிவப்பு மிளகாய், வெள்ளரிக்காய், தக்காளி, சாவிக்கீரை, முட்டைக்கோஸ் ஆகியவை அந்த காய்கறிகள் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு சந்தைக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட காய்கறிகள் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்படுகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: இந்தியாவின் முதன்மை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தெற்கு மாநிலமான கேரளா தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதன் முதலமைச்சரை அறிவித்துள்ளது. 61 வயது வி டி சதீசன் 36 மில்லியன் பேர் வாழும் கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்குள்ள 140 தொகுதிகளில் 102 காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக ராகுல்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகளாக இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி வரும் கட்சியாக இருந்து வந்தது. ஆனால் அண்மை ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக கட்சியிடம் அது தனது செல்வாக்கை பெருமளவில் இழந்துள்ளது. தற்போது 4 மாநிலங்களை மட்டுமே அது தன் வசம் வைத்துள்ளது. பெய்ஜிங்கில் சந்தித்துக் கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அவரது சீன சகாவான ஸீ ஜின்பிங்கும் ஹோமஸ் நீரினை திறந்தே இருக்க வேண்டும் என்று இணங்கியுள்ளனர். அந்த முதன்மை கடல் பாதையான ஹோமஸ் நீரிணையை கடக்கும் பெட்ரோலிய போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை சீனாவை நேரடியாக பாதித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. எதிர்காலத்தில் அந்த நீரிணையை சீனா சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் அதிக அளவில் அமெரிக்க எண்ணெயை கொள்முதல் செய்வதில் ஜி ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். சீனாவும் ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம், செயற்கை நுண்ணறிவு, AI, உலகளாவிய அறிவியல் போன்ற பல்வேறு முக்கிய துறைகளில் அவை வியூக ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த இணங்கியுள்ளன. அந்த உடன்பாடு 5 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வெவ்வேறு நாகரிகங்களுக்கு இடையே பரிமாற்றங்களையும் கற்றலையும் மேம்படுத்த இயலும் என்று கூறப்படுகிறது. லெபனானும் இஸ்ரேலும் வாஷிங்டனில் புதிய அமைதி சுற்று பேச்சினை நடத்தவுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான அண்மைய போர் நிறுத்தம் செயல்பாட்டில் இருக்கும் வேளை இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. முன்னதாக தென் லெபனான் உள்ளிட்ட கிழக்கு பகுதி நகரங்களிலிருந்து குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு எச்சரித்த யூத ராணுவம் ஹஸ்புல்லா தரப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த யூதப்படை நடத்திய வான் தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். ஹங்கேரியில் 2020 ஆண்டு கோவிட் பெருந்தொற்றின்போது அறிமுகப்படுத்தப்பட்ட அவசரகால ஆட்சி கட்டமைப்பு இன்று அதிகாரப்படியாக முடிவுக்கு வந்ததாக பிரதமர் பீட்டர் மேக்யா அறிவித்துள்ளார். பின்னர் யுக்ரைன் மோதலை தொடர்ந்து அந்த கட்டமைப்பு போர்க்கால விதிகளின் கீழ் நீட்டிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை முன்னாள் பிரதமர் விக்டர் ஆபனின் தலைமைத்துவத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. அண்டை நாடான யுக்ரைனில் நடந்த போர் காரணமாக 170 மேற்பட்ட அவசரநிலை தொடர்பான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. விளையாட்டு. ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 சேகோ கோல்டன் கிராண்ட் ப்ரீ தடகள போட்டியில் நாட்டின் அதிவேக ஓட்டக்காரர் டனிஷ் இஃப்திகார் மொஹமட் ரொஸ்லி 100 மீட்டர் பிரிவில் தனது சொந்த பதிவான 10.46 வினாடிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளார். அந்த இளம் ஓட்டக்காரர் தனது செயல்திறனை வலுப்படுத்துவதிலும் தற்போதைய வேகத்தை தக்கவைத்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். இவ்வேளை 2025 தாய்லாந்து சி விளையாட்டுப் போட்டியில் டனிஷ் இஃப்திகார் 10.18 வினாடிகளில் ஓட்டத்தை நிறைவு செய்து சாதனை படைத்தார். சிறு வணிகர்கள், தொழில் முனைவோருக்கு 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியுதவி வழங்க அரசாங்கம் தயார். போதையில் வாகனத்தை செலுத்தும் தரப்பினர் மீது அரசாங்கம் கடும் தண்டனையை விதிக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1954 இன்றைய நாளில் ஜோஹர் மாநிலத்தின் முதல் வெள்ளை பகுதியாக மர்சிங் மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை ஜோஹர் மந்திரி பசார் டாக்டர் ஷேக் அப்துல் காதிர் முகமது பத்துபஹா ஜலான் சுல்தானாவில் உள்ள நகராட்சி திடலில் வெளியிட்டார். 400 சதுர மைல் பரப்பளவிலான மர்சிங் மாவட்டத்தில் சுமார் 22,000 பேர் வசித்து வந்தனர். இந்த அறிவிப்பின் வழி அப்பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வந்தன. இதன் மூலம் மக்கள் உணவுப் பொருட்களை சுதந்திரமாக வாங்கவும் சேமிக்கவும் அந்த பகுதியின் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் வேலையிட்ட பகுதிகளுக்கு வெளியில் இருக்கவும் இரவு நேரங்களில் எந்தவித சிறப்பு அனுமதியும் இன்றி சுதந்திரமாக செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த வெள்ளை பகுதி அறிவிப்பை விளக்கும் 65,000 துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதோடு மேலும் 11,000 பிரசுரங்கள் விமானங்கள் மூலம் வானில் இருந்து வீசப்பட்டன. இந்த அறிவிப்பு மலாயாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாத செயல்பாடுகளை ஒழிப்பதில் அரசாங்கம் பெற்ற மற்றொரு வெற்றியாகும்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். அன்பான நேயபெரு மக்களே, சென்ற வாரம் இஸ்லாமிய வரலாறு என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வியுடன் முடித்திருந்தோம். என்னவென்றால், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இறைவன் எல்லாவற்றையும் படைத்தான் என்றால் இறைவனை யார் படைத்தார்? அதற்கான பதிலும் சொன்னோம். என்னவென்றால், இறைவனை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்தும் படைக்கப்பட்டவை. படைக்கப்பட்டவைகளுக்கு உருவாக்கியவனும் படைத்தவனும் இருப்பது நியாயம். ஆனால் இறைவன் அல்லாஹ் படைக்கப்பட்டவன் கிடையாது. அவன் ஆதியுமானவன், அந்தமுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் மற்றவன். அல்லாஹுக்கு யாரும் தேவையில்லை. நம்மளுடைய செயல்களோ, நம்மளுடைய நலவுகளோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளோ எதுவுமே அல்லாஹுக்கு தேவை கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல் அமலை செய்யறதுனால அல்லாஹ்வினுடைய கண்ணியத்திலே ஒரு இன்ச்சு கூட போக போறது கிடையாது. நாம எல்லாரும் சேர்ந்து இறை மறுப்பாளர்களானாலும் அல்லாஹுவுக்கு அவனுடைய கண்ணியத்திலே சிறு குறைவும் ஏற்பட போவது கிடையாது. அவன் தேவையற்றவன். அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன். லம் எலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிள்ளையுமல்ல, அவனுக்கும் பிள்ளைகள் கிடையாது. அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கும் பிள்ளைகள் பிறக்கப் போவதும் இல்லை. ஆக அப்படிப்பட்டவன் அல்லாஹ். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அந்த சூறால இறைவன் முடிக்கக்கூடிய இந்த 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்? அல்லாஹ் தவிர இருக்கக்கூடிய அனைத்தும் படைக்கப்பட்டவை. அல்லாஹ் படைப்பாளன். படைக்கப்பட்டதுக்கு தான் ஆரம்பமும் முடிவும் இருக்கும். படைப்பாளனுக்கு அப்படி என்று ஒன்று இருக்காது. அதை நாம் புரிவதற்கு நம்முடைய மூளை பத்தாது. ஏனென்றால், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனை திறன் ஒரு குறுகிய வட்டத்தில் உள்ளது. எல்லாவற்றையும் புரிய முடியாது. ஆகவே இறைவனை யார் படைத்தார் என்ற கேள்வி தவறானது. அன்பான நேயபெரு மக்களே, உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்துல முதல்ல ஒருத்தர் வந்தாரு, ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், மூணாவது ஒருத்தர் வந்தாரு. யாருங்க முதல்ல வந்ததே? இந்த அப்துல்லா தான் முதல்ல வந்தாருன்னு சொல்றோம். அப்ப அந்த முதல்ல வந்தார்ல, அதுக்கு முன்னால யாரு வந்தது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா, என்னப்பா நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கியா, என்ன கேள்வி கேட்கிற? முதல்ல வந்தது அப்துல்லா, இல்ல அவருக்கு முன்னால யார் வந்தா என்ற இது போன்ற கேள்விகள் போன்றதுதான். எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான் என்றால் அல்லாஹுவை யார் படைத்தது என்ற கேள்வியும். ஆக இது அறிவுபூர்வமான கேள்வி அல்ல. சரி, நம்ம அடுத்த தரவுக்கு போவோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அறிவை படைத்தான், எழுதுகோலை படைத்தான், திட்டங்களை போட்டான், விதிகளை எழுதினான். அதுக்கு பின்னால என்ன செஞ்சான் அல்லாஹ்? அதற்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தான். ஏன்னா அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், அவன் அமைத்த அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தையும், அவன் கொடுத்த அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு நரகத்தையும் இறைவன் படைத்து விட்டு சொன்னான். சொர்க்கத்தை பார்த்து சொன்னான், இந்த சுவனம் என் கட்டளைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்களுக்கு, பெருமை அடித்து திரிபவர்களுக்கு இந்த இடம் கிடையாது என்பதாக சொன்னான். நரகத்தை பார்த்து சொன்னான், என்னுடைய கட்டளைகளின்படி நடக்காமல், என் விதிகளை பொருந்தி கொள்ளாமல் புலம்பி திரிந்து இறைவனையே மறுத்த மக்களுக்கு என்பதாக இறைவன் சொன்னான். இது அவனுடைய திட்டம். அன்பான நேயபெரு மக்களே, சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கின்றான். பிறகு என்ன நடக்கிறது? இந்த உலகம், இந்த உலகத்திற்கு தேவையான பொருட்கள், கடல், தாவரங்கள், உயிரினங்கள், ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் என்பதாக அல்லாஹ் பல படைப்புகளை படைக்கின்றான். அதனுடைய விவரிப்பு, எந்த நேரத்தில் எந்த பொருளை படைச்சான், டைனோசரை படைச்சானா இல்லையா, இல்ல அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு என்பதனுடைய விவரமான தரவுகள் ஹதீஸிலோ குர்ஆனிலோ வரலாறுகளிலோ இல்லை என்பதால் அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் விஞ்ஞானிகளினுடைய கருத்தின்படி இது போன்ற உயிரினங்களுடைய எலும்புகள் கிடைத்திருப்பதால் அதையும் அல்லாஹ் ஒரு காலத்திலே படைத்திருக்கலாம். அவைகளுக்கும் சில வரையறைகளை வைத்திருக்கலாம். அல்லாஹு ஆலம், அல்லாஹுவே நன்கறிந்தவன். பிறகு இது போன்ற எல்லா படைப்புகளையும் படைத்து உலகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பரிபூர்ணமடைத்த பிறகு அல்லாஹ் ஒரு படைப்பை படைக்கின்றான். மலக்குமார்களைப் போல அல்லாது, மலக்குமார்கள் வானவர்கள், ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அன்பான நேய பெருமக்களே, ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட அந்த வானவர்கள் அல்லாஹ் எதை சொன்னாலும் செய்யக்கூடியவர்கள். யஃஅலூன மா யுஅமரூன், அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அச்சு பிசகாமல் அப்படியே செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு மாறு செய்வது என்ற தன்மையே கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டது ஒளியிலிருந்து. பிறகு அல்லாஹ் புகை கலந்த நெருப்பிலிருந்து ஒரு படைப்பை படைக்கின்றான். அந்த படைப்பிற்கு பெயர்தான் ஜின் வர்க்கத்தினர். மனிதர்களையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய வரலாற்றை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், அல்லாஹ் எழுதுகோலை அறிவை படைத்த பிறகு திட்டங்களை தீட்டுகின்றான். திட்டங்களை தீட்டிய பிறகு ஒரு முடிவெடுக்கின்றான். பேச்சு கேட்டு நடக்கிறவங்களுக்கு சொர்க்கம், கேட்காம நடக்கிறவங்களுக்கு நரகம் என்று சொர்க்க நரகத்தை படைத்துவிட்டு உலகத்திற்கு தேவையான அனைத்து தாவரங்கள் உயிரினங்களையும் படைத்துவிட்டு பிறகு மலக்குமார்களுடைய படைப்பிற்கு பிறகு ஜின் வர்க்கத்தினரான ஜான் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு ஆதம் அலைஹிவசலாம் எவ்வாறு ஆதி தந்தையோ, அந்த ஜின் வர்க்கத்தினருக்கு ஆதி தந்தையாக இருக்கக்கூடிய ஜான் என்பவரை அல்லாஹ் புகை கலந்த நெருப்பிலிருந்து படைக்கின்றான். ஜான் என்ற அந்த ஜின் வர்க்கத்தினுடைய ஆதி தந்தையை பற்றி வல்ல இறைவன் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மான், நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சூராதான், அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக நாம் ஜான் என்ற ஜின் வர்க்கத்தினருடைய ஆதி தந்தையை மிம்மாரிஜி மின்னார், ஜுவாலையுடன் எரியக்கூடிய புகை கொண்ட நெருப்பிலிருந்து படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஜின் வர்க்கத்தினருடைய படைப்பு ஆரம்பமாகிறது. முதன் முதலாக அல்லாஹ் ஜான் என்ற ஜின் வர்க்கத்தினுடைய ஆதி தந்தையை அல்லாஹ் படைக்கின்றான். அவருக்கு தார்னூஷ் என்ற ஒரு பெயரும் இருந்ததாக வரலாற்றாய்வாரர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த ஜானை தொடர்ந்து ஜின் வர்க்கத்தினர் பல்கி பெருகுகிறார்கள். கூட்டங்களாக, கோத்திரங்களாக, பெரும் சமுதாயமாக அந்த ஜான் ஆதி தந்தையினுடைய கூட்டம் பெருகுகிறது. இவர்களை இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றான். அவர்களுக்கென்று வரைமுறைகளையும் விதிமுறைகளையும் சட்டங்களையும் ஏற்படுத்தி நீங்கள் இவ்வாறுதான் வாழ வேண்டுமென்று வாழ்க்கை நெறியையும் கொடுத்து இறைவன் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே போக போக அந்த ஜின் வர்க்கத்தினர் தங்களுடைய மூர்க்க குரத்தின் காரணத்தினால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதும், அநியாயங்கள் செய்வதும், பெரும் அக்கிரமும் இழைப்பதுமாக இறை கட்டளையை மீற ஆரம்பிக்கிறார்கள். இறைவன் படைத்தது அவன் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக, அவன் சட்டத்தை மீறாமல் பணிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த ஜான் என்ற ஆதித்தந்தையிற்கு அவர்களுடன் சேர்ந்து படைக்கப்பட்ட இந்த படைப்பினர் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள், அக்கிரமங்கள் புரிய ஆரம்பிக்கின்றார்கள். இறைவனுடைய வேதனை வருகிறது. வல்ல இறைவன் இவர்கள் அனைவரையும் ஒரேடியாக அழித்தொழித்து விடுகின்றான். ஜானை ஆதித்தந்தையாக கொண்ட அந்த ஜின் வர்க்கம் அழித்தொழிக்கப்படுகிறது. அந்த முதல் கட்ட ஜின் படைப்பின் அனைத்து ஜின்களும் அழிக்கப்படுகிறார்கள். பிறகு காலங்கள் செல்கிறது. வரலாற்றாய்வார்களும் ஆராய்ச்சியாளர்களும் கூறுகிறார்கள், ஏறத்தாழ ஒரு 24,000 வருடங்கள் கலந்திருக்கலாம். அன்பான நேய பெருமக்களே, விஞ்ஞானிகள் இந்த உலகத்துக்கு வயசு சொல்லும் போது மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய காலங்களை சொல்கிறார்கள். நம்ம கென்திங் ஹைலேண்ட் போறோம், அந்த கேபிள் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கீழே பார்க்கக்கூடிய அந்த மலை காடுகள் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பதாக உள்ள காடுகள் என்பதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இத்தனை மில்லியன் வருஷமா இருக்கக்கூடிய இந்த உலகம் மனித வரலாறு என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச நாள் காட்டியிலே அதனுடைய வரலாறு தான் தெரியும் என்றால், அல்லாஹ் இந்த உலகத்தை 1,300 கோடி வருடங்களுக்கு முன்னால் படைத்தான் என்றால் இந்த ஆண்டுகளிலே நடந்தது என்ன, அதை விளக்குவதற்காகத்தான் சொல்கின்றேன். இந்த ஜின்களினுடைய படைப்பு, முதல் படைப்பு படைத்த பிறகு ஏறத்தாழ 24,000 வருடங்களாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. சில நேரங்களுக்கு

0: படைக்கின்றான். அந்த வர்க்கத்தினருக்கு சில சக்திகளையும் அவர்களுக்கென்று சில மாற்றங்களுடனும் அந்த ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கென்று சில சட்டதிட்டங்களை ஏற்படுத்துகின்றான். இதற்கு முன்னால் இருந்த ஜானினுடைய அந்த வம்சத்தினர் செய்த தவறுகளை அதை அடிப்படையாக கொண்டு வேறு சில சட்டங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த புதிதாக வந்த ஹலியஈஷ் என்ற இந்த தந்தையினுடைய வம்சாவளியினருக்கும் இந்த ஜின் வர்க்கத்தினருக்கும் சில சட்டத்திட்டங்களை இவர்களுக்கென்று சில வரைமுறைகள் வைத்து இறைவன் அவர்களை வாழ வைத்தான் இந்த பூமி பந்திலே. அன்பான நேய பெருமக்களே, இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்களுடைய இனமான ஜான் இனத்தை அல்லாஹ் எதனால் அழித்தானோ அதைவிட பூதகரம் கொண்டு இவர்கள் வேறு பெரும் அக்கிரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ஏற்கனவே எழுதிவிட்டான். என்ன எழுதிவிட்டான்? என் திட்டங்களையும் சட்டங்களையும் யார் எடுத்து கொண்டு வாழ்கிறார்களோ, பொறுத்து கொண்டு வாழ்கிறார்களோ, நன்றி செலுத்தி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுவனமும் ஏற்காதவர்களுக்கு நரகமும் என்ற சட்டத்தை திட்டத்தை ஏற்படுத்திய அல்லாஹ் இவர்களுக்கும் அதே சட்டம்தான். எனவே இவர்கள் தவறுகள் புரிய, அக்கிரமங்கள் புரிய, அநியாயம் புரிய இவர்களையும் அல்லாஹ் அழித்தொழிக்கின்றான். காலச்சக்கரம் மீண்டும் சுழல்கிறது. முதலிலே ஜானை படைத்து அவரையும் அழித்துவிட்டான். இரண்டாவதாக ஹலியஈஷை படைத்து அந்த வர்க்கமும் அழிந்துவிட்டது. ஏனென்றால் இறைவன் நீதியாளன். அவன் ஏற்படுத்திய திட்டமென்ன, சட்டமென்ன? சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை, அதை அக்கிரமத்தாலும் அநியாயத்தாலும் மாறு செய்து வாழ்பவர்களுக்கு இப்பூமி பந்திலே இடமில்லை என்பதால் இறைவன் இந்த இரண்டு வர்க்கத்தையும் அழித்துவிட்டு மறுபடியும் சில 24,000 வருடங்களுக்கு மேலாக அந்த வர்க்கங்களுக்கினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் மற்றுமொரு வர்க்கத்தை படைக்கின்றான். அந்த ஜின் வர்க்கத்தினருக்கு மலிகா என்ற ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவருக்கென்று சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கான வாழ்வியல் தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து இறைவன் இந்த பூமி பந்திலே இவர்களுக்கான வாழ்வை மறுபடியும் பரிசாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இவர்கள் என்ன, இவர்களுடைய மூதாதையர்களைப் போல் இவர்களும் தவறு செய்ய, இவர்களும் நெறி தவற, இவர்களையும் அல்லாஹ் இவர்களுடைய தவறுகளின் காரணமாக அழிக்கின்றான். இவ்வாறாக முதலாவதாக ஜான், இரண்டாவதாக ஹலியஈஷ், மூன்றாவதாக மலிகா என்று இந்த மூன்று வர்க்கத்தினரும் அழிக்கப்படுகிறார்கள். காலச்சக்கரம் மீண்டும் சுழல்கிறது. அடுத்தபடியாக இந்த ஜின் வர்க்கத்தினரினுடைய நான்காவது படைப்பை படைக்கின்றான். அவர்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவர்களுடைய நிலைமை என்ன நடந்தது, அதை பற்றி வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம். ஆக இறைவன் படைத்த படைப்புகளில் ஆரம்பத்திலே எழுதுகோல், அதற்கு பிறகு திட்டங்கள், சொர்க்கம், நரகம், மலாயக்கத்துமார்கள், முதன் முதலாக இந்த பூமி பந்திலே வாழ வைப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் ஜின் வர்க்கத்தினர் என்று சொல்லப்படக்கூடிய ஜின்கள். இவர்களில் முதலாவது வர்க்கத்தினர் ஜானை ஆதித்தந்தையாக கொண்டவர்கள், இரண்டாவதவர்கள் ஹலியஈஷை தலைவராக கொண்டவர்கள், மூன்றாம் வர்க்கத்தினர் மலிகாவை தலைவராக கொண்டவர்கள். இந்த மூன்று வர்க்கத்தினரும் ஏறத்தாழ ஒவ்வொரு வர்க்கமும் 24,000-25,000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து இறை கட்டளைகளின்படி நடக்காமல் மாறு செய்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். நான்காவது வர்க்கமாக இறைவன் படைத்ததை யார், அவர்களின் பெயர் என்ன, அதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அவனுடைய கட்டளைகளின்படி கேட்டு பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். பாபாஸ்

இரண்டு இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்களை தொடர்ந்து கேட்டோம் இல்லையா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றோடு அவருடைய முதல் திரைப்படம் அன்னக்கிளி வெளியாகி 50 வருடங்கள் வந்து நிறைவாகின்றது. ஒரு பெரிய சகாப்தம் இல்லையா இசைஞானி என்பவர். அவரை பற்றி இன்று காற்றின் மொழியில் பார்த்தோம்னா, 12:10 மேல் நீங்க எல்லாரும் அழைத்து பேச போறீங்க. அவருடைய இசை உங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த அளவிற்கு வந்து உங்களை மாற்றியது, உங்களின் அந்த இசை ரசனையை மாற்றியது, எந்த அளவிற்கு அவருடைய பாடல்கள்லாம் பிடிக்கும், இதையெல்லாம் வந்து 10 மணிக்கு மேல நீங்க அழைத்து பேச போறீங்க. அடுத்த பாடல் கார்த்திக் மற்றும் சுசித்ரா கொண்டு வராங்க, அர்ச்சனா அர்ச்சனா எனும் அந்த ஒரு பாடல் இது.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

சத்யா அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அந்த நண்பர்கள் எல்லாம் குழுவா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் இந்த தங்கி ஏதாவது கொண்டாட்டம்லாம் இருக்கும் இல்லையா நண்பர்கள் குழுவோட, அப்ப வந்து ஏதாவது ஒரு நண்பர்கிட்ட தான் இந்த ஒரு பொறுப்பை வந்து எப்போதும் ஒப்படைப்பாங்க. என்னன்னா இந்த பாடல்கள், அதாவது ஒளிபெருக்கில இந்த இந்த பாடல்கள்லாம் வேணும், இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவர் சரியா செய்வார். இந்த நேரத்திற்கு இந்த கொண்டாட்டத்திற்கு ஏதுவான பாடல்கள் எல்லாம் சரியா ஒளிபரப்புவாங்க. அந்த மாதிரி யாராவது ஒரு நண்பர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்குன்னு ஒரு வேலையே வந்து உலகம் முழுதும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி பிரபலம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா பிளேலிஸ்ட் கியூரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க, இந்த ஒரு பணியை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த நேரத்திற்கு இந்த ஒரு ஏதுவான பாடலை வந்து எல்லாருக்கும் வந்து ஒளிபரப்ப தெரிந்த ஒருவர், அதாவது ஒளிபரப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒளிபரப்பு நம்ம செய்யறது இல்லையா, அறிவிப்பாளர் பணி மாதிரியே தான். என்ன அவங்க பேச மாட்டாங்க, பாடல்கள் மட்டும்தான் வரிசையா வந்து அவங்க கொடுப்பாங்க இந்த நண்பர்களுக்கு. இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு வழங்க தயாரா இருக்கோம். என்னன்னா அவங்களுடைய விருப்ப பாடல்கள், ஒரு 30 விருப்ப பாடல்கள், 1980 2026 ஆண்டு வெளியான பாடல்கள், 30 விருப்ப பாடல்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். நாங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவு 12 தொடங்கி அதிகாலை 3 மணி வரை அவங்களுடைய அந்த விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப தயாரா இருக்கோங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா minalfm@rtm.gov.my எனும் இந்த ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த 30 பாடல்களையும் உங்களுடைய பெயர் மத்த தகவல்கள் இதையெல்லாம் இணைத்து அனுப்பணும். நாங்களும் ரொம்ப ஆர்வமா தயாரா இருக்கோம், உங்களுடைய ரசனை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்க. ஆக கண்டிப்பா இந்த மாதிரி திறமைகள் எங்காவது ஒளிந்திருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அடுத்த பாடல் ஹரிச்சரன் மற்றும் சின்மயி கொண்டு வராங்க. இது

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், விநியோகச் சங்கிலி இடையூறுகளுக்கு நடுவே அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான உலக நெறிமுறைகளை கட்டமைப்பதற்காக பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள், பங்காளி நாடுகள் இடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. உலகம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் பிரிக்ஸின் ஒத்துழைப்பின் அவசியம் அதிகரித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது ஹாசன் தெரிவித்தார். ஜொஹூரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள 2026 பக்கத்தான் ஹரப்பான் மாநாடு, ஜொஹூர் மற்றும் மலாக்கா தேர்தல்களுக்கான தயார் நிலை உட்பட அக்கூட்டணியின் இலக்கை நிர்ணயிப்பதில் முக்கிய அங்கமாக பார்க்கப்படுவதாக அதன் தகவல் தொடர்பு இயக்குநர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். மாயிகாவின் 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மே 21 தொடங்கி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார். இந்த கொண்டாட்டம் மாயிகாவின் வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அதன் பங்களிப்புகளை எடுத்துரைப்பதோடு இந்திய சமூகத்துடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அமைவதாக அவர் தெரிவித்தார். ஓமான் நீரிணையில் இந்திய கொடி பறக்கவிடப்பட்ட வர்த்தக கப்பலை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலை புதுடெல்லி கடுமையாக சாடியுள்ளது. அப்பாவி மக்களையும் கப்பல் பணியாளர்களையும் குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் தவிர்க்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது. அதில் பயணித்த அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செப்டம்பர் 24 வெள்ளை மாளிகைக்கு வருகை அளிக்கும்படி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் அவரது துணைவிக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் ட்ரம்ப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசரிப்பில் கலந்து கொண்டபோது அந்த அழைப்பினை அவர் விடுத்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் சிறப்பானது என்றும் அவர் குறிப்பிட்டார். கேவ் மீது ரஷ்யா மேற்கொண்ட திருகுருதி தாக்குதலை பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் கடுமையாக சாடியுள்ளார். இத்தாக்குதலில் 5 கொல்லப்பட்ட வேளை பலர் காயமடைந்ததைத் தொடர்ந்து அவர் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் மொஸ்கோவின் பலவீனத்தை குறிக்கிறது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் சரிங்க, ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், 50 ஆண்டுகளாக இசையை மட்டும் இல்லைங்க, பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதையும் ஆண்டு கொண்டிருக்கும் இசை ஞானி அவருடைய இந்த திரை இசை பயணம் பார்த்தோம்னா இன்றோடு 50 ஆண்டுகள் நிறைவாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தோம்னா 14ஆம் தேதி மே மாதம் 1976 அன்னக்கிளி எனும் அவருடைய அந்த முதல் திரைப்படம் வந்து வெளியானது, அவர் இசையமைத்த முதல் திரைப்படம். எப்போதுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆஹா, அந்த மாற்றத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது போல அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் அந்த திரைப்படம் வெளியானப்ப இந்த நாட்டுப்புற இசையோடைய இந்த ஒளியமைப்பு இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டதே இல்லையே. அப்ப யாரோ பெரிதா ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் வந்து நிறைய சாதனைகள் புரிய போறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இத்தனை வருட காலமா 50 வருடங்கள் தாண்டியும் எவ்வளவோ மாறிடுச்சு உலகம், ஆனா அவருடைய அந்த இசை ஆளுமையும் திறமையும் ரசிகர்களின் மனதை அவர் கொள்ளை கொள்ளும் அந்த ஒரு விஷயமும் வந்து இன்றளவும் மாறவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக இசை ஞானி என்பவர் உங்களுக்கு யார், அவருடைய இசை வந்து உங்களை என்ன பண்ணிருக்கு, எந்த அளவிற்கு பிடிக்கும், என்ன பாடல் பிடிக்கும், இதையெல்லாம் நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இதோடு மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து எங்களுக்கு நீங்க குரல் பதிவும் அனுப்பலாங்க. தொடக்க பாடலே இசை ஞானி இசையமைத்த நீதானே என் பொன் வசந்தம் திரையிலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரம்யா NSK கொண்டு வராங்க இது.

0: வணக்கம் பிரவீன், என் பேர் மைதிலி, நான் வந்து பின்னாங்க இருக்கேன். எனக்கு இளையராஜாவோட குரல், அவரோட பாட்டு ஏன் பிடிக்கும்னா, அவரோட வாய்ஸ் வெரி சோல்ஃபுல்லான ஒரு வாய்ஸ், அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்கறது. சேம் டைம் ரொம்ப நைட் டைம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்ப கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்காக வந்துட்டு அந்த காட்டு மொழி ரீசனாக பண்ணார்ல, அந்த பாட்டு நீங்கள் வந்துட்டு நான் விரும்பி கேட்குறேன். எனக்காக அந்த பாட்டு நீங்கள் போட முடியுமா?
1: எப்படி ஒளிபரப்ப முடியாதுன்னு சொல்லுவோம் மைதிலி. மைதிலியும் வந்து இந்நேரம் பயணத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த இதமான காட்டுமல்லி அப்படின்ற அந்த பாடலை கேட்டிருக்காங்க. நீங்களும் அழைத்து இசைஞானியை பற்றி உங்களுக்கு, இசைஞானி எப்படிப்பட்டவர் உங்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை, அவரோட இசையை வந்து எந்த அளவிற்கு நீங்க ரசிக்கிறீங்க, இதையெல்லாம் எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். சுழியம் 3228255733 அல்லது 4768 நமக்கு குரல் பதிவும் அனுப்பலாம். இப்ப மைதிலிக்காக அந்த ஒரு பாடல் அடுத்ததாக இதோ.

0: வணக்கம் பிரவீன், நான் ஜேசன் பேசுகிறேன் பூச்சோங்கலேருந்து. நம்ம இசைஞானி இளையராஜா பற்றி சொல்லணும்னா ரொம்ப இருக்குது சொல்ல, ஆனால் இந்த 2000 அப்புறம் அவரோட படைப்பு ரொம்ப குறவாக இருந்தாலும் அவரோட மகனோட இசையில் ரொம்ப பாட்டு அவர் பாடியிருக்காரு தான். அதில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இந்த அறியாத வயசுன்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்கள், பருத்தி வீரன்லேருந்து. அந்த பாட்டு முடிஞ்சால் எனக்கு ஒரு வாட்டி போடுங்க பிரவீன்.
1: ஜேசன், கண்டிப்பாக படைப்பு வந்து குறைஞ்சிருச்சு, ஆனால் அந்த இசையுடைய தரம், அந்த இசையுடைய ஜீவன் இருக்கு இல்லையா, ஒரு இம்மி அளவு கூட குறையலன்னு சொல்லலாம். உங்களுக்காக பருத்தி வீரன் அப்படின்ற அந்த திரையிலிருந்து அறியாத வயசு இதோ.

0: ஏறத்தாழ 400 பாடல்களுக்கு மேலும் இசைஞானி பாடியுள்ளார். அதில் ஒரு பாடலை தான் நம்ம ஜேசன் விரும்பி கேட்டிருந்தாரு. சரிங்க, 50 ஆண்டுகளை தாண்டி ஒரு சகாப்தம் இசைஞானி. அவர் வந்து 70களின் இறுதியில் அவருடைய அந்த திரைப்பயணத்தை தொடங்கினாலும் இன்றளவும் இப்ப இருக்கின்ற இயக்குநர்களுடனும் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநராக நம்ம பார்க்கப்படும் தியாகராஜன் குமார ராஜா, அவர் நம்ம இசைஞானியை பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: நிஜமாவே லைஃப்ல மீட் பண்ண ஒரு ஜெனுவின் ஜீனியஸ் சார். I really would want all youngsters to go work with him. இதை நான் சொல்றேன், it might sound like an exaggeration or whatever, but that's, I believe that and I'm saying this. ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்ப இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் அல்லது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை நீங்க ரெடியூஸ் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அல்லது மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் மோஸ்ட் ஒன் பர்சன் கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ஸ் இருக்கலாம், கவிஞர்கள் இருக்கலாம், பட் ஐ திங்க் ஹில் பி தட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்ட்.
0: 100 வருடங்கள் தாண்டியும் இவர் நிலைத்திருப்பார். நடிகர்கள் இருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்கலாம், ஆனா தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு நபர்னு எத்தனை வருடம் கழித்து யார் பேசினாலும் அதில் இசைஞானியின் பெயர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் அவருடைய அந்த ஒரு கருத்து. அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: என்ன காற்றின் மொழியில 80-ஆம் ஆண்டு பாடல்கள்லாம் ஒழிக்குதே, புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ராக தேவனை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால இந்த விதிமுறைகளை எல்லாம் இன்று வந்து நம்ம தகர்த்தாச்சு. நீங்களும் அழைத்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த இசைஞானியின் பாடலை விரும்பி கேட்கலாம், இசைஞானியை பற்றியும் நீங்க பேசலாம். அடுத்ததா விக்னேஷ் வந்திருக்காரு நம்ம கூட, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: வணக்கம், ஸ்கூடாயில இருந்து விக்னேஷ் பேசுறேன். உங்களை போல நானும் இளையராஜா ரசிகன் தான். ராஜா ராஜா தான் சொல்லுவாங்க. இளையராஜா சரைய எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவரோட பாடல் இசை, அந்த இசையில இருக்கிற ஒவ்வொரு நாதமும் அது கேட்கும் போது நம்ம மனசுக்கு வந்து இதம் தருது. அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிருது. உங்களுக்கு வந்து 80s 90s நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிரும். தென்மதுரை வைகை நதினு ஒன்று இருக்கும், தங்கச்சிக்கல் ஒரு பாட்டு இருக்கா, தென்பாண்டி தமிழேன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இமோஷனுக்கும் எல்லாமே அவர் கணக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை எப்போ கேட்டாலும், இன்னைக்கு நாளைக்கு நேத்துக்கு என்னைக்கு கேட்டாலும் உங்க மனசுக்கு இதமா இருக்கும். அதுதான் இளையராஜா.

என்ன தீரா இசை வந்து இரவுல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து குழம்பிடாதீங்க. நம்ம இசைஞானி இளையராஜா அவரின் 50 ஆண்டுகால இந்த திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையாக அவருடைய பாடல்களை காற்றின் மொழியிலும் நம்ம ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். சரிங்க, ஒரு சூழல், அதாவது வந்து ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பாடலுக்கு வந்து அவங்க காட்சிகள் எல்லாம் படம் பிடித்து விட்டார்கள். ஆனால் திடீர்னு என்ன ஆயிருச்சு, அந்த காட்சிக்கு அவங்க கேட்ட அந்த பாடல் கிடைக்கல, அந்த திரைப்படத்தோட இசையமைப்பு இசையமைச்சிருக்காரு. ஆனா அந்த பாடல்கள் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது வாய் அசைவுக்கு இசையமைத்த பாடல்கள், அதுதான் இசைஞானி. அது எந்த திரைப்படம்னு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வருது இது.

அந்த திரைப்படம் தான் ஹே ராம். அந்த திரைப்படத்தில் இருந்துதான் அந்த ஒரு பாடலை கேட்டோம் கொஞ்ச நேரம் முன்பு, ஒரு தகவல் பேசி இருந்தோம் இல்லையா. சரிங்க, மலரும் நினைவுகளை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். 11 மணிக்கு மேல் டிக்டாக் வாயிலாக உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்க போறீங்க. அதனால அந்த இறுதி 2 பாடல்கள் 70ல் வந்த ஒரு இசைஞானியின் பாடல், அதோடு 80ன் ஆரம்பத்தில் வந்த ஒரு பாடலை தான் நம்ம விரும்பி கேட்க போறோம். இவ்வளவு ஆண்டுகள் ஆயும் இன்றும் வந்து நம்ம தமிழ் திரைசை ரசிகர்கள் அவங்கள வந்து தொடர்பு படுத்தி பாக்குறாங்க இசைஞானியோட அப்படின்னு சொல்லும் போது, இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள்ல ஒரு பயனர் ஒரு அழகான மாலை வேலையை எப்படி அவங்க வந்து விவரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இதுலெல்லாம் கருமையான மேகம், சூடான டீ, உடனே ஒரு கூட ஒரு ராஜா பாடல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் அவங்களுடைய அந்த காணொளிகள் ரீல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இசைஞானியின் பாடலை இன்றளவும் அதிகமாக பார்க்க முடிகின்றது. அதிலும் இந்த ஒரு பாடல் இருக்குங்க, நிறைய காணொளிகளில் பார்க்கலாம். அந்த ஒரு பாடலை தான் அடுத்து கேட்க உள்ளோம். இசைஞானியே கொண்டு வராரு, அவரே பாடுறாரு, அவங்க கூட எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து இந்த பாடல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தேசிய கல்வி முறைக்கு அப்பாற்பட்டு பயிலும் மாணவர்கள் நாட்டில் உள்ள பொது பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வியை தொடர்வதற்கான சில வழிகளுக்கு அரசாங்கம் இணங்கியுள்ளது. இதில் தாஃபிஸ் கழகங்கள், தனியார் பள்ளிகள், தனியார் சீன இடைநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சில நிபந்தனைகள் வாயிலாக பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 8 மாநிலங்களில் பின்னிரவு 1:30 வரை இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடா, பேரா, கிளாந்தான், தெரங்கானு, பஹாங், சிலாங்கூர், சபா சரவா ஆகிய மாநிலங்கள் இதில் அடங்கும். ஜொஹூர் பாசர்குடாங் நெடுஞ்சாலை FT-17 4 தடங்களிலிருந்து 6 தரம் உயர்த்தும் கட்டுமான பணிகள் 83 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இத்தடத்தின் ஒரு பகுதியான 6.4 கிலோமீட்டர் பயனர்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோன் ஹாஃபிஸ் காசி குறிப்பிட்டார். சரியாலாமிலிருந்து பாசர்குடாங் வரைக்குமான 10 கிலோமீட்டர் தடம் அங்கு அடிக்கடி நிகழும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் என அவர் சொன்னார். வியட்நாம் ஜூன் மாத நடுப்பகுதியில் ஹானோயில் 3வது ஆசியான் எதிர்கால ஆய்வரங்கை நடத்த தயாராகி வருவதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் பாம் தூஹாங் தெரிவித்தார். ஆசியான் வட்டாரம் தொடர்பான வியூக சிக்கல்கள் குறித்து விவாதிக்க அந்த ஆய்வரங்கு முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். அனைவரையும் உள்ளடக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தளத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த ஆய்வரங்கை வியட்நாம் தொடங்கியது. கடந்த 5 ஆண்டுகளில் ரஷ்யா ஹலால் பொருள்களின் ஏற்றுமதி 86 விழுக்காடு அதிகரித்து 2025 இறுதியில் 388 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானதாக வேளாண் ஏற்றுமதி கூட்டரசு மையத் தலைவர் எலியா எலுஷின் தெரிவித்தார். அந்நாட்டின் ஹலால் பொருள்களின் முக்கிய இறக்குமதியாளர்களான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, ஈரான் ஆகியவை ஏற்றுமதியில் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கும் என்றார் அவர். விளையாட்டு. ஈரான் 2026 உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்பதற்கு இதுவரை விசாக்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என அந்நாட்டு கார்பந்து கூட்டமைப்பின் தலைவர் மெஹ்டி தாஜ் தெரிவித்தார். இதன் தொடர்பில் நாளை அல்லது நாளை மறுநாள் பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபாவுடன் சந்திப்பு நடத்தப்படும் என்று அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாக உங்களுக்கு பிடித்த பாடல்களை நண்பருக்கு சின்ன உதவி தானே. நம்ம டிக்டாக் நேரலையில் நான் சொல்லியிருந்தாங்க, சென்ற வாரம் பாடல் வந்து விரும்பி கேட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்து புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்கன்னு. அப்பயும் நம்ம நண்பர் ஒருவர் வந்து இந்த வாரமும் பாடல் வேணும், சின்ன உதவி. ஆக என்னோட அன்பு வேண்டுகோளுங்க, சென்ற வாரம் கடந்த சில வாரங்களில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகி இருந்தா இந்த வாரம் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்க. நீங்களும் எங்களோட இப்போதைய டிக்டாக் நேரலையில் இணையலாம், பாடல்களை விரும்பி கேட்கலாம். ஆனா 60-50 ஆண்டுகளில் வெளியான பாடல்கள் மட்டுமே இந்த கவிதைகள் சொல்லவான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி 90-ஆம் ஆண்டு பாடல்களை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோளும் வைத்துக்கொண்டு தொடக்க பாடல் TM சௌந்தரராஜன் கொண்டு வராங்க. இதோ

இன்றைய மலரும் நினைவுகள் தொகுப்பின் முதல் விருப்ப பாடலை ஃபார்ட்னாக்ஸ் மொன்ரோ அவர்தான் விரும்பி கேட்டிருக்காரு. பி. சுசிலா குரலில் இதோ.

Ah.

பாரடி கண்ணை கொஞ்சம் என்னும் அந்த பாடலை ரீச் பீக் அவர் தான் விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில். இந்த பாடலை குமரன் சுப்பிரமணியம் விரும்பி கேட்டிருக்காரு. இதோ

எம் சவுந்தரராஜன் குரலில் அந்த பாடலை விமலா சின்னையா விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடலை மாலினி பினாங்கில் இருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ

என்னை யார் என்ற அந்த பாடலை சுந்தரி விரும்பி கேட்டிருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் மீண்டும் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில். இந்த நாள் டிஎம்எஸ் நாள் போல எல்லாரும் வரிசையா டி எம் சவுந்தரராஜன் அவருடைய பாடல்களை தான் விரும்பி டிக்டாக் நீரலையில கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடலை செல்வா கேலிலிருந்து கோலாலம்பூரிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு. இதோ

பாக பிரிவினை திரையிலிருந்து இடம்பெற்ற அந்த பாடலை ஜான் பால் விரும்பி கேட்டிருந்தாரு. அடுத்து வரக்கூடிய பாடலை குசலகுமாரி விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், அதனால இந்த பாடலோடு நம்முடைய மின்னல் பண்பலையின் மிக சிறப்பான பிறந்த நாள் வாழ்த்தையும் அவருக்கு வந்து தெரிவித்துக் கொள்வோம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வரும் பாடல் இதோ.

துளசி வாசு விரும்பி கேட்ட பாடல் அது. மலரும் நினைவுகள் தொகுப்பின் நிறைவு பாடலை கே டி சுந்தரம் விரும்பி கேட்டிருக்காரு. எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் ஜிக்கி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
1: அன்பான நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய கதை. ஒரு முதியவர் தினமும் கடற்கரைக்கு சென்று நடப்பது வழக்கம். ஒரு நாள் அவர் பார்த்தார், ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரைக்கு அடுத்து கொண்டு வந்து கிடந்தன. சூரியன் அப்பொழுதுதான் உதயமாகிக் கொண்டிருந்தது. இன்னும் சில மணி நேரத்தில் அவை எல்லாம் உலர்ந்து இறந்து போகும், அந்த நட்சத்திர மீன்கள் எல்லாம். அவர் அங்கே ஒரு சிறுவனை பார்த்தார். அந்த சிறுவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நட்சத்திர மீனையும் எடுத்து மீண்டும் கடலுக்குள் வீசி கொண்டிருந்தான். இவர் ஏன் அப்படி செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தவர் ஆச்சரியத்தோடு அவனிடத்தில் வந்து சிரித்து கொண்டே கேட்டார், இத்தனை ஆயிரம் மீன்கள் இருக்கின்றனவே, உன்னால் எத்தனை மீன்களை காப்பாற்ற முடியும்? இது என்ன உனக்கு கிடைக்கப் போகிறது, என்ன பயன் என்று கேட்டார். சிறுவன் ஒரு நட்சத்திர மீனை எடுத்து கடலில் வீசிவிட்டு அந்த முதியவரை நோக்கி சொன்னான், பெரியவரே, இந்த ஒன்றுக்காவது என்னுடைய பயன் தேவைப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த ஒன்றாவது அதனுடைய அழிவிலிருந்து காப்பாற்றப்படலாம் இல்லையா என்று அவன் கூறியவுடன் இவர் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார். இந்த கதையினுடைய நெறி என்ன தெரியுமா? நாம் எல்லோரையும் காப்பாற்றிவிட முடியாது. உலகத்தை முழுவதும் நம்மால் மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். ஒருவருடைய வாழ்க்கையில் உதவி அவரை கஷ்டத்திலிருந்து மேலே கொண்டு வர முடியும். இஸ்லாம் இதையே மிக அழகாக கற்பித்து தருகிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒருவர் ஒரு உயிரை காப்பாற்றுகிறாரோ அவர் முழு மனித குலத்தையும் காப்பாற்றியது போல் என்று சூரத்துல் மாஇதாவிலே 32வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். பாருங்கள், ஒரு சிறிய உதவி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு சிறிய நன்மை ஒரு குடும்பத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கூறுகிறார்கள், நன்மைகளில் எதையும் நீ சிறியதாக எண்ணாதீர்கள். உங்களுடைய சகோதரனை ஒரு புன்னகையுடன் நீங்கள் சந்திப்பதை கூட நீங்கள் சிறியதாக எண்ணிவிடாதீர்கள். தபஸ்ஸுமு சதக்கா. ஒருவர் முன்னால் நீங்கள் புன்னகைத்தால் கூட அதுவும் சதக்கா, நன்மையாக உங்களுக்கு எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால், நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எவ்வளவு அதிகம் இருக்குமோ அதற்கேற்றாற்போல் பிரதிபலனும் நமக்கு அதிகமாக கிடைக்கும், ஒரு மாற்றமும் உருவாகும். நேயர்களே, பல நேரங்களில் நாம் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து நாம் தயங்கி நிற்கிறோம். நன்மையை அதனால் நாம் தள்ளி போடுவதால் மாற்றம் நிகழாமல் நமக்கு நாமே ஏமாற்றத்தோடு திரும்பிவிடுகிறோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு புத்தகம் நம்மால் வாங்கித்தர முடியும். ஒரு முதியவரை சாலையை கடக்க உதவ முடியும். ஒரு கவலையோடு இருப்பவரிடத்தில் ஆறுதல் சொல்ல முடியும். இவையெல்லாம் சிறிய செயல்கள் தான், ஆனாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் பொருந்தும். எவ்வளோ பெரிய தொகைகளை கொண்டு அடுத்தவருக்கு கொடுத்து உதவினால்தான் அது பேர் உதவி என்று நாம் நினைத்து கொள்வதை விட்டுவிட்டு, ஒரு சிறிய உதவி அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் அந்த சிறிய உதவியை கூட அல்லாஹு தஆலா பெரிய உதவியாக மாற்றுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சதக்கா கூட அல்லாஹ்வுடைய வலதுகரத்தால் அது பெறப்படுகிறது என்றால் அல்லாஹ் அதை உயர்வானதாக கருதி அதை பெறுகிறான். அந்த நன்மை உங்களுக்கு பெரியதாக பன்மடங்காக ஆக்கப்பட்டு தருகிறான் என்பதை நபிமொழி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாளை உலகமே அழிந்து விடும் என்கின்ற சூழல் இருந்தாலும் கூட, இன்று ஒரு கணம் உங்களுக்கு கிடைத்தால் அப்பொழுதும் நீங்கள் ஒரு மரத்தை நடுங்கள் என்று சொன்னவர்கள் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மற்றவர்களுக்கு நல்ல பயனை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இறுதியாக ஒரு அழகான துவாவோடு முடிக்கின்றேன். யா அல்லாஹ், சிறிய நன்மைகளையும் செய்யும் மனதை எங்களுக்கு தருவாயா? பெரிய நன்மைகளையும் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகளை தருவாயா? எங்கள் மூலம் மற்றவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்கு நீ அருள் புரிவாயா? யா அல்லாஹ், எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயா? அன்பான நேயர்களே, சிறிய நன்மைகளை செய்ய தொடங்குவோம், பெரிய மாற்றங்களை காண்போம். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக ஆக்கி தருவாயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம். நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

காற்று உன் காலடியை நான் தேடி கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி இது என்ன புது காலம் என்னோடு குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை

0: தளம். இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: அப்படி இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: கொஞ்சம்
1: இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

என்ன முறை? எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: பத்மா டானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

புவனேஸ்வரத்தில் உள்ள 22 கிணற்று நீரால் அபிஷேகிக்கப்பட்ட மூலவர் சிலை வம்சாரில் எழுந்தருள் இருக்கின்றார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள். அன்று மலையான் ரயில்வே துறையில் பணியாற்றிய நமது முன்னோர்கள் பக்தியோடு சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்கின்றனர். இன்று 3 கும்பாபிஷேகங்களை கண்டு குவாலலம்பூரில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கின்றது. ராமாயணத்தில் ராமர் சிவலிங்கத்தை மண்ணால் வடித்து பூஜித்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கம் போலவே ஆலயத்தில் மூலவர் நமக்கு காட்சி அளிக்கின்றார். அன்று நம் முன்னோர்கள் வணங்கிய மூலவருக்கு இன்றளவும் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாலயத்தில் மற்றொரு சிறப்பம்சம், ஒவ்வொரு நாளும் இரவு 9:25 இறைவனுக்கு பள்ளியறை பூஜையும் நடத்தப்படுகின்றது. இவ்வாலயம் முழுக்க இறைவனின் ஓவியங்களும் சிற்பங்களையும் நாம காண. இறைவனின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய விரிவான வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பூமிபுத்திராக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான முக்கிய நிறுவனமாக அமானாராயன் மன்றம் மாராவின் பங்கு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மாராவின் உயர் நிர்வாகத்தினருடன் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தின்போது இந்த விவகாரம் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் கூறினார். கடுமையான வாழ்க்கை செலவின அழுத்தங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதையும் அந்நாட்டின் இன்றியமையா பொருள்கள் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கம் ஆக்ககரமான அணுகுமுறையை மேற்கொள்கிறது. இவை உலகளாவிய எரிசக்தி விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை கையாள்வதில் நாட்டின் நீண்டகால பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபதீல் யூசுப் தெரிவித்தார். இவ்வாண்டு 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான சிறு வணிக நிதியுதவி குறுங்கடன் வசதிகளை மடானி அரசாங்கம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 400,000-க்கும் மேற்பட்ட சிறு தொழில் முனைவோர் தலா 100,000 ரிங்கிட் வரையிலான கடன்களை பெற்று பயனடைவர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கிளாந்தான், மாச்சாங், குவலக்ராய், பசிர்மாஸ் பகுதிகளில் முதல் நிலை வெப்ப அலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மென் மலேசியா தெரிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெப்பம் 37 முதல் 40 °C வரை நீடிக்கும் என்று மென் மலேசியா கணித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்தின் தடையை வலுப்படுத்தும் முயற்சியாக 70 வணிக கப்பல்களை அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் செட்கோம் திசை திருப்பியுள்ளது. எனினும் மனிதநேய உதவிகளை ஏற்றுச் சென்ற 15 கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அனுமதித்துள்ளதாக செட்கோம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமில்லாத கப்பல்கள் தெஹ்ரானுக்கு வரி செலுத்தாத வரை அந்த பாதையில் சுதந்திரமாக பயணம் செய்யலாம் என வாஷிங்டன் வலியுறுத்தியுள்ளது. டென்மார்க்கின் முன்னாள் அரசியார் 2 மார்கரெட் மாரடைப்பு காரணமாக ரிக் ஹாஸ்பிட்டலட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக டென்மார்க் ஊடகம் டிஆர்ஐ மேற்கோள் காட்டி அனடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 86 வயதான அவர் வார இறுதி முழுவதும் கூடுதல் பரிசோதனைகளுக்காக மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று டென்மார்க் அரச மாளிகை தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேயர்களே, இன்று நமது தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேயர்களே, 5200 கோடி முஸ்லிம்களின் உள்ளத்தில் வாழ்விலும் உணர்விலும் கலந்த ஒரு மனிதர், இறைவணக்கத்திலும் சிறந்த ஒரு மனிதர், அனைத்து மதத்தினராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் உரிமை கொண்டாடக்கூடிய சிறந்த மனிதர், அவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். மாக்கான இப்ராஹிமு யஹூதியம் வலா நஸ்ரானியம் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா வமாக்கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யூதராகவோ நசாராவாகவோ இருந்ததில்லை, மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார். இணை கற்பிப்பவராக அவர் இருந்ததில்லை என்று அல்லாஹு அத்தியாயம் 3:67 கூறுகிறான். இப்ராஹிம் என்றால் சுரியானி மொழியில் அப் ரஹீம், இரக்கமுள்ள தந்தை என்று பொருள். இவர்கள் அபு லைஃபான், விருந்தாளிகளின் தந்தை என அழைக்கப்படுவார்கள்.

நேயர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் 69 தடவை மொழியப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் என்ற பெயரில் தனி சூராவும் இருக்கிறது. 25 சூராக்களில் அவர்களுடைய வரலாறு 63 வசனங்களில் கூறப்படுகிறது. மேலும் மனித குலத்தின் தந்தை ஆதம் நபி அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோன்று நபிமார்களின் தந்தை என்று இப்ராஹிம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹு குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பனாக அல்லாஹு தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்கிறான். ஏன் அல்லாஹு உற்ற நண்பராக இப்ராஹிமை தேர்வு செய்ய வேண்டும்? என்ன காரணம்?

நேர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள். உம்மத் என்று சொன்னால் எல்லா வகையான நற்குணங்களையும் பெற்றவர்களாக, பின்பற்றுவதற்கு தகுதியுள்ள மனிதராக நபி இப்ராஹிம் அவர்கள் இருந்ததினால் அல்லாஹ் அவரை உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இரண்டாவதாக, இப்ராஹிம் நபி அவர்கள் தன் உடலை நெருப்புக்காக வேண்டி கொடுத்தார்கள். அவர்களை நம்ருது மன்னன் நெருப்பு குண்டத்திலே வீசி எறிந்த பொழுது ஈமானை அவர்கள் விடவில்லை. தான் அழிந்தாலும் பரவாயில்லை, ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்ற உறுதியோடு அவர்கள் இருந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் மிகச்சிறந்த மனிதராக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த நெருப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்க பூங்காவனமாக, அதாவது குளிர்ச்சி தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் மாற்றி அவர்களை கண்ணியப்படுத்தியது மட்டுமல்ல, தன்னுடைய உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். மூன்றாவதாக, தன் மகனை அறுத்து பழியிடுவதற்கும் துணிந்தவர்களாக இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள். தன் மகனை அறுத்து பழியிட வேண்டும் என்று கனவின் மூலம் அல்லாஹ் உத்தரவிட்ட பொழுது அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக மகனிடத்தில் அனுமதியை பெற்று அறுக்க துணிந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவரை போன்று இறைவனுக்கு யாராலும் கட்டுப்பட முடியாது என்பதை அவர்கள் நிரூபித்து காண்பித்ததினால் உற்ற நண்பராக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அடுத்து நான்காவதாக, தன் கல்பை ரப்புக்கு கொடுத்தார்கள். எல்லா நேரத்திலும் தன்னுடைய உள்ளத்தில் நல்ல சிந்தனைகளையும் இறையச்சத்தையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். தவறான சிந்தனைகளுக்கு தன்னுடைய உள்ளத்திலே இடமளிக்காமல் இருந்ததினால் உற்ற நண்பராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நேர்களே, அந்த இப்ராஹிமுடைய சிறப்பை நாம் தெரிந்தோம். அவர்களுடைய உயர்ந்த தன்மைகளை நம் வாழ்விலும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு மைய கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. மணி இப்ப 6:30 ஆகிவிட்டது.
1: வெள்ளிக்கிழமை பொழுதை இனிதாய் பிறந்திருக்கு. ரொம்ப அழகான இன்றைய வெள்ளிக்கிழமையை இன்னும் கூடுதல் உற்சாகம் சேர்க்க நாங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கோம்.
0: எல்லாருக்கும் நிறைய நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு வந்து எண்கள் மீது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு அவங்க உடுத்துற உடை மீது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா வர்ணங்கள் மீது நம்பிக்கை இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு எதுல வேணாலும் நம்பிக்கையும் அக்கறையும் இருக்கலாம், ஆனா உங்க மேல நம்பிக்கையும் அக்கறையும் ஒரு விழுக்காடு குறைந்தாலும் கூட உங்களுடைய வெற்றிக்கான பாதையை ரொம்ப தூரமாக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: சின்ன சின்ன விஷயங்கள் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். நம்ம வேலை வைக்கிறது தான் ஒரு பெரிய தன்னம்பிக்கையா இருக்கும். அதனால உங்க மேல தன்னம்பிக்கை வச்சு இன்றைய நாள் இன்னும் புதுசா தொடங்குங்க.
0: உங்களால முடியாது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்பிக்கையை விட இரண்டு பெரிய கைகள் என் கூட இருக்கு, அதை கொண்டு நான் இன்னும் முன்னுக்கு போக முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நினைங்க. எப்போதும் சொல்ற ஒரு கதை.

வைகாசி திங்கள் முதலாம் நாள் 2026 மே 15 வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாக இருக்கட்டும். அம்மனின் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் நிலை தொடங்குவோம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் கே துரை. உணவு நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. ஆனா சாப்பிடுறது பசிக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும். சாப்பிடும் போது டிவி அல்லது நவீன கைத்தொலைபேசியை பார்க்கிறதோ இல்ல பயன்படுத்துறதோ தவிர்க்கணும். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உணவை வாயில வைக்கும் போது 24 தடவை மென்று அதுக்கு பிறகுதான் முழுங்கணும். சாப்பிடும் போது நிறைய தண்ணி குடிக்கிறதையும் குறைக்கணும். இப்போ நீங்க காலையில பள்ளி கொடுத்துக்கோ இல்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடும் போது அவசர அவசரமா சாப்பிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சீங்கன்னா நிதானமா சாப்பிட்டுட்டு போகலாம். முக்கியமா நல்லா மென்னு சாப்பிட்டு போகலாம். இப்படி நம்ம செய்யும் போது வயிறு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.

0: காலையில எல்லோருக்கும் இனிய வணக்கம் சொல்லி வாங்க. வந்திருக்கக்கூடிய செய்திகளை கண்ணோட்டமிட நாங்க தயாராயிட்டோம்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தொடக்கமா மலேசிய நண்பர்கள் என்ன செய்தி வந்திருக்கு?
0: இன்றைக்கு போக்குவரத்து அமைச்சர் கூறியிருக்கின்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பூடி 95 இருக்கு இல்லையா, இது பற்றி பெரிதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூடி 95 என்ற தற்போதைய சலுகை விலை பெட்ரோல் திட்டத்தில் அனுசரிக்கப்படும் நடைமுறை மாறாது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோ கூறியிருக்கின்றார்.
1: அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். மலேசியாவின் மொத்த மக்கள் தொகை 2026 முதல் காலாண்டில் வந்து அதிகரிப்பதை வந்து புள்ளி விவரங்கள் வந்து காட்டுது. இதுல முக்கியமா வந்து மலேசிய மக்கள் தொகை 34.4 மில்லியனாக பதிவாகி இருக்கு. மலேசிய இந்திய சமூகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சியில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ற விவரத்தை புள்ளி விவரம் மூலம் தெரிய வருகிறது.
0: சுகாதார அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய செய்தி, எரிபொருள் விலை உயர்வால் அதிகரிக்கப்பட்ட உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகளை மருந்து உற்பத்தியாளர்கள் தாமாகவே ஏற்றுக்கொண்டதால் இந்த ஆண்டில் மருந்து விலைகள் பெரும்பாலும் நிலைத்திருக்கும் என்று சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹமத் சொல்லியிருக்கிறார்.
1: மற்றும் ஒரு செய்தி, இளைஞர்களை இன்னும் ஊக்குவிப்பதற்கான பல முன்னெடுப்புகள் அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமான சில அறிவிப்புகளை பிரதமர் இளைஞர்களுக்கு இன்றைக்கு அறிவிக்க போறாரு அப்படின்ற ஒரு விவரமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு.
0: மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிங்க. அதே நேரத்தில் நாங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக காத்துட்டே இருக்கோம். இன்றைக்கு கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா தான் உங்ககிட்ட நாங்க கேட்க போறோம்.
1: ஆமா, இன்றைக்கு சாதாரணமான கேள்வியா தான் இருக்கும். ஆனா அந்த கேள்வியில் நிறைய அர்த்தங்கள் போது
0: சிந்திக்க வைக்குமா,
1: சிந்திக்க வைக்க போது. ஏன்னா நம்ம பழங்கள் பொதுவா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பழங்கள் எந்த பழம் பிடிக்குதோ அந்த பழம் நம்ம குணாதிசயத்தை காட்டும் அப்படின்றாங்க.
0: அப்படியா?
1: ஆமா. இன்றைக்கு நீங்க அதை தான் அழைத்து சொல்ல போறீங்க. உங்களுக்கு பொதுவா எந்த பழம் ரொம்ப பிடிக்கும், எந்த பழம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத அழைத்து இப்ப உடனே சொல்லுங்க.
0: 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8.
0: எனக்கு டிராகன் ஃப்ரூட்னா பிடிக்கும். என்ன மாதிரி குணாதிசயம்?
1: அப்பனா ரொம்ப பறக்க ஆசைப்படுவீங்களா, பறந்துகிட்டே இருப்பீங்களா?
0: டிராகன் பறக்குமா?
1: இல்ல இல்ல
0: இல்ல, டிராகன் வந்து நெருப்பு கூட வெளியிடும் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த மாதிரி குணாதிசயம் கண்டுபிடிப்பீங்க?
1: தெரியுது தேவிக, டிராகன் எல்லாம் அங்க போடலது. ஏன் தேவிக, நீங்க வேற ஒரு
0: மூன் வாக்ல இருந்து பாட்டு வருது
1: கேக்கலாம். இது வணக்கம் மின்னல்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். வேடன் ஒருவன் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு வலையை விரித்து அதில் கொஞ்சம் தானியங்களை போட்டான். குளத்துக்கு வந்த பறவைகள் அந்த தானியங்களை சாப்பிட வந்த போது வலையில் சிக்கி கொண்டன. பறவைகள் பெருசாக இருந்ததால் அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வலையோடு பறந்தன. வழியில் ஒரு வயதானவர் வேடனை பார்த்து, எங்கே இப்படி அவசரமாக ஓடுற என்று கேட்டார். பறவைகளை பிடிக்க ஓடுற என்று வேடன் சொன்னான். அதற்கு அந்த முதியவர், உயிராக பறக்கும் பறவைகளை நீ தரையில் ஓடி போய் பிடிக்க முடியுமா என்று கேட்டார். வேடன் சிரித்துக் கொண்டு, வலையில் ஒரு பறவை மட்டும் இருந்தால் பிடிக்க முடியாது, ஆனால் இந்த பறவைகள் சீக்கிரமே பிரிந்துவிடும், அப்போது அவை கண்டிப்பாக கீழே விழும் என்று சொன்னான். வேடன் சோர்ந்து போகாமல் பறவைகளை பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தான். மாலை நேரம் வந்தது. பறவைகள் தங்கள் கூட்டுக்கு போக வேண்டும் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் வலையை இழுக்க ஆரம்பித்தன். ஒன்று மரத்தை நோக்கி இழுத்தது, மற்றொன்று வயலை நோக்கி இழுத்தது. கடைசியில் ஒற்றுமை இல்லாமல் எல்லா பறவைகளும் வலையோடு தரையில் விழுந்தன. வேடன் வலையில் இருந்து ஒவ்வொரு பறவையையும் பிடித்து தன் கூடையில் போட்டுக் கொண்டான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒற்றுமை இல்லை என்றால் அழிவுதான் ஏற்படும். ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் கடந்து செல்லலாம். பகையும் பிரிவினையும் நம்மை பலவீனமாக்கும், ஆனால் அன்பும் ஒற்றுமையும் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9.
1: வணக்கம். என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க ஒரு பழத்தை சொல்லுங்க, அங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறோம். கவிதா வந்திருக்காங்க.
2: பழத்தை சொல்லுங்க, நீங்க எப்படி நாங்க சொல்றோம்.
1: கவிதா, தூங்கி இப்பதான் எழுந்திருச்சீங்களா? பாருங்க, சின்ன வயசுலயும் பள்ளிக்கூடத்துக்கு போய் இந்த வயசுலயும் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம்.
2: சரி, எப்படி? ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டோம். எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு மாம்பழம் பிடிக்கும்.
2: மாம்பழம், மாம்பழமா மாம்பழம்ன்ற மாதிரி மாம்பழம் அதிகமா பிடித்தவர்கள் வந்து ரொம்ப நட்புறவோட பழகுவாங்களாம்.
1: கவிதா வணக்கம் சொன்னதுலயே தெரிஞ்சிருச்சு.
2: ரொம்ப டக்குன்னு அவங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மாம்பழம் பெரியார்களை.
1: அப்படியா?
3: அப்படியா?
1: நாங்க தான் கேக்குறோம், நீங்க சொல்லுங்க. நீங்க அப்படிதானா?
3: ஆக்சுவலி வந்துட்டு முதல்ல என்ன பாக்குறவங்க லைக் மச்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. அப்புறம் பேசி பழகணும்ட்டு, ஓ நீங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க.
1: உங்களை வந்து பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும். நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். கவிதா, அடுத்து நீங்களும் பேசணும். உங்களுக்கு பிடித்த பழம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம்.
2: அழைத்து சொல்லுங்க.

0: பிரசாந்தனி குரலில் கேட்ட பாடல் இறைவனை உணர்கின்ற தருணம். காலையிலே கடவுள் மேல ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு உங்களுடைய நாளை நல்லபடியா உங்க மேலேயே நம்பிக்கையோட கிளம்புங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச பழத்தை சொல்லுங்க, அதோட குணாதிசயம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: தர்ஷனா கண்ணப்பன் கூலாயில இருந்து வந்திருக்காங்க. கூலாயில எல்லாம் ரொம்ப கூலா இருப்பீங்களா?
1: வாழைப்பழம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, இதுல ஏதாவது சொல்லுங்க.
0: இந்த ஆய்வு வெளிநாட்டுல பண்ணிருக்காங்க.
1: ரொமான்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க அப்படின்றாங்க. இன்னொன்னு வித்தியாசமான யோசிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களா இருப்பாங்கன்றாங்க.
0: அப்படியா?
2: ஒரு
1: பெரிய லட்சியவாதியா, அதாவது எப்போதும் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படியா?
0: நினைக்கிறேன் அநேகமா இப்ப அவங்க பறக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: இல்லங்க, நானா சொல்லல, இங்க அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அன்னாசி
1: பழம் சுதந்திரமா செயல்பட ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இளநீர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சவங்க வந்து எப்போதுமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உடையவங்களா இருப்பாங்களா?
0: ஓ, இப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிற சூழ்நிலையில 95 விழுக்காடு மலேசியர்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தப்படுவதை கண்டுக்கிறதே இல்லையா. பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல, கிடைக்கிறப்பதான் சாப்பிடுறாங்களே தவிர பழத்தை சாப்பிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இல்ல அப்படின்றதையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்றையில இருந்து நீங்க பழம் சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு அந்த பழம் சாப்பிடுற விருப்பம் இல்லைன்னா எங்களை நினைச்சுக்கோங்க, நீங்க பழம் சாப்பிட்டு தான் ஆகணும்.
1: ஒரு சிறிய நினைவூட்டலுங்க,
0: கிளம்பிட்டாலே விஜயலட்சுமி பாட்டு வந்துட்டு இருக்கு, புறப்பட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாடல் இப்போது வழங்கப்படுது.

0: எரிசக்தி விநியோக நெருக்கடி, அரசாங்கம் ஆக்ககரமான நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது. மேற்காசிய விவகாரம் அரச தந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும், மலேசியா வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நியாயமான, அனைவரையும் உள்ளடக்கிய விரிவான வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பூமி புத்திராக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான முக்கிய நிறுவனமாக அமனாராயன் மன்றம் மாராவின் பங்கு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தரமான கல்விக்கான அணுகல், நுட்ப தொழில் கல்வி டிவேட், கல்வி நிதிய உதவி, தொழில் முனைவோர் மேம்பாடு, சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான ஆதரவு ஆகியவற்றின் மூலம் இந்த முனைப்பை மேற்கொள்ளலாம் என்று நிதியமைச்சருமான அவர் கூறினார். இவ்வாண்டு 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான சிறு வணிக நிதியுதவி குறுங்கடன் வசதிகளை மடானி அரசாங்கம் வழங்கி வருகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் 400,000 மேற்பட்ட குறுந்தொழில் முனைவோர் தலா 100,000 ரிங்கிட் வரையிலான கடன்களை பெற்று பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன் தொடர்பான பல்வேறு திட்டங்கள் தகோ நேஷனல், அமானா இத்தியார் மலேசியா, பேங்க் ரயாட், அக்ரோ பேங்க், அமானா ரயாட் மன்றம் மாறா போன்ற நிதிக் கழகங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக மூலதன தட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் சிறு வணிகர்கள், வியாபாரிகள் குறுந்தொழில் முனைவோரை சென்றடைவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடுமாறு சம்பந்தப்பட்ட நிதிக் கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். கடுமையான வாழ்க்கை செலவின அழுத்தங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதையும் நாட்டின் இன்றியமையா பொருள்களின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கம் ஆக்ககரமான அணுகுமுறையை மேற்கொள்கிறது. இவை உலகளாவிய எரிசக்தி விநியோக நெருக்கடியின் தாக்கத்தை கையாள்வதில் நாட்டின் நீண்டகால பொருளாதார மீள்திறனை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபதீலா யூசுப் தெரிவித்தார். விலை கட்டுப்பாடுகள், எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த உட்பட அரசாங்க தொழில்துறை மக்களுக்கிடையேயான வியூக ஒத்துழைப்பு செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். உலகளாவிய நெருக்கடிகளை நாடு எதிர்கொள்ளும் வேளையில் அதன் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு பெட்ராவின் ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையுணர்வுடனும் நம்பிக்கையுடனும் இணைந்து பணியாற்றுவது அவசியமாகும் என்றார் அவர். மேற்காசியாவில் நிலவும் அனைத்து மோதல்களும் உரையாடல், அரச தந்திரம், பன்னாட்டு சட்டத்தை மதிப்பதன் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று மலேசியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2026 பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டது. மேலும் அச்சந்திப்பின் போது வட்டார நிலைத்தன்மையும் பன்னாட்டு பாதுகாப்பை தொடர்ந்து சீர்குலைக்கும் மேற்காசிய நெருக்கடி குறித்த அண்மைய நிலவரங்களையும் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் அறிந்து கொண்டார். இதனிடையே அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், விநியோக சங்கிலி இடையூறுகளுக்கு நடுவே அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான உலக நெறிமுறைகளை கட்டமைப்பதற்காக பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்காளி நாடுகளிடையேயான வலுவான ஒத்துழைப்புக்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. உலகம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் பிரிக்ஸின் ஒத்துழைப்பின் அவசியம் அதிகரித்து வருவதாக டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் தெரிவித்தார். போதையில் வாகனத்தை செலுத்தி மரணத்தை விளைவிக்கும் தரப்பினர் மீது அரசாங்கம் கட்டாய சிறை தண்டனை உள்ளிட்ட கடும் தண்டனையை விதிக்க வேண்டும் என்று ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் வலியுறுத்தினார். மற்றவர்களுக்கு கடுமையான காயத்தையும் மரணத்தையும் ஏற்படுத்தும் குற்றவாளிகளின் ஓட்டுநர் உரிமம் வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். மது போதைப் பொருளை உட்கொண்டு வாகனத்தை செலுத்துவோருக்கு கடுமையான தண்டனையை வழங்குவதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்படுவது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் அதிகரித்து வரும் சவாலான நிலையற்ற தன்மைக்கு நடுவே மக்களின் நல்வாழ்வு தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய போக்குவரத்து அமைச்சு தரை வான் கடல்வழித்துறைகள் மூலம் விரிவான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை செயல்படுத்துகிறது. நாட்டின் செயலணியியல் அமைப்பின் மீள்திறனை வலுப்படுத்துவது உட்பட பொருள்கள் மற்றும் மக்களின் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதே இந்த அணுகுமுறையின் முக்கிய நோக்கங்களாகும் என்று அமைச்சு முகநூலில் இடுகையிட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய மீள்திறன் கொண்ட மடானி பேரவாவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் அமைச்சு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. கிளாந்தான் மாச்சாங் கொலக்ராய் பசிர்மாஸ் பகுதிகளில் முதல்நிலை வெப்ப அலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா தெரிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெப்பம் 37 முதல் 40 °C வரை நீடிக்கும் என்று மெட் மலேசியா கணித்துள்ளது. தற்போதைய கடும் வெப்பமான வானிலையில் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அதிகம் நீரை அருந்தும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: வங்காளதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தட்டம்மை நோய் தொடர்பாக 1363 நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நோயால் 6 பலியானதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாத மத்தியில் இத்தொற்று பரவத் தொடங்கியதிலிருந்து இதுவரை 54,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 369 அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களின் கப்பல் போக்குவரத்தின் தடையை வலுப்படுத்தும் முயற்சியாக 70 வணிக கப்பல்களை அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் செட்கோம் திருப்பி அனுப்பியது. எனினும் மனிதநேய உதவிகளை ஏற்றுச் சென்ற 15 கப்பல்களை அமெரிக்க ராணுவம் அனுமதித்துள்ளதாக செட்கோம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 13 அமெரிக்க கடற்படை ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை முடக்கியது. ஈரானுக்கு சொந்தமில்லாத கப்பல்கள் தெஹரானுக்கு வரி செலுத்தாதவரை அந்த பாதையில் சுதந்திரமாக பயணிக்கலாம் என வாஷிங்டன் வலியுறுத்தியுள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான நிதி உதவி மோசடியில் சிக்கிய சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் 4.9 மில்லியன் சிங்கப்பூர் டாலரை இழந்துள்ளதாக அந்நாட்டு காவற்படை SPF தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் அரசாங்க உயர் அதிகாரிகள் அல்லது அமைச்சரவை செயலாளர்கள் போல வேடமிட்டு நடத்தப்படும் தொடர் மோசடி சம்பவங்களின் ஒரு பகுதி என காவல்துறை அதன் அதிகாரப்படியான இணையதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற மோசடிகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு SPF எச்சரித்துள்ளது. டென்மார்க் ராணி 2 மார்க்ரேட் மாரடைப்பு காரணமாக ரிக்ஸ் ஹாஸ்பிட்டலட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக டென்மார்க் ஊடகம் DRI மேற்கோள் காட்டி அனடோலு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 86 அவர் வார இறுதி முழுவதும் கூடுதல் பரிசோதனைகளுக்காக மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று டென்மார்க் அரச மாளிகை தெரிவித்துள்ளது. முன்னதாக 2024 ஃபிரெடன்போர்க் அரண்மனையில் தவறி விழுந்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்புக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிறைவாக விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து அப்போட்டிக்கான விளையாட்டாளர் பட்டியலை பிரான்ஸ் அணியின் பயிற்றுநர் டிடியர் ஜஸ்டாம்ப் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் ரியல் மெட்ரிட் லாலிகா போட்டியில் காயம் காரணமாக விலகியிருந்த 27 அதன் ஆட்டக்காரர் கிளியான் மும்பாப்பே அவ்வணியின் கேப்டனாக செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடன் ஹொஸ்மானி டிம்பெல், டிசையடோ, மைக்கேல் ஹாலிஸ் போன்ற முன்னணி விளையாட்டாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். எரிசக்தி விநியோக நெருக்கடி, அரசாங்கம் ஆக்ககரமான நடவடிக்கைகளை செயல்படுத்துகிறது. மேற்காசிய விவகாரம் அரசதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும், மலேசியா வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று
5: 2005 ஆண்டு இன்றைய நாளில் பார்வை குறைபாடு கொண்ட ஆசிரியர் முகமது இஸ்மாயில் 2005 ஆண்டுக்கான தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிரம்பானில் நடைபெற்ற விழாவில் சிறந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். முகமது இஸ்மாயில் இந்த விருதை பெற்ற முதல் ஆசிரியர் ஆவார். விருதை கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் ஹுசேன் வழங்கினார். கோலத்திரங்கானு ஸ்ரீ நீலாம் இடைநிலை பள்ளியில் வரலாறு கற்றுத்தந்த அவர் 1981 ஆண்டில் ஆசிரியர் பணியை தொடங்கினார். முகமது இஸ்மாயில் மலையா பல்கலைக்கழகத்தில் மலாய் ஆய்வியல் சமூகவியலில் இளங்கலை பட்டமும் வரலாறு மலாய் மொழி பட்டய கல்வியும் பெற்றிருந்தார். அவர் மலேசிய இஸ்லாமிய பார்வை குறைபாடுடையோர் சங்கத்தின் தலைவராகவும் மலேசிய பார்வை குறைபாடுடையோர் அமைப்பின் துணைத் தலைவராகவும் பல பொறுப்புகளை வகித்தார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: சில பாடல்கள் சில காலகட்டங்களை நினைவுபடுத்தும். அந்த பாட்டை கேட்டோடனே டக்குன்னு எனக்கு பதின்ம வயது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த பாட்டு வரும்போது எனக்கு ஒரு 14 வயசு மோகன்.
1: ஓ அப்படியா, 14 வயசுல கேட்டிருக்கீங்க?
0: ஏன் மோகன்,
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: சில பாடல்கள் இந்த மாதிரி ஒரு நாள் அந்த தலைப்பு பண்ணுவோம், உங்க வயசு நினைவுபடுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருக்கும் இனிய வணக்கம், வாங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா நல்ல ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியே.
1: இந்த மே மாதம் வந்தாலே நிறைய சிறப்பு தினங்கள்லாம் இருக்கு. இப்போ கடந்த வாரம் அன்னியர் தினம் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ நாளைக்கு வந்து ஆசிரியர் தினம் வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறோம்.
0: மே 16 ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டு இருக்கு. குரு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டோம் அடி வாங்கிருக்கீங்களா, அடி இட்டி மாதிரி எல்லாம் வாங்கிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: என்ன நினைக்கிறாரு, உம்மி அடி வாங்கிருக்கீங்களா குரு?
0: வாங்க பேசுவோம் அவர்கிட்ட.
2: ரெண்டாவது
1: வாய்ப்பாடு சொல்றீங்களா எங்களுக்காக?
0: இல்ல மோகன், அது ரொம்ப இலகுவா சொல்லிடலாம். நீங்க வந்து 8 வாய்ப்பாடு சொல்லுங்க.
1: எவ்வளவு பாருங்க, நான் அவளை சாதாரணமா குடுக்கறேன்.
0: இல்ல இல்ல, ரெண்டு எல்லாம் டக்கு டக்குனு சொல்லிட்டு போயிருவோம்.
1: சரி,
0: 8 வாய்ப்பாடு சொல்லுங்க.
2: 1, 8, 8, 16, 3, 8, 24, 4, 8, 32, 5, 8, 40, 6, 8, 48, 7, 8, 56, 8, 64, 9, 8, 72, 5, 8, 80, 11, 8, 88, 12, 96.
1: ஓ, நீங்க சின்ன வயசுல அரவாகனத்துக்கு ஒரு நியாயம் இருக்குதா?
2: இன்னைக்கு வந்து அவர் இல்ல,
0: இன்னைக்கு
2: அவர் பாஸ் வைக்கல, பிஜேல
0: பாருங்க. இல்லனாலும் ஒருத்தரை பத்தி பேசுறோம்னா அவ்வளவு புனிதமான தொழில். ரொம்ப நன்றி குரு.
2: ஓகே, நன்றி. வாய்ப்பா
0: இங்க பாருங்க, வாய்ப்பாடு தெரியாம அற வாங்கினாருன்னு பல பேருக்கு இப்படிப்பட்ட சூழல் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு ஒரு ஆசிரியரை போட்டு நம்ம பாடா படுத்தி இருப்போம், அவங்க நம்ம மேல கோவப்பட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு நம்ம சேட்டெல்லாம் பண்ணிருப்போம்ல.
1: அந்த வயசுல நம்ம இப்படி எல்லாம் கடந்து வந்தனாலதான் இப்ப ஒரு நல்ல நிலைமையில நம்ம இருக்கோன்றதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆசிரியர்களை நம்ம நினைவுபடுத்த போறோம். முக்கியமா சின்ன வயசுல வாங்கின அடியை கொஞ்சம் சொல்லுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.

0: வணக்கம். இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: வணக்கம். இங்க சில ஸ்மால் பிசினஸ் ஓனரோட டெய்லி ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியுமா? கஸ்டமர் வேணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஆனா டைம் பத்தல. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒரு சிலர் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாத்தையும் தனியா மேனேஜ் பண்றாங்க. கஸ்டமருக்கு ரிப்ளைஸ் பண்றது, ஃபாலோ அப்ஸ், கொட்டேஷன், அப்பாயின்மெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் எல்லாமே மேனுவலா பண்ணும் போது கண்டிப்பா ரொம்ப நேரம் அதுலயே போயிடும். ஆனா இன்னைக்கு AI ஸ்மார்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒர்க் லோட ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். சேட் ஜிபிடி, கூகுள் ஜெமினா யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனலான ரிப்ளைஸ் அனுப்பலாம், கொட்டேஷன் டிரைவ் பண்ணலாம், மீட்டிங் நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம், பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணலாம், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணலாம், ஆன்லைன் மீட்டிங்ஸ் மேனேஜ் பண்ணலாம், டீம் கொலபரேஷன்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு AI ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் எல்லாம் ஆட்டோ ரிப்ளை பண்ண முடியும், இன்வாய்ஸ் ரிமைண்டர்ஸ் அனுப்ப முடியும், ஃபாலோ அப் மெசேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் AI ஆட்டோமேஷனோட ரியல் அட்வான்டேஜ். இங்க சில SMEsக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா டெய்லி ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்லயே டைம் போயிடுது. அதனால பிசினஸ் க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகுது. ஆனா இந்த AI யூஸ் பண்ணீங்கன்னா டைம் சேஃப் ஆகும், ஒர்க் ஃபாஸ்ட் ஆகும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும். அதனால பிசினஸ் ஓனர்ஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். AI பெரிய பெரிய கம்பெனிஸ்க்காக மட்டும் இல்லைங்க, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஹோம் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற ஒரு பவர்ஃபுல்லான டூல். இன்னைக்கு ஸ்மார்ட்டா AI அடாப்ட் பண்ற பிசினஸ் தான் நாளைக்கு ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ல நிலைக்கும். சோ வெயிட் பண்ணாதீங்க, ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் AI டூல்ஸ் கூட உங்க நேரத்தை சேவ் பண்ணிடும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணும், உங்க பிசினஸ் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபியூச்சர்ல ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். நான் கோஷ் நந்தா.

0: கருப்பு படத்துக்காக சாயபயங்கர் கானா முத்து இந்த பாடலை பாடி இருந்தாங்க. சொல்லுங்க சூர்யா, படம் என்ன இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: ஏன் இப்ப சூர்யா
0: காணொலி
1: பார்த்தோம்
0: இல்ல, என்ன மாதிரி ஒரு எண்ணம்? அப்படியே ஒரு ஒரு கதாநாயகனாகவே மாறி போயிருக்கீங்க.
1: கலைஞர்கள்னா அப்படித்தானே சார்?
0: கலைஞன் யாரு? வழக்கு மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆசிரியர் கிட்ட அடி வாங்கின கதையை கேட்டுட்டு இருக்கோம்.
1: சொல்லுங்க, அடி கிடி மாதிரி விழுந்திருக்கா?
0: சிவ நேசன் வந்திருக்கிறாரு.
2: ஸ்பெசிபிக்கலி வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து எனக்கு சயின்ஸ் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடத்துல வந்து ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சு, பிழைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்துல ஒரு எலும்பு குண்டு மாதிரி ஒண்ணு வருவாங்க. அப்ப அந்த எலும்பு குண்டை வருகிறப்ப இந்த மாதிரி வரிஞ்சு வச்சுட்டாலே நம்ம போய் பார்க்கணும் அந்த டீச்சர் அடி வாங்குறதுக்குன்னு. அந்த டீச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கு, ஆக்சுவலி ஒரு முறை அப்படிதான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் வீட்லயே இருந்துட்டேன். தோட்டப்புறம் எஸ்டேட்டு, டீச்சரோட காடி கஞ்சில் கலர் காடி, வெள்ளை கலர் காடி என்னோட கம்பத்துக்குள்ள, ஐ மீன் என்னோட எஸ்டேட்டுக்குள்ள பூருது. அதுல வந்து ஆக்சுவலி வந்து சின்ன பாதை, அந்த பாதைக்குள்ள பூந்து டீச்சர் வந்து எங்க அம்மா வெளியே நின்றுட்டு இருக்காங்க, பூச்சிக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு. டீச்சர் கேட்டிருக்காங்க, பையன் எங்கக்கா அப்படின்னு. உள்ளுக்கு தூங்குறான் டீச்சர்னு. டீச்சர் வீட்டுக்குள்ள கதவை திறந்து என்ன ரெண்டு மூணு அடி கொடுத்து கூட்டிட்டு போனாங்க. நான் குளிச்சு நானு ஸ்கூலுக்கு போற வரைக்கும் என் கூட காட்டிலேயே ஏற்றிட்டு போயிட்டாங்க. டீச்சர் பேர் வந்து திரேசா, இப்ப வந்து பெருமாத்தா தங்கி தமிழ் பள்ளியில இருந்து வேலை செய்றாங்க. அது அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் எனக்கு.
0: வீடு புகுந்து ஆசிரியர்கிட்ட அடி வாங்கின பெருமை உங்களுக்கு தான் நண்பரே.
1: ஆனா அந்த காலகட்டத்தில் தான் அண்ணின் படம் வெளியானுச்சா? வித்தியாசமா யோசிச்சுலாம் தண்டெல்லாம் கொடுக்குறாங்களே.
2: ரெண்டாயிரத்தினாலே மேபி அப்படிதான் அடிச்சு புடிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியரா
0: இருக்கேன்.
2: அடியே டீச்சர் நல்லா இருக்கேன்னு டீச்சர்

0: அம்மா வெளியில தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க செடிகளுக்கு. அம்மாவுடைய
1: எதிர்பார்க்கல, ஸ்கூல் முடிஞ்சு வந்து வந்த வீட்டுக்கு ஏமா டீச்சர் அடிக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு அடப்போட எனக்கு பயமா இருந்துச்சு.
0: மாணவர் புகழ்ந்து விட்டு சென்றார்.
2: எங்க அம்மா அந்த இடத்துல என்னமா பண்ணிருப்பாங்க, அவங்களும் தண்ணி தான் அடிச்சிட்டு இருப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க.
0: அந்த பைப்பை கொடுத்து இன்னொரு ரெண்டு வெள்ள விழுங்க டீச்சர் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி சூழல் நடந்திருக்கு, டீச்சர் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க
2: வீடு வரைக்கும், வந்து
0: வீடு வரைக்கும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அளவுக்கு
2: அதி
0: சொல்றது, அவங்க ஒரு அம்மா தானே நமக்கு பள்ளிக்கூடம், அதுதான்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
1: உங்களுக்காக
2: இந்திய மாணவரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்கல்வி அனுமதி திட்டத்தின் கீழ் 4,165 மாணவர் பயன்பெறுவதை மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்காக 8.35 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர்
1: சுட்டிக்காட்டினார்.
3: அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆமாங்க, அப்ப உள்ள மாதிரி இப்ப இல்லதான். நம்ம சுத்தி எல்லாமும் மாறி கிடக்கு. காலம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு, ஏன் மனித மனங்கள் கூட மாறிடுச்சு. தொழில்நுட்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்போ ஆசிரியரா இருக்கிறது நிஜமாகவே பெரிய சவால் தான் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு உரிமை ஒண்ணு இருக்கும்ல, அது உங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் இருக்கு. ஏனா நானும் ஒரு ஆசிரியர்.
4: வெயில் அடிக்கும் நாள் வரைக்கும் தாயாக
3: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்து.
5: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: தகவல்
5: NKVE-ல விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. 7வது கிலோமீட்டர் சத்தியாலாமில் இருந்து ஷாலாம் செல்லக்கூடிய பாதை, அந்த ஸ்மார்ட் லைன் பகுதி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்கும் நெரிசலாக இருக்கின்றது.
6: ரவாங்ல இருந்து சுங்கை புலோ மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்கு செல்லக்கூடிய பாதையில சாலை மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. 452.3வது கிலோமீட்டர்ல அதனால வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
5: நெடுஞ்சாலையில் இருக்கிறீங்களா, இப்போ உத்தாரால இருந்து டனல் அந்த சுரங்க பாதை இருக்கு இல்லையா, அதை நோக்கி செல்லக்கூடிய பாதை இடதுபுற பாதை மூடப்பட்டிருக்கிறது. 262.8வது கிலோமீட்டரில் ட்ரெய்லர் ஒன்று பழுதடைந்திருக்கிறது. காரணமாக இந்த சூழல் போக்குவரத்து சீராகத்தான் இருக்குது. இருந்தாலும் வேக கட்டுப்பாட்டை இழக்காது உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்கள்.
6: செடனால் இருந்து கூலாய் செல்லக்கூடிய பாதையில் 36வது கிலோமீட்டர்ல ஒரு கனரக வாகனம் ஒன்று அங்கு பழுதா இருக்குங்க. அதனால வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கமா போகக்கூடியவர்கள் பார்த்து கவனமா பயணம் செய்யுங்க.
5: நெடுஞ்சாலை 3.8வது கிலோமீட்டர் சீஃபில் இருந்து ஷாலாம் செல்லக்கூடிய பாதையில விபத்தின் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன.

0: கூப்பிட்டாங்க யார வேணா நான் கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அப்ப கூப்பிட்டப்ப ரெண்டு மூணு பேரு வந்து மனப்பாடம் பண்ணல டீச்சர், மனப்பாடம் பண்ணல டீச்சர் சொல்லிட்டாங்களா, நான் மேலதான் நிப்பேன் பொறுப்புனா இல்ல. அப்ப டீச்சர் என்ன சொன்னாங்க, கோபி கண்டிப்பா படிச்சுட்டு வந்திருப்பாரு, கோபி சொல்லுங்க அப்படின்னு.
1: பெரிய நம்பிக்கை உங்க மேல, சாதாரண ஆளுல மேலேயே நிக்கிறாரு படிச்சிருப்பாரு அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை.
0: ஆமா, நான் ஒரு தைரியத்துல நம்ம மேல நிப்போம், நம்மள கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் படிக்காம மனப்பாடம் பண்ணாம போயிட்டேன்.
1: ஐயோ,
0: நாங்க பாருங்க ஒரு அரை அந்த பொறுப்பு அவங்களுக்கு வந்து ஆத்திரம், நான் ஒரு மாணவர் தலைவனே படிச்சுட்டு வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரை இன்னும் வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் கண்ணாடி போட்டிருப்பேன், என் கண்ணாடி பறந்து போய் கீழே விழுந்து எல்லாரும் அப்படி அந்த பொறுப்பு நானே அப்படி தகச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க அப்புறம் அப்படியே கண்ணாடி எடுத்து நினைப்பில் மாதிரி போட்டுட்டு அடுத்த வாட்டி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: டீச்சர் அரை விட்டாங்கன்னு எனக்கு எல்லாம் புரியுது, நீங்க சொல்றீங்க அந்த இடம் கண்ணை வேணா வலிச்சிருக்கோம், உங்க மனசு வலிக்கல தானே?
0: மனசு வலிக்கல, ஒரு ஒரு வெறி வந்துச்சு. இதுக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு வர சொன்னாங்கன்னா மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அப்ப தமிழ் பள்ளியில வந்து ஆங்கிலம் வந்துட்டு அவ்வளவா ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி டீச்சரோட இது வந்து எல்லாரும் வந்துட்டு அண்ணாடிக்கும் ஒரு ஒரு கட்டுரையை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும்.
1: இப்ப ஞாபகம் இருக்கா கோபிக்கு என்ன அவங்க மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னு?
0: அவங்க மனப்பாடம் பண்ண சொன்னது வந்துட்டு என்னது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்
1: சொல்லுங்க கொஞ்சம். அந்த விட்ட அரை ஞாபகம் இருக்குல்ல, அப்ப இது அப்படியே பசு மரத்தாணி மாதிரி பதிஞ்சிருக்கணுமே.
0: அது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாபிக் வந்துட்டு திருப்பி மறுவாரம் மனப்பாடம் பண்ணி எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டோம்.
1: சுமை தாங்கல, நீங்க அரை தாங்கி ஒரு ஒரு பள்ளியே மாத்திட்டீங்க.
0: ஆமா,
1: எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம், அதை ஏத்துக்குவான. முகன் உன்னே ஒண்ணு சொல்லணும்,
2: சொல்லுங்க.
1: இதே மாதிரி பெயர் கொண்ட ஒரு ஆசிரியர்ட்ட நான் அரை வாங்கியிருக்கேன்.
2: நீங்களும் வாங்கிருக்கீங்களா?
1: ரத்னேஸ்வரின்னு டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க ஆங்கிலம் தான் போதிப்பாங்க. ஆனா ஒரு தவறு பண்ணி மாணவர் தலைவனா இருந்த எல்லாத்து முன்னுக்கும் விட்டாங்க ஒரு அரை மோகன், அதனால மறக்க முடியாது. ஒரே டீச்சரா தான் இருப்பாங்களோ?
2: எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா அவங்க அரை வாங்கினவங்களாம் நல்ல நிலைமைக்கு
1: சபை கூடல மேல நின்னேன். அப்ப நானும் அங்க அரை வாங்கியிருக்கேன், இங்க கோபியும் வாங்கியிருக்காருன்னா அந்த டீச்சரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ரத்னேஸ்வரி டீச்சர் எங்க டீச்சருக்கீங்க, நானும் ஒரு அரை வாங்கிக்கிட்டா
1: மோகன்.
2: சரி, ஆசிரியர் தினம் நாளைக்கு வந்து கொண்டாடப்படவிருக்கின்றது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஈடில்லா ஆசிரியர் நாட்டின் உயிர் துடிப்பு அப்படின்ற அழகான கருப்பொருள தேர்ந்தெடுத்திருக்காங்க.
1: சரிங்க, ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, ஒருவேளை நீங்க ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம், ஆசிரியர் ஆகணும்ன்ற கனவுகள்ல போயிட்டு இருக்கலாம், உங்களுடைய கனவுகள் நிஜமாகணும். என ஆசிரியர் தொழில் அப்படின்றது ஒரு தொழிலே இல்ல, சேவையும் இல்ல, அதுக்கும் மேல அது இல்ல.
2: கண்டிப்பா ஆசிரியர் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு
1: எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்.

0: குரு பிரம்மா குரு விஷ்ணு. எங்களுக்கு வீட்டில இருந்து வெளியான பிறகு பள்ளிக்கூட வளாகத்துல எல்லாம் அம்மானா ஆசிரியர் தான், அவங்க தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெருமை உங்களுக்கு தாங்க. ரொம்ப நன்றி எல்லா ஆசிரியர்களுக்கும்.
1: அங்க வாழ்க்கையில எந்த ஒரு அளவுக்கு வெற்றியை நாங்க அடைஞ்சாலும் அதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அம்மா அப்பாக்கு இருக்கோ ஆசிரியர்களுக்கும் இருக்கு.
0: அதனாலதான் சொல்லுவாங்க இப்போது ஆசிரியர்களை ஏனின்னு சொல்லுவாங்க. ஏனி அங்கேதான் இருக்கும், ஆனா ஏறி போனவங்க மேல உயரத்துக்கு போயிருவாங்க. இவங்க இங்க இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பாங்க, இவ்வளவு தூரம் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேள்வி கேட்கிற நேரம் மணி 7:54 ஆயிருச்சு. சரஸ் வந்திருக்காங்க பங்க்சார்ல இருந்து. சரஸ் நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் தேவிகன், வணக்கம் மோகன், வணக்கம் இன்னல், எல்லாம் நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உங்க குரல் ரொம்ப நாள் கழித்து கேக்குறோம் இல்லையா, இப்ப இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: சரி மோகன், தேவிகன் இருக்கும், யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: உங்க ரெண்டு பேருக்கிட்ட கேள்வி கேட்கவே கஷ்டமா தான்
0: இருக்குது. அவ்வளவு நல்லவங்களா நீங்க?
2: இல்ல இல்ல இல்ல, நீங்க அவ்வளவு நல்லா செய்யறீங்களா? சரி தெய்வீகன், உங்களுக்கிட்ட
1: கேக்குறேன்.
0: தோணுச்சு தோணுச்சு.
2: சரி தெய்வீகன், ஒரே ஒரு ஸ்பாட்ஸ் தான் நிலால விளாண்டு இருக்காங்க, அது என்ன ஸ்பாட்ஸ் நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஸ்பாட்ஸ் தான்
0: நிலால.
1: சொல்லுங்க தெய்வீகன், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
0: டெனிஸா? பறக்கும் பந்து பறக்கும் அந்த மாதிரி.
2: நல்லவேளை தண்டனை கொடுக்க வைக்கல, நீ நல்லபடியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: வரைக்கும் உங்க மனசு உங்களுக்கு எங்களுக்கு தண்டனை கொடுக்க மனசு வரலையா?
2: வரல வரல.
1: ஆனா தப்பா சொல்லி இருந்தா கொடுத்திருப்பீங்க.
0: உங்களுடைய ஆசிரியரை இந்த நேரத்துல நினைச்சு பாப்போம். பேரு மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் பேரு.
2: ஓ, என்ன மறக்க முடியாத ஆசிரியர் வந்து மிஸ்ஸஸ் வாங். ரிப்போர்ட் கார்ட் டேல வந்துட்டு அம்மா வந்து இருக்காங்க. நான் ரொம்ப எவரேஜ் ஸ்டூடெண்ட், அது கூப்பிட்டு திட்டு வாங்கறத பார்த்தா, நீ மேத்ஸ்ல ஏன் வீக்கா இருக்க, எந்த பாட்டு சொல்லி எனக்கு பச்சாகான் கஷ்டம்னு சொல்லி எங்க அம்மா வச்சுக்கிட்டே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மோமெண்ட் என் லைஃபையும் மாத்தினாங்க. அதுல இருந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சு எஸ்பிஎம் பிஎம்ஆர் எல்லாம் நல்ல ரிசல்ட் எடுத்த மேத்ஸ்ல.
0: அவங்கள மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் வாங்.
2: நன்றி. நீங்களே
1: விளையாடப்பட்டிருக்கு.
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. 8 மணிக்கும் நம்ம பேசுவோம். இது வணக்கம் இன்னும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் முயற்சிகளை தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அவர்களின் வணிக நிர்வாக திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறது. அமைச்சின் கீழுள்ள திகோ நேஷனல் அமானா இத்தியார் மலேசியா நிதி திட்டங்கள் மூலம் இந்த முயற்சிகள் செயல்படுத்தப்படுவதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு நடுவே தேக்கமடைந்துள்ள திட்டங்களை மீட்பதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் தவிர்க்கப்பட வேண்டும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வேளையில் கைவிடப்பட்ட திட்டங்கள் வளர்ச்சியை பாதிப்பது மட்டுமின்றி அரசாங்கத்தின் நிதி சுமையையும் அதிகரிக்க செய்வதை அவர் சுட்டிக்காட்டினார். பேரா இப்போவில் நாளை முதல் 2 நாள்களுக்கு நடைபெறவுள்ள தேசிய அளவிலான 55வது ஆசிரியர் தின கொண்டாட்டம் நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இவ்வேளை ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்காக கல்வி அமைச்சு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாக கல்வி அமைச்சின் தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹமட் அசாம் அகமது தெரிவித்தார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஆலங்கட்டி மழையுடன் ஏற்பட்ட கடும் புயலினால் பலியானவர்களின் எண்ணிக்கை 100 கடந்துள்ளதாக பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இப்பேரிடரில் 59 பேர் காயமடைந்துள்ள நிலையில் 87 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் 114 கால்நடைகள் மடிந்ததாக நிவாரண ஆணையர் ஹிரிஷ்கேஷ் பாஸ்கர் யாஷூட் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். சீனாவுக்கும் அமெரிக்க